ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் அண்ணாமலை. ஒலித்த குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம். இனி எஸ் ஜானகி குழுவினர் பாடியிருக்கும் பாடல் உயிரே உனக்காக, இந்த படத்திற்காக.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 29 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆவணி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20 தேதி வியாழக்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

மாறாமல் இருப்பதே பேராண்மை. இது சான்றோர்க்கு அறம். இதையே அவர்கள் ஒழுக்கமாகவும் கடைபிடிப்பர். குறள் எண் 148, அதிகாரம் பிறனில் விளையாமை.

பிறருடைய மனைவியை ஏறெடுத்தும் பார்க்காமல் இருப்பதே பேராண்மை. இது சான்றோர்க்கு அறம். இதையே அவர்கள் ஒழுக்கமாகவும் கடைபிடிப்பர். குறள் எண் 148, அதிகாரம் பிறனில் விளையாமை.

வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் மாசுக்கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதி

200 புதிய மின்சார பேருந்துகளை துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவைக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகின்றார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி. சூழல் துளி வழங்குகின்றார் பாவூர்ச்சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் பி.ஆர். பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி. இதன் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம். உரை வழங்குகின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம். ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழை அமுதே. உரை வழங்குகின்றார் திருவருள் லத்தீப் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஆங்கிலம் அறிவும் நாம் கேட்க இருக்கின்றோம். இதனை வழங்குகின்றார் தூத்துக்குடி சி. பிரபாவதி அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்கின்றார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும். உரை வழங்குகின்றார் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சி. இதன் இன்றைய தலைப்பு அனாவசிய செலவுகளை குறைக்கும் வழிமுறைகள் என்ன. 10:02 உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் 2026 தினசரி நிலவரம் நாம் கேட்க இருக்கின்றோம். 10:12 மனம் விரும்புதே நீர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. முற்பகல் 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த தினத்தில் அவர்களை குறித்த தகவல்களை நாம் கேட்கலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே. சாப்பாட்டில் சுவையூட்டும் சமையல் ரகசியங்கள் என. தோழிகளே, உங்களுடைய ரகசியங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகின்றார் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் மருந்தாகும் வார்த்தைகள் நாம் கேட்கலாம். 2:00 அன்பின் வரிகள். 3:02 திரையாருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இன்று 1975 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கலாம். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரைப்பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கலாம். 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி, 9 மணிக்கு இடைவிடாத இசை மலை, 9:30 இலக்கிய சாரல். இதில் இன்று தொல்காப்பியத்தில் அறிவியல் குறித்த தகவல்கள் வளம் பெற நாம் கேட்க இருக்கின்றோம். 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. நேர்கள், இதுவரை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நமது வானொலியில் ஒலிபரப்பாகும் அத்துணை தகவல்களையும் பாடல்களையும் கேட்டு ரசியுங்கள். தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேர்களே நீங்கள் அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம். இதுபோல குக்கு நிகழ்ச்சிகளில் உங்களது விருப்ப பாடல்களை குரல் செய்தியாக, குறுஞ்செய்தியாக நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9443360794. நமது வானொலியின் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது என்ன கருத்துக்களை, நிறைகளை, குறைகளை, ஆலோசனைகளை எங்களுடன் கடிதங்கள் மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அன்பின் வரிகள் பிரிவு, திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி அப்படின்ற இந்த முகவரிக்கு உங்களது கடிதங்களை அனுப்பலாம்.

0: நிலையத்தில் நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: காலம் அறிந்து செயல்படுதல், பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்கிறது கலித்தொகை. உண்மையான பண்பு என்று போற்றப்படுவது உலகத்தின் இயல்பறிந்து அதனோடு ஒத்து வாழ்வதாகும். என்னதான் உலக இயல்பினை அறிந்து உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தாலும் காலம் அறிந்து நாம் செயல்படவில்லை என்றால், நாம் எத்தகு பண்புடையவர்களாக இருந்தாலும் இடம் பொருள் சூழல் அறிந்து செயல்பட தெரியாதவன் என்று உலகம் தூற்றும். தனக்கு கிடைத்த

காத்திருக்க வேண்டும். தனக்கான நேரமும் சூழலும் சரியாக அமைந்துவிட்டால் அக்காரியத்தினை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். கொக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய பெரிய மீனுக்காக காத்திருக்கும். சரியான நேரத்தில் வருகின்ற மீனை கொத்தி பிடிக்கும். அதுபோல

0: நமக்குரிய செயல்களை சரியான நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்பதனை பொக்குவக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்துவக்க சீர்த்த இடத்து என்கிறது வள்ளுவம். இதனையே மூதுரை மடத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் பாடியிருக்குமாம் கொக்கு என்கிறது. குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயத்தினர் தனக்கு வருகின்ற வாய்ப்பினையும் நழுவ விட்டு செய்ய வேண்டிய காரியத்தினையும் கைவிட்டு நாகரிகம் என்ற போர்வையில் தேவையற்ற செயல்பாடுகளில் தங்கள் நேரத்தினை விரயமாக்கிக் கொண்டு காலம் கடந்த பின் வருந்தி உழல்வதனையும் விதியின் மேல் பழியை போட்டு திரிவதனையும் காண்கிறோம். எந்த ஒரு செயலுக்கும் பொறுமை காக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். இந்த செயலை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதா இல்லையா என்பதனை ஆராய வேண்டும். சரியான நேரம் வந்தவுடன் செயல்பட்டு அந்த காரியத்தினை முடித்தல் வேண்டும். விளையாட ஒரு காலம் என்றால் கல்வி கற்க ஒரு காலம், பயிர் செய்ய ஒரு காலம், பழுது பார்க்க ஒரு காலம் உண்டு. அதன் காரணமாகவே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற முதுமொழி தோன்றியது. எதை எந்த காலத்தில் எந்த சூழலில் செய்ய வேண்டுமோ அதனை அந்த காலத்தில் அந்த சூழலில் செய்ய வேண்டும். மழைக்காலத்தில் உப்பு விற்க செல்வதும், வெயில் காலத்தில் கம்பளி விற்க செல்வதும், காற்றடிக்கும் போது பொறி விற்க செல்வதும் காலம் தவறி செயல்படுவதாகும். அதனாலே செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் என்பதன் வழி தெரிந்து செயல் வகை செய்தல் வேண்டும் என்கிறார் வள்ளுவர். நாம் கற்கும் கல்விக்கு எல்லை இல்லை, ஆனால் மனிதனின் வாழ்நாளுக்கு எல்லை உண்டு. அதில் நம் உடல் இயலாமையில் கூடிவிட்டால் அதுவும் செய்ய இயலாது. அன்னப்பறவை நீரை விடுத்து பாலை மட்டும் பருகுவது போல வாழ்க்கைக்கு தேவையான நல்லனவற்றை உரிய காலத்தில் கற்று தெளிய வேண்டும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய பாலுன் குறுகின் தெரிந்து எந்த இடத்தில் யார் இருக்கிறார்கள், தனது வலிமை என்ன. அந்த இடத்திற்கு நாம் இந்த காலத்தில் இந்த சூழலில் சென்றால் நம்மால் ஏற்ற பணியினை சரியாக செய்ய இயலுமா என்பதனை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். காக்கையானது தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும். அதுபோல எதிரியை வெல்ல விரும்பும் அரசர்கள் அதற்கு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட வேண்டும். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இக்குறளுக்கு சரியான சான்றாக திகழ்பவர் இரண்டாம் உலகப்போரின் சூத்திரதாரியாக திகழ்ந்த ஹிட்லர் ஆவார். காலமல்லா காலத்தில் படையெடுத்து சென்ற ஹிட்லரின் படை ரஷ்யாவின் கடுமையான பனிப்பொழிவில் மாட்டிக்கொண்டு அப்பனிக்காலத்தினை எதிர்கொள்ள இயலாமல் ரஷ்ய பகுதியில் படுதோல்வியை அடைந்தது. இவ்வாறு காலமறிந்து செயல்பட தவறினால் முடிவில் பேரிழப்பினை சந்திக்க வேண்டியிருக்கும். பருவத்தே பயிர் செய் என்பது அவைக்குரிய ஆத்திச்சுடி. விவசாயம் செய்வதற்குரிய காலத்தை அறிந்து பயிர் தொழிலே செய்ய வேண்டும் என்பது இதனுடைய நேரடி பொருள். ஆனால் இது வேறொரு வாழ்வியல் செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த பருவத்திற்குரிய கடமையை ஆற்ற வேண்டும். சிறு வயதில் விளையாட்டு, பின்பு கல்வி, அதற்கடுத்து உழைப்பு, சரியான வயதில் திருமணம், பிள்ளை பேறு என்று திட்டமிட்டு வாழ வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் சரியாக திட்டமிட்டு உரிய காலம் அறிந்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நல்ல காரியங்களை செய்வதற்கு நமக்கு இன்னும் நிறைய வயது இருக்கிறது. நாம் இளையவர்கள் என்று காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கக்கூடாது. மற்றறிவாம் நல்வினையாம் இணையம் என்கிறது நாளடி. அரசர்களும் தம் நிழலில் வாழ்கின்ற மக்களிடம் வரி பெறுவது என்பது காலமறிந்து அவர்களை துன்புறுத்தாமல் பெற வேண்டும். அது எவ்வாறெனில் வண்டானது பூவை சிதைக்காமல் தேனை உண்பது போல இருத்தல் வேண்டும் என்பதனை பொருத்தம் அழியா பூந்தண்டார் மன்னர் அறுத்தம் அடி நிழலாரை வருத்தாது கொண்டாரும் போலாதே கோடல் அதுவன்றோ வண்டு தாது உண்டுவிடல் என்கிறது பழமொழி நானூறு. உரிய காலத்தில் நமக்கு உரியவற்றை செய்யாது விடுவதனால் பின்பு வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. எனவே நாம் காலமறிந்து செயல்பட்டு வெற்றி பெறுவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.

நேரம் காலை 6:15. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கேட்கலாம் முதலாவது பாடலாக வீரமணிதாசன் அவர்களின் குரலில் பாடல்.

பக்தி பாடல்கள் ஒலிக்கும் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்து இருக்கின்றோம். ஒழுக்கமே சிறந்த பக்தி, அன்பே சிறந்த தெய்வம். தொடர்ந்து நாம் கேட்கலாம் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் குரலில் பாடல்.

நற்குணம் ஒன்றே மிகுந்த அழகையும் மரியாதையும் உண்டாக்கும். தொடர்ந்து கேட்கலாம் உன்னிமேனன் அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

பக்தி பாடல்கள் ஒலிக்கும் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்து இருக்கின்றோம். பணிவும் அமைதியும் தான் உண்மையான ஞானத்தின் அடையாளங்கள். கேட்கலாம் ஏஆர் ஷேக் முகமது அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: இறை தேட மட்டுமல்ல வாழ்க்கை, இறைவனை தேடுவதும் தான் வாழ்க்கை. இறை பாடல்களுடன் நாம் கேட்டோம் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: நெல்லில் இலையுறை கருகல் நோய் பயிர் தூர்வைக்கும் பருவத்திலிருந்து முதிர்ச்சி அடையும் பருவம் வரை தாக்கும். பொதுவாக நீர்மட்டத்திற்கு அருகில் இருக்கும் இலையுறைகளின் மேல் முதன்மை நிலை அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். நெல் சாகுபடி செய்யும் பகுதிகளில் தொடர்ந்து நெற்பயிர்களை பயிரிடுவதாலும் குட்டை ரக நெல் ரகங்களை பயிரிடுவதாலும் இலையுறை கருகல் நோய் அதிகரிக்கிறது. அதிகமான நெல் தூர்பிடிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த நோய் தீவிர தாக்குதலை உண்டாக்கும். முதலில் நீர் தேங்கியிருக்கக்கூடிய நெல்லின் தண்டு பகுதி அல்லது இலையுறை பகுதியில் நீரை உமிழக்கூடிய புள்ளிகளுடன் விளிம்புகளின் பகுதிகளில் பழுப்பு நிற புள்ளிகளுடன் இந்த நோய் தோன்றும். பின்னர் இலை உரைகளின் மேல் நீள் வட்ட வடிவ பச்சை கலந்த சாம்பல் நிற புள்ளிகள் தோன்றும். பயிரின் மேல் பகுதியில் உள்ள புள்ளிகள் ஒன்றோடொன்று இணைந்து அனைத்து தூர்களிலிருந்தும் இந்த நோய் பரவும். ஒரு கட்டத்தில் பயிரின் அனைத்து இலைகள் மற்றும் தண்டுகள் கருகி இறந்துவிடும். பொதுவாக நாற்று நடப்பட்ட 5 முதல் 6 வாரங்களுக்கு பிறகு உள்ள நெற்பயிரையே இந்த நோய் தாக்கும். இந்த நோயினால் நெல்லில் தானியங்கள் நிரப்பப்படாமலும் ஒழுங்கற்ற முறையிலும் காணப்படும். இந்த நோய் பாதிக்கப்பட்ட தண்டு பகுதிகளில் எளிதில் சாய்ந்துவிடும். தொடர்ச்சியான மழை, அதிக அளவு தழைச்சத்து இடுவது, தொடர்ந்து நெற்பயிரை பயிரிடுவது மற்றும் பயிர் இடைவெளியை குறைத்து நெருக்கமாக நடுவது போன்றவை இந்த நோய் பரவுவதற்கு மிக முக்கிய காரணமாகும். ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாட்டு முறைகளில் நெல்லில் இலையுறை கருகல் நோயை கட்டுப்படுத்தலாம். தொழு உரம் 1 ஏக்கருக்கு 5 டன் அல்லது பசுந்தாள் உரம் 2.5 டன் அல்லது வேப்பம் புண்ணாக்கு 60 கிலோ இடுவது இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான மிகச்சிறந்த முறையாகும். அதிக அளவு உரங்களை அளிப்பதை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும். முறையான பயிர் இடைவெளியை பின்பற்ற வேண்டும். நெருக்கமாக பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். மாற்று களை செடிகளை முழுவதுமாக அழிக்க வேண்டும். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து மற்ற வயல்களுக்கு நீர் வழிந்தோடுவதை தவிர்க்க வேண்டும். கோடை காலத்தில் வயலை ஆழமாக உழுவது மற்றும் பயிர் தூர்களை முழுவதுமாக எரிப்பது மிகச்சிறந்த கட்டுப்பாட்டு முறையாகும். நோயின் ஆரம்ப காலகட்டத்தில் வேப்பெண்ணெய் 3% தெளிக்கும் போது இந்த நோய் முழுவதுமாக கட்டுப்படும். தண்டு துளைப்பான் அல்லது குருத்து பூச்சியை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த நோய் பரவுவதை குறைக்கலாம். 25 சதுரமீட்டர் பரப்பளவுள்ள நாற்றங்காலில் 2.5 சென்டிமீட்டர் ஆழம் வரை நீரை தேக்கி வைத்து இதில் உயிர் பூசண கொல்லியான சூடமோனாஸ் புளோரசன்ஸ் பேசிலஸ் சப்டிலிஸ் 2.5 கிலோ என்ற அளவில் தூவி நன்கு கலக்க வேண்டும். பின்னர் நெல் நாற்றுகளின் வேர்களை இதில் 30 நிமிடம் ஊற வைத்து பின்பு நடுவதன் மூலம் நெல்லில் வரக்கூடிய பூசண மற்றும் பாக்டீரியா நோய்களை கட்டுப்படுத்தலாம். நெல் நடவு செய்த 45 நாட்களுக்கு பின்னர் 15 நாட்கள் இடைவெளியில் உயிர் பூசண கொல்லி மருந்துகளை 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இலை உரை நோய் மட்டுமல்லாமல் நெல்லில் வரக்கூடிய பூசண மற்றும் பாக்டீரியா நோய்களையும் முழுவதுமாக கட்டுப்படுத்தலாம். 1 லிட்டர் தண்ணீரில் ஹெக்ஸகோனசல் 1 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். அல்லது பென்சைக்ரோன் என்ற தொடு பூசண கொல்லியை 10 லிட்டர் தண்ணீருக்கு 15 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். நோயின் தாக்குதல் தீவிரமாகும் போது டெபுகோனசோல் 25.9% ஈசி அல்லது புரோபிகோனசோல் 25% ஈசி இந்த மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்த நோயின் தாக்கத்தை குறைக்கலாம். வீட்டின் முன் மற்றும் பின்புறத்திலும் மொட்டை மாடியிலும் இடவசதி இல்லாதவர்கள் கூட சூரிய வெளிச்சம் பெறக்கூடிய 14 அல்லது 15 சதுர அடி இடத்தில் கூட காய்கறிகளை பயிரிடலாம். 2 மீட்டர் நீளம், 1.5 மீட்டர் உயரம் மற்றும் 20 சென்டிமீட்டர் அகலம்

0: உள்ள இரண்டு படிகளை கொண்ட இரும்பு தாங்கி ஒன்று செய்து ஐந்து விதமான காய்கறிகளை ஒவ்வொன்றையும் ரெண்டு தொட்டிகளில் பயிரிட்டு பலனடையலாம். இதற்கு செங்குத்து தோட்டம் என்று பெயர். ஒவ்வொரு வீட்டிலும் எளிதாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு சிறந்த முறையாகும். கத்தரி, மிளகாய், தக்காளி, இலைக்கோசு, பிராக்கோலி, கீரை மற்றும் சின்ன வெங்காயம் ஆகிய காய்கறி பயிர்களும், கொத்தமல்லி, புதினா, லீக், பார்ஸ்லே, தைம் ஆகிய மனமூட்டும் பயிர்களும், துளசி, தூதுவளை, கரிசலாங்கண்ணி, கற்பூரவள்ளி ஆகிய மூலிகை பயிர்களும் பயிரிடலாம். ஆடுகளுக்கு PPR நோய் தடுப்பூசி 3 முதல் 4 மாதத்தில் முதல் முறையும், அதற்கு பின் ஆண்டுக்கு ஒரு முறையும் போட வேண்டும். கோமாரி நோய் தடுப்பூசி 2 மாத வயதில் முதல் முறையும், அதற்கு பின் ஆண்டுக்கு 2 முறையும் போட வேண்டும். துள்ளுமாரி நோய் தடுப்பூசி 6 வார வயதில் முதல் முறையும், அதற்கு பின் ஆண்டுக்கு 1 முறையும் போட வேண்டும். மழைக்காலத்திற்கு முன்னரும் குட்டி ஈனும் பருவங்களில் தாய் ஆடுகளுக்கும் தடுப்பூசி அளிப்பது அவசியம். ஆட்டம்மை தடுப்பூசி 3 முதல் 6 மாத வயதில் நோய்காணும் பகுதிகளில் முதல் முறையும், அதற்கு பின் ஆண்டுக்கு 1 முறை நோய்காணும் பகுதிகளில் மட்டும் போட வேண்டும். அடைப்பான் நோய் தடுப்பூசி 6 மாத வயதில் நோய் கிளர்ச்சியின் போது மட்டும் 1 முறையும், அதற்கு பின் நோய் அடிக்கடி தோன்றும் பகுதிகளில் ஆண்டுக்கு 1 முறை மழைக்காலத்திற்கு முன்னரும் போட வேண்டும். டெட்டனஸ் ஜன்னி தடுப்பூசி குட்டிகள் பிறந்து 48 மணி நேரத்திற்கு பின் 1 முறையும், குட்டி ஈன்ற 6 முதல் 8 வாரத்தில் 1 முறையும் போட வேண்டும். தொண்டையடைப்பான் தடுப்பூசி 6 மாத வயதில் நோய்காணும் பகுதிகளில் மட்டும் 1 முறையும், அதற்கு பின் ஆண்டுக்கு 1 முறை மழைக்காலத்திற்கு முன்னர் ஒரு தடுப்பூசி அளிப்பது அவசியம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா?

0: முன்னர் ஒரு தடுப்பூசி அளிப்பது அவசியம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாச மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
3: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 79 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 64 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
4: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
3: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
4: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
3: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
5: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
3: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 11 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 35% முதல் 62% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்கள் இதுவரை உள்ளவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள். நேரம் காலை 6:55. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அருளேஷ்ணவி. நான் தென்காசி மாவட்டம் அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி 8 படிக்கிறேன். பறவைகள் இயற்கையின் பேரழகம். மரங்கள் வெட்டாமல் காப்போம். பறவைகளின் கூடுகளை பாதுகாப்போம். நீர்நிலைகளை தூய்மையாய் வைத்திடுவோம். பறவைகளுக்கு தானியம் வைப்போம். கோடையில் தண்ணீர் வைப்போம். இயற்கையை அன்புடன் போற்றுவோம். உயிர்கள் அனைத்தையும் மதிப்போம். பறவைகள் வாழ்ந்தால் காடு வளரும். காடுகள் வளர்ந்தால் மழை பெருகும். மழைகள் பெய்தால் வளம் பெருகும். மனித வாழ்வு செழித்து மலரும். பறவைகள் நாம் சுற்றுச்சூழல் செல்வம். அவற்றை காப்பதே நாம் பெரும் பொறுப்பே. பறவைகளை நேசிப்போம். பசுமை உலகை உருவாக்குவோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். எதிர்காலத்தில் வளமாக்குவோம்.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என்னுடைய பெயர் அருளேஷ்ணவி.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் டி.ஆர். பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள்.
3: இனிய காலை வணக்கம். ஒரு காலத்தில் காலையில் விழித்தவுடன் சிட்டுக்குருவிகளின் இனிய கீச்சொலியை கேட்பது வழக்கமாக இருந்தது. வீட்டு ஓடுகள், சுவர் இடுக்குகள், மரக்கிளைகள் போன்ற இடங்களில் அவை கூடுகட்டி வாழ்ந்தன. ஆனால் இன்று நகரங்களிலும் பல கிராமங்களிலும் கூட சிட்டுக்குருவி

0: பார்ப்பது அரிதாகி வருகிறது. இந்த மாற்றம் நம் சுற்றுச்சூழலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களுக்கான ஒரு முக்கியமான எச்சரிக்கையாகும். சிட்டுக்குருவிகள் குறைவதற்கான முதல் காரணம் வாழ்விட இழப்பு. பழைய ஓட்டு வீடுகளுக்கு பதிலாக கான்கிரீட் கட்டிடங்கள் அதிகரித்துள்ளன. புதிய கட்டிடங்களில் கூடு கட்டுவதற்கான சிறிய இடைவெளிகள் இல்லாததால் அவற்றால் இனப்பெருக்கம் செய்ய முடியாமல் போகிறது. சிட்டுக்குருவிகள் தானியங்களையும் குறிப்பாக தங்கள் குஞ்சுகளுக்கு சிறிய பூச்சிகளையும் உணவாக கொடுக்கின்றன. ஆனால் விவசாயத்திலும் தோட்டங்களிலும் அதிக அளவில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தப்படுவதால் பூச்சிகளின் எண்ணிக்கை குறைகிறது. இதனால் சிட்டுக்குருவிகள் குஞ்சுகளுக்கு போதுமான உணவு கிடைக்காமல் அவற்றின் எண்ணிக்கை படிப்படியாக குறைகிறது. நகரமயமாக்கலின் காரணமாக மரங்கள் வெட்டப்படுகின்றன. மரங்கள் குறைவதால் பறவைகளுக்கு ஓய்வெடுக்கவும் பாதுகாப்பாக வாழவும் ஏற்ற சூழல் இல்லாமல் போகிறது. காற்று மாசுபாடு, ஒளி மாசுபாடு மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றவை சிறிய பறவைகளின் இயல்பான வாழ்க்கையை பாதிக்கின்றன. சிலர் செல்போன் கோபுரங்களில் இருந்து வரும் கதிர்வீச்சை சிட்டுக்குருவிகள் குறைவதற்கான முக்கிய காரணம் என்று கூறுகின்றனர். ஆனால் இது குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் இதை உறுதியாக நிரூபிக்கவில்லை. பல அறிவியல் ஆய்வுகளின்படி வாழ்விட இழப்பு, உணவு குறைபாடு மற்றும் நகரமயமாக்கல் ஆகியவையே சிட்டுக்குருவிகள் குறைவதற்கான முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க நாம் என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும்? நமது வீடுகள் மற்றும் பள்ளிகளில் சிறிய மரக்கூடுகள் அல்லது கூடு பெட்டிகளை அமைக்கலாம். வீட்டின் வெளிப்பகுதியில் சிறிதளவு தானியங்களையும் சுத்தமான தண்ணீரையும் வைக்கலாம். தேவையற்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளை தவிர்க்கலாம். சிட்டுக்குருவி ஒரு சிறிய பறவை மட்டுமல்ல, அது நமது சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை எடுத்துக்காட்டும் ஒரு முக்கியமான உயிரினமாகும். ஒரு சிட்டுக்குருவிக்கு பாதுகாப்பான இடம் உருவாக்குவோம். அப்போது மீண்டும் நம் வீடுகளில் சிட்டுக்குருவிகளின் இனிய கீச்சொலி சப்தம் ஒலிக்கும் நாள் நிச்சயம் வரும். நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி, வழங்கினார் PR பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்களுடன். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. நேரில் 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோட அற்புதமான தகவல்களையும் அளித்தரும் இந்த நிகழ்ச்சி உங்கள் வணக்கம் பரணி. உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் தடைகளை தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருங்க. இது உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் நிகழ்ச்சி தொழில் தொடங்குவோம். புதிய தொழில் சார்ந்த தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணையிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார், இன்றைக்கி என்ன மாதிரியான தகவல்களை தொழில் சார்ந்த விஷயங்களை எங்களுக்காக கற்றுக் கொடுக்க காத்துட்ருக்கிறீங்க?
2: இன்று மக்களிடம் வாங்கும் சக்தி அதிகரித்திருப்பதாலும் ஜனத்தொகை அதிகரிப்பு காரணமாகவும் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான கட்டிடங்கள், தொழிற்சாலைகளுக்கு தேவையான கட்டிடங்கள், வீடுகள் கட்டப்படுகின்றன. அதேபோல் சின்னஞ்சிறு கிராமங்களுக்கெல்லாம் அகலமான சாலைகள் போடுகிறார்கள். முக்கியமான சாலைகளெல்லாம் 4 வழி, 6 வழி, 8 வழி சாலைகளாக மாற்றி, நேஷனல் ஹைவேயாக மாற்றி பணம் வசூலித்து

அந்த பஸ்கள் லாரிகள் அவர்களிடம் டோல்கேட் அமைத்து பணத்தை வசூல் செய்து மீண்டும் மீண்டும் அந்த சாலைகளை நவீனமாக்கி வருகிறார்கள். இதற்கெல்லாம் தேவை ஜல்லி, அதாவது பெரிய மலைகளை அல்லது பெரிய பள்ளங்கள் தோண்டி அங்கே இருக்கிற கற்களை உடைத்து அதில் இருக்கிற கற்களை சின்னஞ்சிறு ஜல்லிகளாக மாற்றியும் மணலாக எம் சாண்ட் என்று சொல்வார்கள் அந்த மணலாக மாற்றியும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கு பெரிய முதலீடு தேவையில்லை. காரணம், இந்த குவாரி வைத்திருப்பவர்கள் மத்திய மாநில அரசுகளிடம் தேவையான அனுமதிகள், ஜிஎஸ்டியில் இருந்து ஏலம், அதை வெட்டி எடுப்பதற்குரிய அனுமதி, ஒரு லோடுக்கு இவ்வளவு பணம் தர வேண்டும் என்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஒப்பந்தம், இதையெல்லாம் செய்துதான் உதவி இயக்குனர் கனிம வளத்துறை இந்த பெரிய தொழிலதிபர்களுக்கு இந்த கிரானைட் குவாரிகளை ஏலமாக கொடுப்பார்கள். இது தமிழ்நாட்டின் சென்னை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் நடந்து வருகிறது. இதற்கு பெரிய முதலீடு தேவை. சின்னஞ்சிறு தொழிலதிபர்கள் இந்த உலக இடம் வாங்கி அதன் பிறகு தேவையான அனுமதிகள் பெற்று அதை உடைப்பதற்கு தேவையான அனைத்து கருவிகள், வாகனங்கள், லாரிகள், அந்த கற்களை ஏற்றி அனுப்பக்கூடிய ஜேசிபிகள் எல்லாம் இருந்தால்தான் முடியும். ஆனால் சில லட்சங்களே முதலீடு போடக்கூடிய சின்னஞ்சிறு தொழிலதிபர்கள் இந்த குவாரி அருகிலேயே ஒரு ஷெட் அமைத்து இந்த குவாரியில் இருந்து கிடைக்கக்கூடிய கற்களை ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு லோடுக்கு இவ்வளவு என்று பேசி இயந்திரங்கள் மூலமாக 40, 20, 15, 12 எம்எம் என்ற சைஸிலே பெரிய கற்கள், நடுத்தர கற்கள், ரோடு போடுவதற்குரிய கற்கள், ரோட்டுக்கு மேல் பகுதியிலும் அதன் பிறகு கட்டடம் கட்டுவதற்கு தூண் அமைப்பதற்கும் கட்டடத்திற்கு மேல் பகுதியிலே காங்கிரீட் போடுவதற்குரிய கற்கள் 12 MM என்று சொல்வார்கள். அதுபோல் சின்னஞ்சிறு ரோடு போட்டு முடிக்கும்போது சின்னஞ்சிறு கற்களை கொண்டு அதை முடிப்பார்கள். அதன் பிறகு எம்சாண்ட் எனப்படக்கூடிய அந்த செயற்கை மணல், இந்த பாறைகளை உடைத்து வரும்போது கிடைக்கக்கூடிய மணலை வீடு கட்டுவதற்கும் சரி, சாலைக்கும் சரி, சாலை முடிந்தவுடன் மேலே தூவுவதற்கும் பயன்படுத்துவார்கள். இந்த 4 வகையான பொருட்களை தயாரித்து ஒவ்வொரு விலை வைத்து டோர் டெலிவரியே கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய வந்துவிட்டன. இது போன்ற ஒரு நிறுவனம் தொடங்குவதற்கு மிகப்பெரிய முதலீடு தேவையில்லை. அந்த கற்களை உடைப்பதற்கு 4 வகையான இயந்திரங்கள் தேவை. அதற்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். இவையெல்லாம் கோயம்புத்தூரிலே கிடைக்கிறது. இந்த கூரை ஷெட்டு போட்டு அங்கே அமர்ந்து கொண்டு பணியாட்கள் இந்த வேலைகளை செய்வார்கள். இயந்திரங்கள் மூலம், வருகின்ற லாரிகள் மூலமாக இந்த எம் சாண்ட் எனப்படும் மணல், இந்த ஜல்லிகள் 12 MM 10 MM என்று சொல்லக்கூடிய அந்த ஜல்லிகளை ஏற்றி அனுப்புவார்கள். இது ஒரு லாபகரமான தொழில். 10 பேருக்கு மேல் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். பல வாகனங்களை ஓட்டுவோர், பல வாகனங்களில் பொருட்களை ஏற்றி அனுப்பக்கூடிய ஜேசிபி ஆபரேட்டர்கள் என்று பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல வருமானம் உள்ள துறை. தென் மாவட்டங்களில் நிறைய குவாரிகள் இருக்கின்றன. இந்த குவாரிகளில் எல்லாம் இதுபோல் பெரிய கற்களை வாங்கி ஜல்லியாக மணலாக மாற்றி தமிழ்நாட்டின் 10 மாவட்டங்களுக்கும் கேரளாவுக்கும் அரசு அனுமதியோடு விற்பனை செய்யப்படுகிறது. இது நல்ல லாபகரமான, முதலிலேயே பணம் கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் இருக்கின்ற காரணத்தாலும் சில இந்த பொருட்களை வாங்கி தங்களுடைய 10 சென்ட் 20 சென்ட் அரை ஏக்கர் நிலங்களை அதை கொட்டி வைத்து ஆங்காங்கே பார்த்துருப்பீர்கள். செங்கல்கள், பெரிய செங்கல், சின்ன செங்கல், சிமெண்ட் செங்கல், இந்த ஜல்லிகள், இந்த மணல், சாதாரண ஆற்று மணல், இவற்றை கொட்டி வைத்து சின்ன சின்ன வாகனங்களிலே டாடா ஏஸ் மூலமாக, நடுத்தரமான லாரிகள் மூலமாக சில்லறைக்கு அவ்வப்போது சின்னஞ்சிறு கட்டட வேலைகளுக்காக விற்பனை செய்வார்கள். இவ்வளவு செங்கல், இத்தனை சிமெண்ட் செங்கல், இத்தனை மூடை சிமெண்ட், இவ்வளவு எம் சாண்ட், இந்த அளவுக்கு ஜல்லி எங்களுக்கு அனுப்புங்கள் என்று சொன்னால் அனைத்தையும் பில் போட்டு அனுப்பி டோர் டெலிவரி கொடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் இந்த சிறிய குவாரிகளுடைய வாடிக்கையாளர்கள். அப்படிப்பட்டவர்கள் நிறைய இருப்பதாலும், இதற்கு பல நல்ல கராக்கி இருப்பதாலும், நிறைய கட்டடங்கள் கட்டப்படுகின்றன, சாலைகள் போடப்படுகின்றன என்பது மட்டுமல்ல, இந்த ஜல்லி மணல் போன்றவை பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அவை அனைத்துக்கும் இந்த தொழில் செய்பவர்கள் கோயம்புத்தூரிலேயே மிஷின் கிடைப்பதாலும் இதற்கு பெரிய முதலீடு இவ்வளவுதான். இதற்கு அரசு வங்கிகள் கடன் தருகின்றன, மானியம் கிடைக்கிறது. சிறு தொழில் பதிவு எண் வாங்கி வைத்துக்கொண்டு சரியாக கணக்கெழுதி ஜிஎஸ்டி செலுத்தி வந்தால் மேலும் மேலும் இந்த தொழில் நல்ல விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஜல்லி பொருட்களை உடைத்து இந்த மணலாகவும் ஜல்லியாகவும் இருப்பது என்று இது ஒரு பிரமாண்டமான துறை.

0: அந்த துறைக்கு மாறலாம். சரியாக ஆரம்பித்து கடனுதவி பெற்று சரியாக செலுத்தினால் பெரிய அளவில் 2 கோடி 3 கோடி கடனுதவி பெற்று தங்களுடைய முதலீடையும் போட்டு பெரிய குவாரிகளை ஏலம் எடுத்து தென் மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல 200-300 கிலோமீட்டருக்கு அந்த அப்பால் உள்ள கேரள மாநிலங்கள், தமிழ்நாட்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கர்நாடகா, வட மாவட்டங்களிலே இருந்து ஆந்திரா போன்ற பகுதிகளுக்கு இவை கொண்டு செல்லப்படுகின்றன. உடனுக்குடன் பணம் கிடைக்கக்கூடிய தொழில் வேலைக்கும் அதிக படிப்பு தேவைப்படாது. ஈஸியாக நல்ல தரமுள்ள, நல்ல திலகாத்திரமான நல்ல தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலே கிடைப்பார்கள், அல்லது வடநாடுகளிலிருந்து அழைத்து வரலாம். தாவரமான இந்த தொழிலை தொடங்கி முன்னேற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நன்றி சார், சிறப்பான தகவலை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க, நன்றி. நேர்களே, உங்களுக்கும் தொழில் சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுடைய நிலையத்திற்கு கடிதங்கள் மூலமாக எழுதி அனுப்பலாம், இல்லை எளிதாக வாட்ஸ்அப்லேயும் உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 9443360794 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தொழில் சார்ந்த சந்தேகங்கள், ஆலோசனைகள், முதலீடு குறித்த தகவல்கள் தேவைப்பட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேர்லேயே நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் கேட்கலாம் அடுத்ததாக பாடல், வலிமை திரைப்படத்திலிருந்து.

0: பக்தி செய்யலாம். புகழ் வணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: வணக்கம். திருவருள் லத்தீப், கல்லடை குறிச்சி. இன்று திருக்குறளில் பெருமை என்று 98வது அதிகாரத்தில் ஒரு புகழ்வாய்ந்த குறளை பற்றி பார்க்கலாம். அதற்கிடையில் திருக்குறள் பற்றி சிறப்பான சில செய்திகள். திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் இரண்டு. லீ இடையநகரம், மற்றொன்று ஞ தன்னகரம். திருக்குறளில் 70 கோடி என்ற சொல் ஒரே ஒரு குறளில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளில் 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறள் நரிக்குறவர் பேசும் வக்ரபோலி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது எவ்வளவு ஒரு அதிசயமான ஒரு விஷயம். நரிக்குறவர் பேசும் மொழி வக்ரபோலி என்று எத்தனை பேருக்கு தெரியும் என்பது ஒரு கேள்விக்குறிதான். திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247 37 எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த பெருமை என்ற அதிகாரம் இங்கு வள்ளுவருக்கு, பெருமை என்பது ஒருவன் தன்னுடைய காரிய திறமையினால் தனக்குள்ள தன்னம்பிக்கையினால் சிறப்பாக செயல்படுவது என்பதை அவர் சொல்லுகின்றார். அதில் திருக்குறளில் சில குறள்கள் மட்டும் மிகச் சிறப்பாக இயம்பப்படுகின்றது. அப்படி ஒரு குறளை நான் இன்று எடுத்துக்கொள்கின்றேன். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்போக்கும், பிறப்பினால் உலகத்து உயிர்கள் அனைத்தும் சமமானவையே. பிறப்போக்கும் என்றால் பிறப்பினால் உலகத்து உயிர்கள் அனைத்தும் சமமானவை. எல்லா உயிருக்கும், எல்லா வகையான மனித உயிர்களுக்கும் இது பொதுவானது. சிறப்பு ஆனால் அவர்களுக்குரிய பெருமைகள் அல்லது சிறப்புகள் சமமாக இருப்பதில்லை. செய்தொழில், அவர்கள் செய்கின்ற செயல்களின் தொழில்களில் வேற்றுமையான் தரம் மற்றும் மாறுபாடுகளின் காரணமாக சிறப்புகள் மாறுபடுகின்றன. பிறப்பால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் சமமானவர்களே, ஆனால் அவர்கள் செய்கின்ற நற்செயல்கள் மற்றும் தீச்செயல்களினால் வேறுபாடுகள் மட்டுமே அவர்களுக்கு கிடைக்கும் சிறப்புகள் மாறுபடுகின்றன. அதாவது மனிதனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவனது செயல்களே தவிர பிறப்பல்ல. கவிஞர் வாலி இந்த வள்ளுவத்தில், வள்ளுவம் என்று அவர் ஒரு நூல் வரைந்துள்ளார் திருக்குறளை பற்றி. இந்த குறள் மட்டும்தான் அவர் விரிவாக தன்னுடைய அந்த புதிய கவிதையில், புது கவிதையில் சொல்லியுள்ளார். அது மிக சிறப்பானதாகும். தனது எளிய புது கவிதை நடையில் இவ்வாறு விவரிக்கிறார். கருப்பையில் இருக்கும்போது கண்டறி

0: முடியாத ஜாதியை கருப்பையில் இருக்கும்போது கண்டறிய முடியாத ஜாதியை வகுப்பறையில் நுழைந்தவுடன் வகைப்படுத்துவது ஏனோ? வகுப்பறையில் நுழைந்தவுடன் வகைப்படுத்துவது ஏனோ? தொப்புள் கொடி அறுக்கும்போது தொலையாத சமத்துவம், தொப்புள் கொடி அறுக்கும்போது தொலையாத சமத்துவம், முகவரி தேடும்போது முடங்கி போவது ஏனோ? முகவரி தேடும்போது முடங்கி போவது ஏனோ? விதை ஒன்றுதான், விதை ஒன்றுதான், விளையும் நிலமும் ஒன்றுதான், விளையும் நிலமும் ஒன்றுதான், அறுவடை செய்யும் மனிதனின் அறிவில்தான் வேற்றுமை, அறுவடை செய்யும் மனிதனின் அறிவில்தான் வேற்றுமை. உயிரின் நிறம் குருதி, அதன் குணம் உறுதி, செய்கின்ற தொழிலால் உயிர் ஒழிய செயற்கை சாதியால் அல்ல. உயிரின் நிறம் குருதி, அதன் குணம் உறுதி, செய்கின்ற தொழிலால் உயிர் ஒழிய செயற்கை சாதியால் அல்ல என்று வாரி தன் வரிகளில் வசிக்கின்றார். அதாவது எல்லா மக்களும் பிறப்பால் சமமே, அவரவர் செய்யும் செயல் வேறுபாடுகள் மட்டுமே. பெருமை வரும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: கண்மொழியால் பேசடி என்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நிமிடத்துல வணக்கம் பரணி நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கேட்க போறோம் ஆங்கிலம் அறிவோம். வழங்க இருக்கிறாங்க தூத்துக்குடியில இருந்து சி பத்மாவதி அவர்கள்.
5: வணக்கம். இன்னைக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பத்தி பார்க்கலாம். காலங்கள் எத்தனை வகையான காலங்கள்? 3 வகையான காலங்கள். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். நம்ம ஏற்கனவே ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடிய 4 விதமான டிவிஷன்ஸ் பார்த்தாச்சு. சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதை பார்த்துட்டோம். இப்போ இறந்த காலத்தில், அதாவது ஆங்கிலத்தில் பாஸ்ட் டென்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் ஏறக்குறைய அந்த அதில் வரக்கூடிய அதே 4 தான். அதில் ப்ரெசன்ட்னு வரக்கு பதில் இதில் பாஸ்ட்னு போடுறோம், அவ்வளோதான். அந்த வெர்பு மட்டும் நமக்கு மாறும். நீங்க வந்து கொஞ்சம் கிராமர் புத்தகங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வெர்ப் ஃபார்மேஷன் போட்டிருப்பாங்க. 3 kinds of verbs என்னன்னா ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இப்படி 3 வகையான இது கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கொஞ்சம் வாங்கி நிறைய எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய புது புது வெர்ப்ஸ் நீங்க படிக்க படிக்க தான் உங்களுக்கு அதனுடைய ஃபார்மேஷன் தெரியும். நம்ம வந்து கிராமர் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்ப்போம். கீவேர்டு என்னென்னா எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், அகோ, எதுனா இருக்கலாம். அது முடிஞ்சு இதனுடைய உண்மையான டெஃபினிஷன் என்னென்னா இட் ஷோஸ் அன் ஆக்ஷன் தட் ஸ்டார்டட் அண்ட் ஃபினிஷ்ட் இன் த பாஸ்ட். அதாவது கம்ப்ளீட்டட் இவெண்ட்ஸ், ஒரு விஷயம் முடிஞ்சிச்சு, அது ஏற்கனவே அது முடிஞ்சு போன விஷயம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு சொல்லுவோம்ல, வழக்கமாக சொல்லுவாங்க, இங்கே பழசை யோசிக்காதீங்க, பழசை நினைக்காதீங்க. பாஸ்ட்னால அதுதான், முடிஞ்சு போனது, முடிஞ்சு போன காரியத்தை பற்றி, முடிஞ்சு போன விஷயங்கள், முடிஞ்சு போன அந்த ஆக்ஷன்ஸை குறிப்பிடுறது தான் பாஸ்ட் டென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வெர்ப்ஸ் இருக்குது. ரெகுலர் வெர்ப்ஸ்னால் என்னது? அது கூட இடி சேர்த்துக்கலாம் அல்லது டி சேர்த்துக்கலாம். உதாரணம் டாக், TALK, டாக். இதில் நீங்கள் இடி சேர்த்தனா டாக். அடுத்து பேக், BAKE, பேக், பேக்ட். இதில் வந்து டி மட்டும் சேர்த்தா போதும். இர்ரெகுலர் வெர்ப்ஸ் என்னது? டோட்டலாகவே மாறும். நீங்கள் டியும் இடியும் சேர்த்தா அந்த பாஸ்ட் டென்ஸ் தான் மாறாது. அந்த வெர்பு ஃபுல்லாகவே மாற்றணும். சம் வெர்ப்ஸ் ஆர் லைக் தட். ஆங்கிலத்தை அது அப்படி தான், சரியா? அது பேர் இர்ரெகுலர் வெர்ப்ஸ்னு சொல்கிறோம். உதாரணமாக கோ, கோடுன்னு போகக்கூடாது, போடக்கூடாது. வென்ட்டுன்னு டோட்டலாகவே மாறும். கோ வந்தால் வென்ட்டுன்னு தான் எழுதணும். அது மாதிரி ஈட், ஈட்னா ஏட், ஏட்னு எழுதணும். ஆனால் சில வார்த்தைகள், சில வெர்பு என்ன செய்யணும்னா அது அப்படியே எழுதிடலாம். உதாரணத்துக்கு CUT, கட், அதை கட்னு அப்படியே எழுதிடலாம். இதுதான் பாஸ்ட் டென்ஸ். அதாவது இந்த வெர்புடைய பாஸ்ட் ஃபார்ம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நெகட்டிவ் சென்டென்ஸில் எப்படி மாற்றணும்னா did not போட்டு அந்த வெர்ப் எழுதணும். did not go, did not eat, did not cut. நெகட்டிவ்ல வரும்போது இப்படி வருது. இது ஒரு க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னா அந்த டிட்டை முதல்ல போட்டு 2 subjects போட்டு அடுத்த வெர்பு போடணும். did you go. அடுத்து பி வெர்ப்ஸ். இதில் வரக்கூடிய பி வெர்ப்ஸ் என்னதுன்னா வாஸும் வேறும். ஏற்கனவே பி வெர்ப்ஸ் என்னன்னு படிச்சிருக்கோம். இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர். இந்த முதல் 3 ப்ரெசண்ட்ல வரும். இப்போ நான் சொல்லக்கூடிய வாஸ் வேறு 2 மட்டும்தான் பாஸ்ட் டென்ஸில் வரும், சிம்பிள் பாஸ்டில் வரும். உதாரணம் பார்க்கலாம். த கேட் டேஷ் ரன் அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க.

0: அவே லாஸ்ட் வீக். ஆன்சர் என்னன்னா, த கேட் ரேன் அவே லாஸ்ட் வீக்.
1: நன்றி மேம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு காலம் பற்றி சிறிய கால நேரத்தில் சிறப்பான ஆங்கில அறிவை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நன்றி மேம். கேட்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக டியூட் திரைப்படத்துலேருந்து பாடல்.

முப்பத்தோரு நிமிடம் ஆகுது. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்னென்னா, விவசாயிகளுக்கான ஒரு சூப்பரான தகவல் தான். பிஎம் கிசான் திட்டத்துடைய நிதி உதவி பெறதுக்கு இனிமேல் விவசாய அடையாள எண் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்கள் ஈஸியாகவே வாங்கிக்கலாம். உங்களுடைய வேளாண் துறை சார்ந்த எல்லா விவரங்களையும் நம்ம இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால் அவங்களுக்காக தனி குறியீட்டு எண் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் தனித்தனியாக கொடுக்குறாங்க. இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் எண் இணைச்சு இருக்கக்கூடிய அந்த ஃபோன் கைபேசி எண்ணோட நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தையோ இல்லைனா பொது சேவை மையத்தையோ நீங்கள் நேரில் அணுகி கட்டணம் இல்லாமல் இந்த விவசாயிகளுக்கான அடையாள எண்ணை ஈஸியாக வாங்கிக்கலாம். உடனே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிடுங்க.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நிலை 7:35 நிமிடத்தில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய அடுத்த தகவல், நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றது தான். தக்காளி கிலோ 18 ரூபாய், கத்திரிக்காய் 20 ரூபாய், வெண்டைக்காய் 45 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் தடியங்காய் 2 கிலோ 14 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், கொத்தவரை 26 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், பச்சை மிளகாய் 42 ரூபாய், முருங்கைக்காய் 28 ரூபாய், பெரிய வெங்காயம் 54 ரூபாய், சின்ன வெங்காயம் 75 ரூபாய், காராமணி 20 ரூபாய், கோவைக்காய் 50 ரூபாய், தேங்காய் கிலோ 60 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க. இஞ்சி 175 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 24 ரூபாய், கேரட் 76 ரூபாய், ரிங் பீன்ஸ் 90 ரூபாய், சவுச்சவ் 36 ரூபாய், முட்டைக்கோஸ் 28 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பூண்டு ரகங்கள் வாரியாக 250 ரூபாயிலிருந்து 330 ரூபாய் வரைக்கும் இருக்கிறாங்க. சோயாபீன்ஸ் 130 ரூபாய், பச்சை பட்டாணி 180 ரூபாய், சேம்பு 55 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், சீனிக்கிழங்கு கிலோ 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 120 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 180 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கிரிணி பழம் 50 ரூபாய், சீத்தாப்பழம் 80 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டி நேந்திரன் கிலோ 80 ரூபாய், கற்பூரவல்லி கோழிக்கோடு நாடு கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நெல்லின் தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. கேட்டுடலாமா அடுத்ததா பாடல், தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

சூப்பரான தகவலை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். குரூப் டூ குரூப் டூ ஏ முதல் நிலை தேர்வுக்கு இப்போ இலவசமாக பயிற்சி வகுப்புகள் துவங்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில். நம்ம தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கோரம்பள்ளம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நடக்க இருக்குது. இது போல் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலையும் நடக்க இருக்குது. வர 24ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:30 அளவில் இந்த கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கிறவங்களாக இருந்தால் தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்ற அந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம திருநெல்வேலியில் இருக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்ற அந்த டெலகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க, அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சூப்பராக வர திங்கட்கிழமை காலையில் 10:30 அளவில் ஸ்டார்ட் ஆக இருக்கிற இந்த பயிற்சி வகுப்புகளை இலவசமாக படிக்கலாம். கேட்கலாம் நேர்களே அடுத்ததா சூப்பரான பாடல் ரெட்ரோ திரைப்படத்தில் இருந்து.

0: பதிவு செய்யப்பட்ட கால்நடைகள் இம்மாதம் 27ஆம் தேதி ஏலம் விடப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி துணை இயக்குநர் மாவட்ட கால்நடை பண்ணை அபிஷேகப்பட்டி திருநெல்வேலி.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நீங்களும் நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். 7:47 ஆகிட்டு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த பௌத்தர்களுக்கான ஒரு சூப்பரான அறிவிப்பு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த பௌத்தர்கள் நாக்பூரில் இருக்கக்கூடிய தீக்ஷா பூமியில் விஜயதசமி அன்னைக்கு நடைபெற இருக்கிற தர்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்துப்பாங்க. அப்படி கலந்துட்டு திரும்புகிறவங்களுக்கு மானியம் வந்து 5,000 ரூபாய் வரைக்கும் நம்ம தமிழக அரசு வழங்க இருக்கிறாங்க. இதுக்காக நீங்கள் இப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தகவலை கொடுத்துருக்கிறாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதள முகவரி www.bcmbcmw.tn.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லையா, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்துக்கு நீங்கள் நேரில் போய் அங்கே கூட நீங்கள் விண்ணப்பத்தை வாங்கி அப்ளை பண்ணலாம். விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தினமாக 15 நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேர்லே நாம கேட்கலாம் அடுத்ததா தங்கலான் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நிமிடமாக இருக்குது. சூப்பரான பாடல்களோட வணக்கம் பரணி நிகழ்ச்சி நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நேர்களே, உங்களுக்கான அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம நெல்லையில் நாளைக்கு விவசாயிகளுக்கான குறைதீர் கூட்டம் நடக்க இருக்குது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய 2வது தளத்தில் இருக்கிற கூட்ட அரங்கில் வச்சு காலை 10:30 மணி அளவில் இந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்க

நேர்களே, உங்களுக்கான அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம நெல்லையில் நாளைக்கு விவசாயிகளுக்கான குறைதீர் கூட்டம் நடக்க இருக்குது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது தளத்தில் இருக்கிற கூட்டரங்களை வச்சு காலை 10:30 அளவில் இந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்க இருக்குது. இதுபோல் நெல்லையில் நாளைக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமும் நடக்க இருக்குது. திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நாளைக்கு காலையில் 10:30 அளவில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்க இருக்குது. நெல்லை கேட்கலாம். அடுத்ததா வீரதீர சூரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நிலை ஒழித்த பாடலுடன் நிறைவு பெறுகின்றது வணக்கம் பரணி நிகழ்ச்சி. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்தேன் நாங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நீரலி நிகழ்ச்சி.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு ஸ்வீட்டான காலை வணக்கங்கள் நேர்களே. நேரம் காலை 8:03 காலை நேர நிகழ்ச்சிகளை ரொம்ப மகிழ்ச்சியாக வழங்க உங்களோடு வந்துட்டேன், இணைஞ்சிட்டேன். நான் உங்கள் பாசமலர் மீராராஜன். நேர்களினி கேட்க இருக்கிறீங்க இது வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வருவாய்த்துறையில் உள்ள நில ஆக்கிரமிப்பு என்பதை பற்றிய ஒரு சங்கதிகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதில் எதிரிடை அனுபவம், எதிரிடை பாத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வர்ஸ் பொசன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று நீடு அனுபவ உரிமை, பிரஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நீடு அனுபவ உரிமை. அப்போ அட்வர்ஸ் பொசன் அப்படிங்கக்கூடிய எதிரிடை உரிமை ஒரு பக்கம் இருக்குது, நீடு அனுபவ உரிமை ஒரு பக்கம் இருக்குது. இப்போ அந்த நீடு அனுபவ உரிமை அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. ஏற்கனவே எதிரிடை அனுபவம் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், இப்போ நீடு அனுபவ உரிமை அதில் பார்க்கலாம். ஒரு அசையா சொத்து ஒன்றை வசதி உரிமை அல்லது உடைமை உரிமை, வசதி உரிமை அப்படிங்கிறது ஈஸ்மெண்ட்ரி ரைட்னு சொல்லக்கூடியது, உடைமை உரிமை அப்படிங்கிறது ரைட் இன் பொசன். இந்த அசையா சொத்தை இந்த உடைமை உரிமை இல்லாத ஒருவர் அந்த சொத்தின் உண்மையான உரிமையாளருக்கு எதிராக வெளிப்படையாக யாவரும் அறிய எந்தவித இடைஞ்சல்களும் இல்லாமல் சட்டத்தால் வரையறுக்கப்பட்ட காலத்திற்கு மேலாக அவற்றை நீண்டகாலம் அனுபவித்து வந்ததன் மூலம் வசதி உரிமையை அல்லது உடைமை உரிமையை சட்டப்படி பெறுவது நீடு அனுபவ உரிமை என்று அழைக்கப்படும். ஒருவர் ஒரு அசையா சொத்தை பொறுத்து வசதி உரிமை அல்லது உடைமை உரிமையை நீடனுபவக உரிமையாக பெறுவதற்கு சில தேவைகள் இருக்க வேண்டும். அது என்னென்ன தேவைகள் இருக்க வேண்டும் என்று பார்க்க போனால், இந்த நீடனுபோகம் வேண்டும் ஒருவர் அந்த சொத்தின் வசதி உரிமை ஈஸ்மெண்ட்ரி ரைட் அல்லது அந்த சொத்தின் உடைமை உரிமை ரைட் இன் பொசன் தனது பயன்பாட்டிலும் அனுபவத்திலும் வைத்திருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, அப்படிப்பட்ட பயன்பாடும் அனுபவமும் அந்த சொத்தின் உண்மையான உரிமையாளருக்கு எதிராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அப்படிப்பட்ட பயன்பாடு வெளிப்படையானதாக அமைதியான முறையில் இருக்க வேண்டும். ஒருத்தர் மிரட்டியோ அந்த மாதிரி பண்ணியோ இருக்க முடியாது, அமைதியான முறையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக, நீடனுபோகம் வேண்டும் ஒருவரின் பயன்பாடும் அனுபவமும் சட்டத்தால் வரையறுக்கப்பட்ட காலத்திற்கு மேலாக யாருடைய இடைஞ்சல்களும் இன்றி தொடர்ச்சியானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த சொத்தை அனுபவிப்பவர் நீடு அனுபவ உரிமையை பெறுவதற்கு தகுதியானவர். இதை பற்றி கால வரையறை சட்டம் ஒவ்வொரு நீடு அனுபவத்திற்கும் வெவ்வேறு கால அளவுகளை நிர்ணயித்திருக்கிறது. இப்போ கால வரையறை சட்டம் 1963 பிரிவு 25 அதில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கட்டிடத்திற்கான பாதை, வெளிச்சம், காற்று, நடைபாதை, தண்ணீர் செல்லும் பாதை ஆகியவற்றிற்கான நீடு அனுபவ உரிமையை 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக அனுபவித்து வந்திருக்கும் போது நீடு அனுபவ உரிமையை பெற தகுதியானவர் என்று கூறுகிறது. ஒரு அசையா சொத்தின் உடைமை உரிமையாக பொசன் நீடு அனுபவத்தின் பேரில் பெற வேண்டுமானால் கால வரையறை சட்டம் பிரிவு 64 மற்றும் 65 படி 12 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதாவது இது தனியார் நிலங்கள், தனியார் நிலங்களை 12 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் எந்தவித இடைஞ்சலுமின்றி உண்மையான உரிமையாளருக்கு எதிராக அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தால் இந்த சட்டத்தின் பிரிவு 64 மற்றும் 65 அவருக்கு அந்த சொத்தின் உரிமையை கேட்க முடியும். அதேபோன்று அரசுக்கு சொந்தமான நிலத்தில் நீடனுபோக உரிமை வேண்டும்போது ஒருவர் தொடர்ச்சியாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவித்து வர வேண்டும். அதாவது அந்த அரசாங்கத்தின் சொத்தின் அனுபவம் 1908 கால வரையறை சட்டத்தில் பிரிவு 149 படி 60 ஆண்டுகளாக இருந்தது.

அதன் பின்னர் 1963 ஆண்டின் கால வரையறை திருத்த சட்டத்தின் மூலம் பிரிவு அதாவது 111 மற்றும் 112 படி 30 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. அதாவது பழைய சட்டத்தின்படி 1908 வருஷ சட்டத்தின்படி 60 ஆண்டுகளாக அரசுக்கு எதிராக அரசின் சொத்துக்களை அனுபவித்து வந்திருந்தால் அவர்களுக்கு வந்து அந்த அனுபவம் கொடுக்கலாம். இதே திருத்தத்தின்படி திருத்த சட்டம் வந்து 1963 வருஷம் எழுதின திருத்த சட்டத்தின்படி 30 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, இதனை நாம் நாளை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.

நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வழக்கென்று வந்தால். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: நேர்களை நேரம் காலை 8:14 நிமிடம் நேர்களை கேட்க இருக்கிறீங்க. வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி இறந்ததற்கான காரணத்தை சிந்தனை செய்யும் போது மனுகுலத்தின் மூத்த மகனுக்குத்தான் முடிசூட்ட வேண்டும். இது வழி வழியாக வந்த மரபு. இந்த மரபின்படி ராமருக்கு தான் முடிசூட்ட வேண்டும். கைகேகிக்கு தந்த வரத்தின்படி பரதருக்கு முடிசூட்ட வேண்டும். இது வாய்மை. ராமருக்கு முடிசூட்டினால் வாய்மை அழிகின்றது, பரதருக்கு முடிசூட்டினால் மரபு அழிகின்றது. ஒருபுறம் வாய்மை, மறுபுறம் மரபு. இருதலை கொள்ளி எறும்பு போல தவித்தார் தசரதர். ஆனால் வாய்மையை காப்பாற்றினால் மரபு கெடுகின்றது, மரபை காப்பாற்றினால் வாய்மை கெடுகின்றது. இந்த இடர்பாட்டால் இதயம் வெடித்து தசரதன் மாண்டு போகிறான். இதனை வாலி வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே என்கிறார். இதனை மகாராஜா சுவாதி திருநாள் அவர்கள் தான் இயற்றிய இராமாயண கீர்த்தனையில் பட்டாபிஷேகத்திற்கு தடை ஏற்பட்டதால் தனது தந்தையின் ஆக்ஞைப்படி காட்டிற்கு சென்றவனும் அங்கு சீதை லக்ஷ்மணன் இவர்களுடன் வசித்தவனும் சாந்த சொரூபம் உள்ளவனும் நற்குண கடலும் பின்னர் குகப்பெருமானின் இருப்பிடம் ஏகியவனும் சித்திரக்கூடத்திற்கு விரைந்து வந்த பரதனுக்கு அழகிய நவரத்னங்கள் இழைத்த இரு பாதுகைகளையும் அளித்தவனும் மன்மதனை விட அழகு பெற விளங்கியவனுமாகிய ராமனை என்று பாடுகிறார். மகாராஜா சுவாதி திருநாள் அவர்கள் இயற்றிய இந்த இராமாயண கீர்த்தனம் ராக மாளிகையில் ரூபகதாளத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடக்கமான ராகம் சாவேரியிலும் முதலாவது காண்டமாகிய பாலகாண்டத்தை நாட்டை குறிஞ்சி ராகத்திலும் இரண்டாவதாக வரக்கூடிய அயோத்தியா காண்டத்தை தன்யாசி ராகத்திலும் அமைத்திருக்கின்றனர்.

0: பாவையாமி ரகுராமம். இதனைத் தொடர்ந்து மூன்றாவதாக ஆரண்ய காண்டம். இந்த ஆரண்ய காண்டத்தில் உள்ள சாகித்யங்கள் மோகன ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வேதமும் நாதமும். உரை வழங்கியவர் சுந்தரபாண்டிபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.

நேர்களை நேரம் காலை 8:22 ஆயிற்றுக்கு. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் நேர்கள் கேட்டு ரசிட்டுருக்கிறீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. வித்யாசாரோடைய இசையில் கல்யாணி நாயர் பாடியிருக்கிறாங்க. வித்யாசாரோட இணைந்து பாடல் கேட்க போகிறோம். கார்த்திக் கல்யாணி நாயர் குரல்களில்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஒரு வாரத்துக்கு எனக்கு உணவு கிடைத்து விட்டது. இந்த ஒரு மனிதனின் ரத்தமே எனக்கு போதும். என் ஊசி போன்ற வாயால் உன்னை குத்தி கடித்து உன் ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி எடுக்க போகிறேன்.
1: அம்மா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள்.
2: மன்னா மன்னா, எழுந்திருங்கள் மன்னா, எழுந்திருங்கள்.
1: மந்திரியாரி, நீரா?
2: நானேதான் தங்களது மந்திரியார். எதற்காக மன்னா இப்படி அலறினீர்கள்?
1: அப்போ நான் கண்டதெல்லாம் கனவா?
2: கனவா? ஒருவேளை தங்கள் கனவில் எதிரி வீரபாகு வந்து போருக்கு அழைத்தானா?
1: இல்லை மந்திரியாரி.
2: இல்லையா? அப்படியெனில் வாளுடன் மகேந்திர பாகுபலி?
1: பாகுபலி வரவில்லை மந்திரியாரி. அதற்கும் மேலே?
2: அதற்கும் மேலேயா?
1: கனவில் ஒரு கொசு வந்து என்னை கடிப்பேன் என்று மிரட்டியது.
2: என்ன கொசுவா? போயும் போயும் ஒரு கொசுவை பார்த்து பயந்திருக்கிறீர்களே.
1: சிரிப்பு. உமக்கு அந்த கனவு வந்திருந்தால் பயம் தெரிந்திருக்கும்.
2: அது சரி, அரியணையில் கண்ட கண்ட நேரங்களில் உறங்கி விடுவது, பின்னர் கண்ட கண்ட கனவுகளை கண்டு அலறி அரசவையில் இருப்பவர்களை பயமுறுத்த வேண்டியது.
1: ஏதோ டயர்டாக இருந்ததால் சிறிது அயர்ந்து உறங்கிவிட்டேன். அது ஒரு குற்றமா? சரி சரி, அது போகட்டும். நமது அரண்மனைக்குள் இருக்கும் அத்தனை கொசுகளையும் உடனே விரட்டி அடிக்க வேண்டும்.
2: அப்படியெனில் சில முன்னேற்பாடுகளை நாம் செய்தாக வேண்டும்.
1: அப்படி என்ன முன்னேற்பாடுகள் நாம் செய்ய வேண்டும்
2: மன்னா? நாம் மட்டுமல்ல மன்னா, நாம் அனைவருமே செய்ய வேண்டும். மழைக்காலத்தில் அவரவர் வீட்டை சுற்றி மழை தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். வீட்டை சுற்றி ரப்பர் டயர்கள், டியூப்கள், உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள், காலி டப்பாக்கள், இவற்றில் எல்லாம் மழை நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவற்றில் எல்லாம் கொசுக்கள் முட்டையிட்டு அதிகரிக்க கூடும்.
1: மந்திரியாரி, இது பரவாயில்லை, ஆனால் மழை நீரை பிடித்து வைத்து பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் மழை நீரை எப்படி பிடித்து வைக்க முடியும்?
2: அப்படி கேளுங்கள் மன்னா. அப்படி பெரிய பெரிய பேரல்களில் மழை தண்ணீரை பிடித்து சேமித்து வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவற்றை திறந்தபடி வைக்காமல் மூடி போட்டு மூடி வைக்க வேண்டும். திறந்து வைத்தால் அவற்றிலும் கொசு உற்பத்தியாகும் வாய்ப்புகள் அதிகமாகும். இது மட்டுமல்ல, வீட்டில் தோட்டம் வைத்திருப்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டும்.
1: மந்திரியாரி, தோட்டத்தில் மழை தண்ணீர் எப்படி தேங்கி நிற்கும்? அதன் பாட்டிற்கு ஓடிவிட போகிறது
2: மன்னா. மண் தரையில் தோட்டம் வைத்திருப்பவர்கள் கவலைப்பட தேவையில்லை, அது தாங்கள் கூறியது போல தண்ணீர் ஓடி சென்று விடும். ஆனால் அதுவே சிமெண்ட் தரையிலும் மாடியிலும் செடி தொட்டிகளில் செடிகளை வைத்திருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். செடி தொட்டிகளில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுவும் பிளாஸ்டிக் தொட்டிகளில் செடிகள் வைத்திருப்பவர்கள் அந்த தொட்டியின் அடியிலும் ஒரு பிளாஸ்டிக் தட்டை வைத்திருப்பார்கள், அவற்றிலும் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
1: ஒரு சின்னஞ்சிறிய கொசு, அது நம்மை என்ன பாடுபடுத்துகிறது? அதற்காக நாம் என்ன எல்லாம் முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது?
2: உண்மைதான் மன்னா, சின்னஞ்சிறு கொசு என்று விட்டுவிட முடியாது. அவை பரப்பும் நோய்கள் இருக்கிறதே, டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா என அதிபயங்கர நோய்கள் எல்லாமே பரப்புகிறது.
1: ஐயையோ, அப்படியெனில் போர்க்காலத்தில் எதிரி வீரபாகுவிடம் உஷாராக இருப்பதை விட மழைக்காலத்தில் இந்த கொசுக்களிடம் அதிபயங்கர உஷாராக இருக்க வேண்டும் போல. மந்திரியாரி, வீரபாகுவிடம் கூட வெள்ளைக்கொடி காட்டி தப்பித்து விடலாம். இந்த கொசுகளுக்கு வெள்ளைக்கொடி காட்டினால் கூட புரியாமல் கனவில் வந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்கும்.
2: அதை விட அரையணையில் தாங்கள் உறங்காமல் இருந்தாலே போதும் மன்னா, கனவில் வந்து கொசுக்கள் தங்களை தொல்லை செய்யாமல் இருக்கும்.
3: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
4: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
5: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: 80 வருடங்களாக சைபால்.

நேர்களே, நாமத்துக்குமாரின் பாடல் வரிகளில் கிரீடம் திரைப்படத்தில் இருந்த ஜெயச்சந்திரன் கார்த்திக் குரல்களில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் தான் பாடல் கேட்டு முடிச்சோம். நேரமாயிச்சு 8:38. நேர்களே, அடக்கமுறை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சாம் சி எஸ் அவங்களுடைய பாடல் வரிகளிலும் இசையிலும் சத்யா சத்யபிரகாஷ் சின்மயி பாடியிருக்காங்க. பாடல் கேட்கலாம்.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரில் நேரம் காலை 8:43 மணி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க இருக்கிறீங்க. தலைவான் திரைப்படத்தில் இருந்த ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவி குரல்களில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், நான் முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் பாட்டு வந்துட்டே இருக்குது.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களின் இணைவருக்கு இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் அனாவசிய செலவுகளை குறைக்கும் வழிமுறைகள் என்ன அப்படின்னு தான் நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். அனாவசிய செலவுகளை எப்படிலாம் குறைக்கலாம் அப்படின்னு நீங்கள் டிப்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462256113 மற்றும் 0462256113 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி அனாவசிய செலவுகளை குறைக்கிறதுக்கு இந்தந்த வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு நேர்கள் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக. நேர்களை நேரம் காலை 8:50.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: இன்றைக்கு பல பேர் வந்து உயில் எழுதி வைக்கிறாங்கல்ல, இந்த உயில்னா என்ன? அதாவது ஒரு நபர் தனக்கு பின்னாடி தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாரோ அந்த நினைப்பை சட்டப்படி உறுதிப்படுத்துறது தான் உயில். சரி, உயிலை வந்து யார் எழுதலாம்? 18 வயசு பூர்த்தியான யாரும் உயில் மூலமாக சொத்துக்களை விநியோகிக்கலாம். கண் பார்வை இல்லாதவங்க, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க இவங்கள்லாம் கூட உயில் எழுதி வைக்கலாம். புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சில சமயம் புத்தி தெளிவாக இருந்தால் உயில் எழுதலாமா. குடிபோதையில் இருக்கிறவங்க, தாங்கள் என்ன செய்கிறோங்கிறது தெளிவாக அறிய முடியாதவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் உயில் எழுத முடியாது. ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி ஏமாற்றி அல்லது சுய நினைவில்லாத ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கி வைக்கிற உயில் வந்து செல்லாது. உயிலை வந்து இந்த முறையில் தான், இந்த படிவத்தில் தான் எழுதணும்னு சட்டத்தில் விதி எதுவும் கிடையாது. இதுக்கு முத்திரை கட்டணமும் கிடையாது. உயிலை வந்து வெற்று காகிதத்தில் எழுதலாம். அச்சடிக்கணும், டைப் அடிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, கையாலேயே கூட எழுதலாம். எழுதியிருக்கிறது புரியணும், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் 2 சாட்சிகளை வச்சுக்கிட்டு உயில் எழுதுகிறவர் அதில் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட தெரியாதுன்னா இடதுகை பெருவிரல் ரேகை வைக்கலாம். உயில் சாசனத்துக்கு சாட்சிகள் கையெழுத்து இல்லைன்னாலும் அது செல்லாது. அப்புறம் பிரிவிலேஜ்டு வில் அப்படின்னு இருக்கு, அதுக்கு மட்டும் சாட்சிகள் தேவையில்லை. அது என்னென்னா, இந்த விமானப்படை, கப்பல் படை அல்லது யுத்தத்தில் பணிபுரிய நபர்கள் அவங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எழுதுகிற உயில் அது. அதுக்கு சில விசேஷ சலுகைகள் உண்டு. ஒருத்தர் முதல்ல ஒரு உயில் எழுதி வைக்கிறார், அதுக்கப்புறம் மனசு மாறி போகுது, அது வேணாம்னு நினைக்கிறார், ரத்து செஞ்சுடலாம். அதுக்கப்புறம் வேறு உயிலும் எழுதலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணும்னாலும் உயில் எழுதலாம். கடைசியாக எழுதப்பட்ட உயில் சட்டப்படி சரியாக இருந்தால் அதுதான் அமலுக்கு வரும். சரி, எழுதுகிற உயிலை ரகசியமாக வச்சுருக்கிறது எப்படி? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தர் உயிலை எழுதினதுக்கு அப்புறம் அவர் தானாவோ

அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, அதாவது ஒரு ஏஜென்ட் மூலமாகவோ ஒரு கவரில் போட்டு சீல் வச்சு கவர் மேலே தன்னுடைய பெயரை எழுதி அல்லது அந்த ஏஜென்ட் பெயரை எழுதி கவர் மேலே என்ன அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விவரம்லாம் எழுதி சார் பதிவாளர்கிட்ட ஒப்படைக்கலாம். இதுக்கு கட்டணம் உண்டு. அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு மனு கொடுத்து அந்த கவரை திருப்ப வாங்கிக்கலாம். இப்போ எழுதுகிற உயில இவ்வளவு நாளுக்குள்ளே பதிவு செய்யணுங்கிற கால வரையறை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? எப்போ வேணும்னாலும் பதிவு செய்யலாம். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப அவசரமாக வந்தார். இந்த உயில் எழுதுறது சம்பந்தமாக பூரா விவரமாக எனக்கு உடனே தெரியணும்னார். நான் உடனே அவரை வக்கீல் ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமாம் இவ்வளவு விவரமாக கேட்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார்.

0: கிட்ட அழைச்சிட்டு போனேன். இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமாம் இவ்வளவு விவரமாக கேட்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார். சரி, இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன். அதை இனிமே தான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னார்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கோ சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 10:12 மனம் பெருமிதை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நேர்களே, மனம் பெருமிதை நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். 0462-256-1132 மற்றும் 0402-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு மனம் பெருமிதை நிகழ்ச்சி இன்று காலை 10:12 நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. அனாவசிய செலவுகளை குறைக்கும் வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற தலைப்பில் தான்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக் அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. தொடர்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க 10 மணி வரை ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. உங்களுடைய கருத்துக்களுக்கு மகுடம் சேர்க்கும் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த ஒரு சில இன்றைக்கும் ஒரு சூப்பரான தலைப்போடு தான் நான் வந்திருக்கேன். வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறது எதுக்கு, சம்பாதிக்கிறது எதுக்கு, செலவு பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும். செலவு அப்படிங்கிறது வாழ்க்கையில் வரத்தாங்க செய்யும். ஆனால் செலவு அப்படிங்கிறத நம்ம ஒரு கேட்டகரிஸ் பண்ணோம் அப்படின்னா அத்தியாவசிய செலவு, அனாவசிய செலவுன்னு ரெண்டு விஷயம் இருக்கும் இல்லையா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த செலவு முக்கியம், எது தேவையில்லாதது, அனாவசிய செலவுகள் எது அப்படிங்கிறது நம்ம சில நேரங்களில் வந்து கண்டுபிடிக்க முடியறதில்ல. அதை சில நேரத்தில் மறந்துடுறோம், சில நேரத்தில் வர வழி இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுது. வாழ்க்கையில் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, எப்படி வந்து நம்ம சேமிக்கலாம் அப்படிலாம் யோசிக்கும் போது ஒரு விஷயம் முன்னாடி வந்து நிற்கிது, என்ன அப்படின்னா அனாவசிய செலவுகளை எப்படியாவது கம்மி பண்ணணும்ப்பா அப்படின்னு. எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்கலாம் உங்கள் மைண்டில் வரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும். அனாவசிய செலவுகளை வந்து குறைக்கிறதுக்கு இந்தந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை இங்கே வந்து வேகமாக வந்து நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட நம்முடைய பொன்மலை 102.6 வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பண்ணுங்கள் 0462-256-1133 நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் நேயர் யார், இங்கிருந்து பேசலாமா? காலை வணக்கம்
1: மேடம். பணிவான காலை வணக்கம் மேடம். ரவிக்குமுதா மூலரொட்டி மேடம்,
0: மூலக்கரைப்பட்டியில இருந்து ரவிக்குமுதா. சொல்லுங்க சார்,
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க
1: மேடம். அதாவது நம்ம இவ்வளவு வருமானம் வந்தாலும் கடல்ல பெருங்காய கிடைச்ச மாதிரிதான் இருக்கும்.
0: சரியா சொன்னீங்க.
1: அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் இன்னும் மாசம் 20,000 ரூபாய் வருதுன்னா ஆளுக்கு 5,000 ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுவோம்.
0: 5,000 சூப்பர் சூப்பர்.
1: 20,000 இல்ல 2,000 மேடம், ஆளுக்கு 1,000 ரூபாய்.
0: ஆ சரி சரி, 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் ஓகே ஓகே.
1: சிறு துணி பெரிய இல்லாம தானே மேடம்?
0: கண்டிப்பா.
1: அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல வந்தீங்கன்னா சிக்கனமா இருக்க காரணம்
0: என்னன்னா,
1: மனைவி 4 பொருள் வாங்கிட்டு வரோம், கறி வாங்கிட்டு வரோம், வேண்டாப்போ இருக்கிற ஒண்ணு வச்சு நம்ம ஓட்டிக்கிடுவோம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம், கஷ்டப்படுற நேரத்துல யாரும் உதவி பண்ண மாட்டாங்க
0: அப்படின்னு பிற்காலத்தை யோசிச்சு வந்து ரொம்ப செலவு பண்ணணும் அப்படின்னு
1: சொல்லிடுறாங்க. எனக்கு 50 வயசு எங்க மனைவிக்கு எங்களுக்கு எங்க சேர்ந்து இருக்கு போய் தானே பிள்ளைகளுக்கு நம்ம நம்பி இருக்க முடியாதுல மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும், நம்மதான் அந்த நேரத்துல உதவி பண்ண சேமிப்பு இருந்தா நமக்கு ஒரு மனப்பெயரி இருக்கும், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம கையில காசு இல்லையாங்க.
0: ஆமா, இப்படி தேவையில்லாத அனாவசிய செலவுகளை வந்து குறைக்கிறதுக்கு,
1: இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஓட்டிக்கணும், தேவையில்லாம பொருள் ஒரு 10 பேர் கல்யாணம் வந்துடும், அதுக்கு 1,00,000 ரூபாய், 1,00,000 ரூபாய்க்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும். யானை கொண்டு வந்தோம், குதிரையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பழத்தை சமக்கிறது நம்ம தான் மேடம். வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி ரவிக்குமுதா சார், நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. பேச போற அடுத்த நேயர் யார், இங்கிருந்து பேச போறாங்க? காலை வணக்கம். ஓகே, அனாவசிய செலவுகளை குறைக்கும் வழிமுறைகள் என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நேர் வந்து சொல்லியாச்சு, தேவையில்லாத விஷயங்களில் நம்ம வந்து செலவுகளை தலையில் எடுத்துக்கக்கூடாது, அது நமக்கு தான் பிரச்சனை வந்து முடியும், எதிர்காலத்தை யோசிக்கணுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. பேசலாம் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலீல்ரஹ்மான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் கலீல்ரஹ்மான் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நிச்சயமா மகிழ்ச்சியா இருக்கிறம்மா.
0: அப்படி கொஞ்சம்
2: அனாவசிய செலவுகளை குறைக்க வழி என்ன, ஒரு அருமையான தலைப்பு. அந்த குறைக்கிற வழி நம்ம கையில தான் இருக்கு,
0: நம்ம கையில தான் இருக்கு.
2: காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவை உள்ள பொருள்களை மட்டும் வாங்கியாச்சுன்னு உண்டுமான, தேவை உள்ள செலவுகளை மட்டும் செய்தாச்சுன்னா அந்த அனாவசியமான செலவுகளை குறைக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றாங்க, நம்முடைய உணவு வீட்டுல இருக்கும், அது கொஞ்சம் காலையில உள்ளது மத்தியானம் உள்ளது போது நமக்கு கொஞ்சம் சின்ன ஒரு வாழ்க்கையில அந்த செலவு நம்ம மிச்சப்படுத்தலாம். இந்த உணவு கூட இல்லாம எவ்வளவு ஏழைகள் கஷ்டப்படுறாங்க, சிந்தனை மட்டும் இருந்தா போதும், அனாவசிய செலவுகளை அருமையா குறைக்கலாம். வாழ்க்கையில முன்னேறதுக்கு பல படிகள்ல இது ஒரு படி தாங்கிறத
0: நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் என்ன கருத்து சொல்ல போறாங்க, பேசலாம். காலை வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
3: சுல்தானி பேசுறேன்.
0: சுல்தானியம்மா சொல்லுங்கம்மா.
3: அதாவது நம்ம என்ன செய்யணும், வெளியே பஜாருக்கு போறோம்னா, மார்க்கெட்டுக்கு போறோம்னா லிஸ்ட் எழுதி வச்சுட்டு போகணும்.

0: கொடுக்கணும், இதுதான் வேணும், என்ன
1: ஆமா,
0: தேவை
1: இல்லைன்னா அந்த
0: அப்படின்னு.
1: பொண்ணு நம்மளுக்கு அதை இருக்கணும் இதை இருக்கணும்
0: ஆமா ஆமா
1: அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரும்.
0: கண்டிப்பா.
1: அனாவசியமா நீ மார்க்கெட்டுக்கு போகாதீர்கள்,
0: அனாவசியமா மார்க்கெட்டுக்கே போகாதீங்கன்றீங்க.
1: நம்ம வந்துருவோம்.
0: ஆமா ஆமா.
1: அதனால அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல், நம்மளுக்கு தேவை உள்ளதுக்கு மட்டும் வாங்கணும். சும்மா கொண்டு வந்து வீட்டுல வந்து ஷோக்குல அடுக்கி வைக்க கூடாது, ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி வாங்கி அடைக்க கூடாது வீட்டுல. ஹலோ,
0: சொல்லுங்கம்மா. சுல்தானிமா, கேட்டுட்டு தான் இருக்கோம், சொல்லுங்க.
1: அதனால வெளியே போறத குறைத்து கொள்ளுங்கள்.
0: வெளியே போதே முதல்ல குறைச்சுக்கிட்டாலே செலவு குறைஞ்சு போயிடும்.
1: ஜாமான் பூரா, ஹலோ
0: சொல்லுங்கம்மா, கேக்குது.
1: பூரா வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. ரேடியோ இல்ல, கரண்ட் இல்ல, அதனால எங்களுக்கு ரேடியோ கிடையாது.
0: சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கோம்.
1: அதனால நீங்க வெளியே போறது அனாவசியம். அடுத்த வீட்டுல வந்து கேங்கா உடைக்கத்தான் செய்வோம், அதுக்காக சொல்லிட்டு நம்ம சிரட்ட உடைக்கணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது.
0: கிடையாது,
1: அவ இஷ்டத்துக்கு அவ கெட்டுறான்னு நம்மளும் ஆசைப்படக்கூடாது. முதலில் இருப்பதை கொண்டு நீ சிறப்புடன் வாழ பழகி கொண்டால் இந்த அனாவசியமான செலவுகள் வராது.
0: சூப்பர் சார், சுல்தானியமா அருமையா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. இருக்கிறத வச்சு வாழ பழகிட்டோம் அப்படின்னாலே அனாவசிய செலவுகளுக்கு இடமே இல்லை, தேவையில்லாமல் ஷாப்பிங் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் லிஸ்ட் போட்டு வச்சுட்டு எது தேவையோ, ரொம்ப அவசியமான தேவையாக இருக்கிற பொருட்களை வந்து லிஸ்ட் போட்டு வச்சுட்டு அதை மட்டும் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் எல்லா பொருட்களையும் வீட்டில் வந்து அடுக்கி வைக்கிறது அனாவசிய செலவுகள் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு நேர்கள் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு நம்ம தொடர்ந்து பேச போகிறோம், அனாவசிய செலவுகளை குறைக்கும் வழிமுறைகள் என்ன அப்படின்னு. சித்ரா சகானா குரல்களில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. ஏறமான இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகளை கண்டு கொண்டேன் படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம், கேட்கலாம்.

0: நேர்கள் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 9:16 ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம் அனாவசிய செலவுகளை குறைக்கும் வழிமுறைகள் என்ன அப்படின்னு. நம்ம நிகழ்ச்சியில் இணைப்போற அடுத்த நேயர் யார், இங்கிருந்து பேச போறாங்க? காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்.
0: காலை
1: மாவட்டம் சின்ன சசிகலா பேசுறீங்களா?
0: சசிகலாமா, சொல்லுங்க.
1: அனாவசிய செலவுன்னு சொல்லியாச்சு. அப்ப அனாவசியம் நினைக்கும் போல வந்து எது தேவைன்னு புரிஞ்சு போயிருந்தப்பா.
0: ஆமா,
1: அப்ப அனாவசிய செலவிற்கு வாய்ப்பு குறைஞ்சிருப்பா.
0: குறைஞ்சிரும்.
1: எல்லாத்துக்கும் நம்ம மனசுதான்ப்பா காரணம்.
0: மனசுதான் காரணம்.
1: கண்ணில கண்டதெல்லாம் வாங்கி வீட்டுல குப்பை முறை சேகரித்து ஒட்டடைய அடைய விடாம இருப்பதற்கு நம்ம ஆசையை முத அடக்கணும்ப்பா. கடைக்கு போகும்போலப்பா பல பலன்னு அப்படி கண்ணை பறிக்கு பொருள் வச்சிருப்பாங்க முன்னாடி.
0: சரி,
1: என்னப்பா நம்மளுக்கு வந்து லேடிஸ்க்கு ஆசை அதிகம். அதை பார்த்து நம்ம போலின்னு புரிஞ்சிட்டு வாங்காம இருக்க பழகணும்ப்பா. முத பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுப்பா. மூணாவதுப்பா சம்பளம் வந்தவுடனேப்பா சேமிப்பதற்கு முதல்ல எடுத்து வச்சிடணும். கையிருப்பு வந்து கொஞ்சம் வச்சுக்கணும்.
0: சரி,
1: அப்ப பொருளை வந்து வாங்கும் போல ஐயோ கையில பணம் கொஞ்சமா இருக்குன்னு சொல்லி அந்த அதிக பொருளை வாங்குவதில் வந்து குறைப்பதற்கு நம்மளே ஒரு வழி வகை செஞ்சிருப்போம். அப்ப நம்ம மன உறுதிக்கிறதுப்பா. கடைக்கு பிள்ளைகள கூட்டு போக கூடாதுப்பா. பிள்ளைய கூட வர்றதுக்கு எதுக்கு வருதுன்னா அம்மா எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பான்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஆசைக்கு வந்து 100 ரூபாய் 200 ரூபாய்
0: செலவிஞ்சுவோம்ப்பா.
1: இப்ப எல்லாருமே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த பழக்கத்தை விடணும். வீட்டுல என்ன இருக்கு அதை வச்சு சாப்பிட பழகிக்கணும். உடல் நலத்துக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு.
0: அப்புறம்
1: ஆன்லைன்ல பொருள் வாங்குவாங்கப்பா. நம்ம இருக்க பணம் இருக்குன்னு சொல்லி ஆன்லைன்ல பொருளை வாங்கி அது தேவையா தேவையில்லையான்னு
0: தெரியாது.
1: நிறைவாகப்பா இஎம்ஐல பொருள் வாங்குவாங்க. மாசம் மாசம் கட்டிக்கலாமே சொல்லி கடைக்கு அது வருமானமா இருக்கு. அது நமக்கு செலவுதானப்பா.
0: கண்டிப்பா அருமையா சொன்னீங்க சசிகலாமா.
1: நல்லா வாழலாம்.
0: சூப்பர் சூப்பர், அருமையான பதிவு, நன்றி. மனசை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னாலே அனாவசிய செலவுகளை வந்து குறைச்சலாம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இஎம்ஐலேருந்து நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு. ஆனால் எங்கே முடியுது பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகாமல் அவங்க இங்கேயும் ஷாப்பிங் போக முடியறதில்ல. கண்டிப்பாக அவங்களை கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. செலவு பண்ணலாம் தவறில்லை. நமக்கு எது தேவை அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நம்ம தான் வந்து சொல்லி கொடுத்து இது தேவை இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கறது நம்ம பெற்றோர்கள் நம்மளுடைய கடமை தான். 9:18 ஆயிட்டிருக்க நிகழ்ச்சியில் இப்போ அடுத்து பேச போற நேயர் யார், இங்கிருந்து பேச போறாங்க, பேசிடலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நல்லா
0: இருக்கேன் அருணம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கோம்.
0: சொல்லுங்க அருணம்மா.

0: அருணமாகும் இணைப்பு தெளிவா இல்லையா? நீங்க பேசுறது தெளிவா கேக்கல. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. எக்கோ அடிக்குது. பேசலாம். அடுத்த நேயர் யாரு? இங்க இருந்து வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வாழ்க வளம்.
0: சாந்தியம்மா சொல்லுங்கம்மா.
1: அதான் வரவுகள் செலவு அப்படின்னு நம்ம வச்சாலே அத்தியாவசிய மட்டும் நம்ம எதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டாலே அனாவசியம்
0: பண்ண மாட்டோம்.
1: சில 20 சேலை வச்சிருப்பாங்க ஏற்கனவே. திரும்ப ஒரு பட்டு சேலை வாங்கினா அதுக்கு செலவாகும் மாசத்துல, அது கட்டுறதுக்கு. காட்டன் சாரியில கூட நம்ம நல்லா அழகா வச்சுக்கலாம், எதுவும் ஃபங்க்ஷன் போனா கூட. கோபம் என்ற மனமே பொன்சை மருந்து மாதிரி அளவான ஆசை இருந்தாலே போதும். நம்மளால நிறுவச முடியுமா? இதுக்கு வருமானத்துக்குள்ளதான் நம்ம வாங்க முடியும்.
0: நேரமாயாச்சு 9:20. நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனந்த பூங்காச்சு நிகழ்ச்சியில் அனாவசிய செலவுகளை குறைக்கும் வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பார்த்திபன் கனவு படத்தில் இருந்து யுகபாரதியின் பாடல் வரிகளில் தான் பாடல் கேட்க போகிறோம். மது பாலகிருஷ்ணன் பாடியிருக்காங்க வித்யாசாகரோட இசையில். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நேர்கள் பாடி கேட்கலாம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மொழி முதல் மொழி வரை முழுவதும் கவிதைகளாக மெது புறம் எது புரிந்தது போலே கனா கண்டே நடி. உன்முடி முதல் அடி வரை முழுவதும் இனிமை

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை நேரம் காலை 9:26 ஆயாச்சு கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. அனாவசிய செலவுகளை குறைக்கும் வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்கிறோம். பேசலாம் அடுத்த நேர் யார் இங்கிருந்து காலை வணக்கம். காமராசர் நலமா இருக்கீங்களா? மிக்க நலம் காமராசர், சொல்லுங்க சார்.
2: அனாவசிய செலவுகளை தவிர்க்கணும், முக்கியமா தேவையான பொருட்களை மட்டும்.
1: தேவை உள்ளது எது அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
2: ஆமா, முதல்ல தேவையான பொருட்களை வாங்கிட்டு அவசியமா தேவைங்கிறது வாங்கணும். தேவை இல்லாத பொருட்கள் வந்து திடீர்னு அலங்கார பொருட்கள் நம்ம வாங்குறத தவிர்க்கணும். அந்தந்த சீசன்ல விளையக்கூடிய காய்கறிகளை நம்ம உபயோகப்படுத்தணும்.
1: சரி,
2: அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அது ஒரு சிக்கனமா இருக்கும். நம்மளுக்கு வந்து தேவையானது தேவையற்றதுங்கிறத வந்து ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம்னா தானா அப்படின்னா ஒரு சிக்கனத்தை எப்படி கடைபிடிக்கலாங்கிறது தெரியும்.
1: தெரியும்,
2: இல்லைன்னா சிக்கனம் எல்லாம் இருக்காது, வீண் செலவு ஏற்படுங்கிறது என்னுடைய கருத்து.
1: அருமை அருமையா சொன்னீங்க காமராசர், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைண்டில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடணும், எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அனாவசிய செலவுகள் அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேசலாம் அடுத்த நேர் யார் இங்கே பேச போகிறாங்க காலை வணக்கம். ஓகே பேசலாம், வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
1: பேச்சுமுத்து சார், சொல்லுங்கள் சார்.
3: மேடம், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு செல்போன் வச்சுக்குவாங்க. பர்சனலா ஒரு செல்போன், அப்புறம் எல்லா நம்பரும் நண்பர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச நம்பருங்கிற மாதிரி ஒரு செல்போன் வச்சுக்காங்க.
1: சரி,
3: இது ரெண்டுமே ரீசார்ஜ் பண்றதுக்கு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டாலுமே 600 ரூபாய் ஆகும்.
1: ஆகும்.
3: அதே ஒரே செல்போன்ல ரெண்டு சிம் போட்டு வச்சுட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னொரு போன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது.
1: சரி,
3: சில பேர் பாத்தீங்கன்னா பைக் ஒரு வீட்டுல இருக்கும், ஸ்கூட்டி இருக்கும், ரெண்டு பேர் இருப்பாங்க, ரெண்டு பேருக்கு தனித்தனியான ஸ்கூட்டி பைக் எல்லாம் வச்சுக்குவாங்க. அதை மெயின்டைன் பண்றதுன்னா ரொம்ப சிரமம் தானுங்க மேடம்.
1: கண்டிப்பா.
3: அது இல்லாம ஒண்ணு மட்டும் வச்சுட்டு இன்னொருத்தவங்க பஸ்ல போயிட்டு வந்து வேலைக்கு போகலாங்கிறது என்னுடைய கருத்துங்க.
1: சூப்பர் சார்.
3: இதுல பாத்தீங்கன்னா அனாவசிய செலவுகளை குறைக்கிறதுக்கான இதுதான் வழிமுறைன்னு நான் நினைக்கிறேன் மேடம்.
1: அருமையா சொன்னீங்க சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
3: நன்றிங்க.
1: நன்றி நன்றி. ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொன்னாங்க, வாகனங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனிய வாகனங்கள் அப்படிங்கிறது ஒரு செலவு தானே, அதற்கான எரிபொருள் செலவாகட்டும்.

0: எல்லாமே அதனோட மெயின்டெனன்ஸ் செலவாகட்டும், அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து தவிர்க்கிறோம் அப்படிங்கிறபோது நிறைய அனாவசிய செலவுகள் அப்படிங்கிறது குறையத்தானே செய்யும். பேசலாம். அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பேச போகிறாங்க? காலை வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
1: கீழ்நத்தத்துலேருந்து பிச்சம்மாள்.
0: பிச்சம்மாள் சொல்லுங்கம்மா.
1: அதாவது மேடம், இருக்கிற பொருளே வாங்க கூடாது மேடம். இப்ப மளிகை ஜாமான் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, அந்த மாதிரி இல்லாம. ஏன்னா நம்ம வந்து சிட்டிலதான் இருக்கோம், அதனால எல்லாமே வாங்கி அப்பப்ப வாங்கிக்கலாம். ஓரளவுக்கு அந்த ஒரு மாசத்துக்கு தேவையானது அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அது மாதிரி சாரி பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு சாரி எடுப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் மேம்.
0: ஓகே ஓகே, முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க லேடிஸ்க்கு. நன்றி மா, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. ஆமாங்க, சாரி அப்படின்னு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நான் ட்ரெஸ்ஸு புதுசு எடுத்தே ஆவேன் அப்படின்னு வந்து நம்ம நிறைய பேர் வந்து இருப்போம். அந்த மாதிரி செலவுகள்லாம் குறைச்சிக்கிட்டோம்னா அதுவும் அனாவசிய செலவு தானே. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நமக்கு வந்து அந்த செலவுகளை குறைச்சிட்டோம் அப்படின்னா அனாவசிய செலவுக்கு அங்கே இடமே கிடையாது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். நேர்களில் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய போகிறாங்க. ஒரு பாட்டை குயிக்காக கேட்டுட்டு வந்துடலாம். பேரழகன் படத்தில் இருந்த பழனி பாரதியோட பாடல் வரிகளில் கார்த்திக் பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: நேரம் காலை 9:34 மயிற்றுக்கு கேட்டுருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. உங்கள் வீரவோட ஜோரா. அனாவசிய செலவுகளை குறைக்கும் வழிமுறைகள் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். பேசலாம், அடுத்த நியர் என்ன கருத்து சொல்ல போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சங்கர் சார், சொல்லுங்க சார்.
1: அதாவது முதல்ல வருமானத்தை வந்து சேமிப்பு போக செலவழிக்கப்படுகிறது.
0: சூப்பர் சூப்பர் பாயிண்ட் சொல்லிருக்கீங்க சங்கர் சார்.
1: ஆமா, செலவு போக சேமிக்க கூடாது, சேமிப்பு போக
0: செலவழிக்கணும்.
1: ஆமா, அடுத்து வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம நமக்காக வாழணும். அடுத்தவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி இப்ப வாழணும்னு நினைச்சோம்னா காசு போய்கிட்டேதான் இருக்கும்,
0: போய்கிட்டேதான்
1: இருக்கும். அதுக்கப்புறமா தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத பொருள்களை வாங்கக்கூடாது,
0: கூடாது.
1: ஆமா, அடுத்து நமக்கு மேல உள்ளவங்களையும் பக்கத்துல இருக்கவங்களையும் பார்த்து நம்ம வாழக்கூடாது. நமக்கு கீழே ஒரு ஸ்டெப் உள்ளவங்களை பார்த்து நம்ம வாழ ஆரம்பிச்சாலே அனாவசிய செலவு புறம் குறைஞ்சு போகுங்கிறது என்னுடைய கருத்து.
0: சூப்பர் சூப்பரான கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க சங்கர் சார், நன்றி. 9:35 ஆயிருக்கு. ரொம்பவே அருமையான ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க, அதாவது செலவு போக சேமிக்கக்கூடாது, சேமித்த பிறகு சேமிப்புக்கு ஒதுக்கி வச்ச பிறகுதான் செலவு அப்படிங்கிறதே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது, நமக்காக நாம் வாழணும் அப்படின்னாலே செலவுகள் குறையும் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. பேசலாம், அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? காலை வணக்கம், ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி.
2: இளோ வணக்கம் சகோதரி.
0: காலை வணக்கம்.
2: திருப்பூர் மாநகர் மன்னரை பாரா காலேஜிலிருந்து சேரங்கசாமி பேசுகிறீங்க.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
2: வாழ்க்கையில் அவசியமற்ற செலவினங்களை தவிர்ப்பது எப்படி? வழிமுறைகள்
0: சொல்லுங்க.
2: பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்லயே யாரும் இருக்கன்னு வச்சுங்களா, எடுக்கிறக்கோ ஏதோ பொருள்கள் வாங்க போறோம் வச்சுங்களா, இப்ப அவங்க கூட போகணும்னு வச்சுங்களா, கூட போகும்போது நம்மளுக்கு என்னதுன்னா நம்மளுக்கு ஒரு எடுக்கணும், நம்ம சும்மா தான் போவோங்க, நம்மளும் எடுக்கணும் ஒரு ஆர்வத்தை தூண்டுதுங்க.
0: சரி,
2: என்ன ஒண்ணு அவங்க கிட்ட பணம் வாங்க, அவங்க ஒரு 5000 ரூபாய்க்கு எடுக்கிறேன்னு வச்சுங்களோ, ஏழையாவது எது இருக்கேன் நம்ம கடைசிக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு எடுக்கலாம்னு எண்ணம் வந்துருங்க.
0: கண்டிப்பா
2: தவிர்க்க முடியாது, இருக்கணுங்க ஆசை கொள்வா. அதான் ஒரு அம்மா சொன்னாங்க, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது இது வேணுங்க அப்படின்னு தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுத்திருந்தாங்க, விளம்பரங்கள் ஆசையை தூண்டுதுங்க, அதை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்லயே பாத்தீங்கன்னா 4 தொலைக்காட்சிக்குதுங்க, போதும் சொன்னா இல்லைங்க நாங்க தனியா இது பார்த்தா பெருசா வேணும் சொல்லி வாங்கி வாங்கி வீணடிக்கிறதுங்க. கவர்ச்சி விளம்பரங்கள் எல்லாம் நம்ம வாங்க கூடாதுங்க.
0: நன்றி, நன்றி.
2: மிகுதியா இருக்கு, அடிக்கிட்டே போலாங்க.
0: நன்றி, நன்றி, நன்றி. எல்லாருமே வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஆசையை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், நமக்கு நாமே ஒரு சுய கட்டுப்பாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அனாவசிய செலவுகள் வந்து ரொம்பவே குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசலாம், அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? காலை வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் புஷ்பம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேம்மா.
0: சொல்லுங்கம்மா.
3: செலவு வந்து நம்ம பெண்கள் கையில தான் இருக்கு.
0: நமக்கு எல்லாம் இருக்கு.
3: அதே மாதிரி ஆண்களும் வளர்ச்சி வாழ்ந்து கரெக்டா கொடுத்துக்கிட்டு எது எதை வாங்கணுமோ அதை வாங்கணும். இப்ப நம்ம பெண்கள் வந்து நம்ம வீட்டுல சாம்பார் வைக்கிறது எல்லாத்தையுமே அந்தந்த டைமுக்கு சூடு பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சிலிண்டர் இல்லாம இருக்க முடியாது, அதுக்கு வந்து பேணி
0: வச்சுக்கிடணும்.
3: குழந்தைகளுக்கு பிறந்த நாள்னா நம்மளுக்கும் பெண்கள் வந்து அவங்கதான் நம்ம கை வச்சுக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத வாங்கவே கூடாது, நம்ம வாங்கறதுக்கு இல்லைன்னா அந்த கிட்ட போகக்கூடாது, நம்ம இருக்கிறது போகிறது நம்ம இருக்கணும்மா.
0: சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்கம்மா, நன்றி. நேர்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு புஷ்பம்மா, நன்றி. 9:38

மாயிட்டிருக்க நம்ம நிகழ்ச்சியில். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்தெல்லாம் பாட்டு வந்துட்டு இருக்கு. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் வந்து யுகபாரதியின் பாடல் வரிகளை உதித் நாராயணன், ஷாலினி சிங் பாடியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவாவுடைய ஆட்டகாசமான இசையில் பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: நேர்கள் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேரம் 9:45. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம் அனாவசிய செலவுகளை குறைக்கும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு. பெரிய லிஸ்டே வந்துட்டே இருக்கு. இந்த விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசலாம் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? காலை வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் அன்பு சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம். குருவத்து புதுக்கோட்டை மாவட்டம் கோனாப்பட்டிலிருந்து பழனியப்பா நலமா இருக்கீங்களா?
0: புதுக்கோட்டையிலிருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: புதுக்கோட்டை மாவட்டம் கோனாப்பட்டிலிருந்து பழனியாயி.
0: பழனியாயி அம்மா, சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா.
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு.
0: நன்றி, சொல்லுங்க.
1: அதாவது அந்த அனாவசிய செலவுங்கிறது நமக்கு அந்த விதே வருது அனாவசியம் சொல்லி, அத வந்து நமக்குள்ளதான் இருக்கு. அந்த அனாவசிய செலவுங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல ஒரு பொருள் இருக்கும், அப்ப வந்து நம்ம வாங்கி வச்சிருந்துருப்போம். அது ஒன்னொருத்த வந்து கொஞ்சம் குறைச்ச விலையில அந்த பொருளை வாங்கி வச்சிருப்பாங்க. ஆக அந்த விலை கம்மியா வாங்கிட்டு வந்திருக்காளே, அப்படி போய் நம்ம போய் அதை வாங்குவோம் அப்படின்னு போய் திருப்பி அந்த அனாவசியமா வாங்கி அந்த வைக்கிறாங்க அனாவசிய செலவு. அதே மாதிரி நம்ம இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிக்கணும், தேவையில்லாம கூட வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம பண்றதும் ஒரு அனாவசியமா செலவு வர்ற காரணம் வந்து நம்மளுடைய ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது.
0: கரெக்ட்.
1: ஆமா, அந்த பேராசைனாலதான் பெருவாரியா அனாவசிய செலவு நமக்குள்ள உண்டாகுது ஆரம்பம். நமக்கு தேவையானது எதுவோ அதை அதை மட்டும் நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அந்த அனாவசிய செலவே வராது. நம்ம சம்பாதிக்கிற நம்ம குடும்பத்தை ஓட்டலாம்.
0: சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க பழனியம்மா. நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேயர் யாரு, இங்கிருந்து? காலை வணக்கம். காலை வணக்கம், யார் பேசுறீங்க? இளங்கோ சார், சொல்லுங்க.
2: இல்ல, செலவுகள் வந்து நம்ம குறைக்க வேண்டிய செலவு இல்லாம இப்ப சைக்கிள் ஓட்டானா அவங்களுக்கு வந்து டூ வீலர் வாங்குற அளவுக்கு ஒன்னா வசதி இல்லாமக்கலாம், இல்ல பெட்ரோல் விலை கட்டி கூட சைக்கிள்ல போலாம். ஏன்னா வருமானம் என்னமோ நான் சொல்லுங்க எந்த கையை அந்த வெள்ளம் அந்த வீக்கங்கிறாங்கல்ல, அது மாதிரிதான். ஆனா நம்ம என்ன சிக்கன பண்ணலாம்னா, இப்ப டீ 4 தடவை குடிக்க டீய உடம்புக்கு நல்லதுனால ஒரு 3 தடவை குடிச்சுக்கலாம். அதை குறைச்சுமா நம்ம என்னவோ அது ஆகும். இப்ப 6 லிட்டர் காலில் சாப்பிடுறோம், 4 லிட்டர் சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும், அதிகமா சாப்பிடக்கூடாது, அதை குறைச்சிக்கலாம். இதெல்லாம் குறைச்சா செலவு குறைக்கும். ஆனா நான் ஆடம்பர வாழ்க்கையை செலவு குறையும்.
0: சூப்பர் சூப்பர்.
2: அதாவது அவங்க இவங்க நான் எதிர்த்தால் ஒரு பாதிக்க பக்கத்து ஒரு பாக்கணும்னு பாக்காம இந்த ஆடம்பர செலவு குறைச்சா போதுமா? அது கீழே குறைச்சா இன்னைக்கு எங்க பொண்ணுக்கு வந்து திருமண நாள்பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நன்றி. 9:47 நம்மோட பேச போறேன். அடுத்த நீங்க யார், இங்கிருந்து பேச போறாங்க, என்ன சொல்ல போறாங்க? வணக்கம்.
3: இனிய நற்காலை வணக்கங்கள். இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: மந்திரமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சேமமா இருக்கிறோம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் மந்திரமூர்த்தி சார், சொல்லுங்க சார்.
3: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க சொல்றீங்க அனாவசிய செலவு தேவையான செலவு சொல்றீங்க, அதாவது தேவையான செலவு நம்மள மிஞ்சின்னு இருக்குது. இதுல அனாவசிய செலவை நாம எங்க நீ எண்ணி பார்க்க முடியும்?
0: தேவையானதே அவ்வளவு இருக்குதே, எங்க அங்க அனாவசியத்தை பத்தி யோசிக்கிறது
3: பார்க்க முடியும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களே சொல்லிதான் வைக்கலாம். அதாவது பக்கத்துல இருக்க வாக்கப்பிள் டிஸ்டன்ஸ்லதான் இருக்கும், இந்த கடைக்கு போறதுக்கும் டூ வீலர் தான் எடுத்துட்டு போவா.

0: அப்புறமா வந்து கார்ல போறாங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பேர் போறாங்கன்னா அந்த கார்ல போனா அஞ்சு ஆறு பேர் போச்சு அந்த டிராவலிங் இந்த செலவு கணக்கு பண்ணும் போது கரெக்டா இருக்கும். ஆமா, ஒரே ஆளு ஒரு கார்ல போய் நகரவெல்லாம் வருவீங்கன்னா அது வேஸ்டா தான் போகும். இதெல்லாம் பந்தா செலவு, அதுதான் நீங்க சொன்ன மாதிரி வீண் செலவு. அப்புறம் இப்ப வந்து ஊடகங்களுக்கு வந்து நிறைய வீண் செலவு ஆறது பாருங்க. நெட்ஒர்க்கு நிறைய காசு பண்ணும். அப்புறம் வந்து முன்னாள் எல்லாம் யாராவது பார்த்தா பேசினாதான் இது எதிர்பட்டாதான் ரெண்டு வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போனாதான் பேசும். இப்ப இல்ல, சும்மா இருக்கிறவங்களை தூங்குறவங்களை எழுப்பி பேசுறது, அப்புறம் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றது, பேஸ்புக்ல தகவல் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு வந்து விரயமாயிட்டுதான் இருக்கிறது. ஒரு காலகட்டத்துல கடிதம் வந்தாதான் நலம் நல்ல மாதிரியே ஆவல் இருக்கு. இப்ப அப்படி இல்ல, செகண்டுக்கு செகண்ட் நலம் விசாரிச்சுக்கலாம். அப்ப எல்லாமே அது கொஞ்சம் அனாசிய செலவாதான் ஆறுது. ஆனா அதுல ஒரு சுவாரஸ்யம் இல்லை, இருந்தாலும் வந்து இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. அதன் நான் சொன்ன மாதிரி தேவையான செலவுகளே மிதமிஞ்சி நிக்கிறது. அனாசிய செலவுகளை நினைத்து பார்க்கவே நேரம் இல்லை.
1: நேரம் இல்லை, இடம் இல்லை அப்படின்றீங்க. நன்றி சார், நன்றி நன்றி. தேவையான செலவுகளே அத்தியாவசிய செலவுகளே இங்க விஞ்சி நிக்குது, நான் எங்கங்க அனாவசியத்தை பத்தி யோசிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். 9:50 ஆயிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான ஒரு பாடல் இருந்துட்டுருக்கு. மதுரை படத்துல இருந்தால் பாட்டு கேட்க போகிறோம். நாம மது பாலகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பாடியிருக்காங்க. வித்யாசாகரோட இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நேரமாக ஆச்சு 9:55. நம்ம ஆனந்தபூங்க நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. பேசலாம், நேர் யார் பேச போகிறாங்க நிகழ்ச்சியில்? வணக்கம். வணக்கம்.
1: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் இத்தனை நேரம் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பித்த அன்பு அறிவிப்பாளருக்கு மீரா அம்மாவுக்கு ஜோரா ஒரு வணக்கம் வாழ்த்துக்களம்.
0: ஜோரான வணக்கம். யார் பேசுறீங்கன்னு சொல்லிருங்க.
1: குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசன் அம்மா.
0: ஜெகதீசன் ஐயா சொல்லுங்க.
1: அதாவது நீங்க என்ன கணக்கு போட்டாலும் எவன் கணக்கு வேணாலும் தப்பும், ஆனா சிவன் கணக்கும் தப்பாது, ஜெகதீசன் கணக்கும் தப்பாது. அதாவது வந்து நம்ம வந்து என்னன்னா சேமிப்புக்கு பிறகு செலவு பண்ணணுமா. என்னன்னா வந்து அதாவது நமக்கு மேல இருக்கிறவங்க நம்ம என்னைக்குமே பார்க்க கூடாது. ஒருத்தர் ஒரு 9 ஒரு வீட்டுல 9 வண்டி வச்சிருப்பாரு, கார் வச்சிருக்கோம், 9 கார்லயும் ஒரே நேரத்துல பயணம் பண்ண முடியுமா அவரால?
0: முடியாது.
1: முடியாது. அது நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சு நம்ம கீழே இருக்கிறவங்க இந்த நிலைமையில இருக்கிறாங்க, நாம அதை விட ஜோரா நம்ம 3 வேலைக்கு இறைவன் அழகா தர்றாரு, வருமானம் வருது. நான் சேமிப்பேன்மா, நான் சேமிச்சு வச்சிருக்கிறேன். என்னன்னா அந்த சேமிப்பு 5 ரூபா 10 ரூபா துட்ட சேமிப்பேன். அது ஏதாவது விருந்துக்காரங்க வந்தானா உடைச்சிருவேன்.
0: சரி சரி,
1: சேவைக்கு அதுக்கு நமக்கு அது பணம் கிடைக்கும். இப்போ நான் சேமிச்சுட்டு ஒரு உண்மையை சொல்றேன், உள்ளத்துல இருக்கதான் முதட்டுல வரும். முன்னாடி பேசின ஈரோடு இளங்கோன வாரேன் வாரேன்னு சொல்றாரு, கன்னியாகுமரிக்கு வரவே மாட்டேங்கிறாரு. அவரு வந்து அத உடைப்பேன்
0: அன்னைக்கு.
1: உண்மைம்மா, அது வந்து எனக்கு அது ஒரு செலவு காட்சி. அதனால எனக்கு வந்து இதுதான் என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி ஜெகதீசன் சார், நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேர் யார் இங்கிருந்து பேச போறாங்க? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: ஹலோ.
0: வணக்கம், பேசுங்க, கேக்குது.
2: தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயில இருந்து சிங்காரவேல் பேசுறேன்.
0: சிங்காரவேல் சார் சொல்லுங்க சார், நிறைவான நேரம் வந்திருக்கீங்க.
2: ஆமா, நிறைவான நேரம் தான் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம சிக்கனங்கிறது, நான் வந்து அம்மா யாரும் என் வீட்டுல 3 பேர் இருக்காங்க, ஒரே பிடிக்கு
0: தான்.
2: அதை கூட உப்பளத்துல கொண்டு உருண்டா கூட நான் போக மாட்டேன்.
0: சரி,
2: அதனால இப்படி எல்லாம் ஒரு இது இருந்தாதான் இந்த சிக்கனத்தின் வந்து நம்ம கடைபிடிச்சிருந்த வைங்க. நானும் இப்போமோ எதனாலும் அளவோட தான் எதையுமே செய்வேன்.
0: சூப்பர் சூப்பர்.
2: என் வீட்டுல கூட பொம்பளைகள்ட்ட அப்படிதான் சொல்லுவான். அதனால எதையுமே சிக்கனமா இருந்தவங்கன்னா வாழ்க்கையில என்னைக்குமே முன்னேறலாம் என்பதுதான் என்னுடைய கருத்துமா. வாய்ப்பு
0: அருமை. நன்றி, அருமையான பதிவு. நம்ம நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. செலவுகள் அப்படிங்கிறது அனாவசியமா அத்தியாவசியமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் வந்து அந்த அனாவசிய செலவுகள் அப்படிங்கிறது கம்மியாகும். எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஆசைப்படக்கூடாதுங்க. சேமிப்பு முதல்ல, அதுக்கப்புறம் தான் செலவு அப்படிங்கிற கான்செப்ட் வச்சுட்டோம் அப்படின்னா அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு அங்கே வந்து நிறைய நமக்கு பணம் இருக்காது, நம்ம செலவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற விஷயம். அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம செலவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசின எல்லா நேர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, செலவு அப்படிங்கிறத அத்தியாவசியம் அனாவசியம்னு பிரித்து சேமிப்புக்கு பிறகு செலவுகளை செஞ்சு என்னென்ன செலவுகள் தேவையோ அதை மட்டும் செலவு செஞ்சு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவான பாடல் சூதுகோபம் படத்தில் தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி இது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக வழங்கினேன் நான் உங்கள் மீரா. பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க செய்தி சுருக்கம். அதனை தொடர்ந்து மனம் பெருமிதை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. 10:12 உங்களுக்காக
3: Hey dude.
4: Hi Anthony.
3: What's up? What's happening?
4: Nothing much da.
3: So sad. Kachaku, kachaku, kachaku, kachaku na ji. Kachaku, kachaku, kachaku.
4: Kaase, pana, kutte, money, money. Kaase,

பண்ணா கட்டு மணி மணி காசு பண்ணும் கட்டு மணி மணி காசு பண்ணா கட்டு மணி மணி கொட பிடிச்சு நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலைக்கீழா நடக்கிறேன் காசு பண்ணா தொட்டு

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாமல்லபுரம் புராதன சின்னங்களை பார்வையிட உள்ளதால் பாதுகாப்பு கருதி காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தாய்நாட்டின் விடுதலைக்காக தனது இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் தியாகத்தை போற்றுவதாக அவரது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்ந்து 116,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 84.27 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11,366 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கனஅடி வீதம் திறந்துவிடப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாழவடி கருகில் உள்ள விளைநிலங்களை சேதப்படுத்திய காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியோட 2026 தினசரி நிலவரம் நாம் கேட்க இருக்கின்றோம்.

0: அந்த பாடல் போடுங்க.
1: சிங்கப்பெண்ணை பாடலை நிச்சயமா நம்ம கேட்டுடலாம் சரிங்களா? உங்களுக்கு பொது அறிவு கேள்வி கேட்டுருவோமா?
0: கேளுங்க.
1: கேட்கலாம். நம்ம சென்னை அருங்காட்சியகம் எந்த வகையான சிலைகளோடைய மிகப்பெரிய சேகரிப்பை வச்சிருக்கு? இதுக்காகவே உலக புகழ் பெற்று இருக்கு. இந்த வகையான சிலைகள் தான் நம்ம சென்னை அருங்காட்சியகத்தில் அதிகமாக இருக்கு. அது என்னதுன்னு நினைக்கிறீங்க?
0: அது வெண்கல சிலைன்னு நினைச்சேன் மேடம்.
1: ஆ, சரியான பதில், வெண்கல சிலைகள்லே தான். கரெக்டான பதில சொன்னீங்க. வெண்கல சிலைகள்னு நம்மளுடைய சென்னை அருங்காட்சியகத்தில் வெண்கல கூடத்தில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. உலகத்திலேயே மிக அதிகமான வெண்கல சிலைகள் வந்து இங்கே தான் பாதுகாக்கப்பட்டுட்டு வருது. அதுலேயும் சோழர் கால நடராஜர் சிலை ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருக்குது. நேர்லே, நாம் இன்னைக்கு சில அருங்காட்சியகம் குறித்த தகவல்களை உங்களுக்காக வழங்குறதுக்காக பொது அறிவு கேள்விகளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்ததாக நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம் தெரியுமா? இந்தியாவின் மிக பெரிய மற்றும் பழமையான அருங்காட்சியகம் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்றதான் கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியும்னா உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். கூடவே உங்கள் விருப்ப பாடலையும் கேட்டுருசிங்க. இப்போ பாடல் கேட்டுடலாம். பிகில் திரைப்படத்திலிருந்து.

0: நெட்லே 10 மணி 21 நிமிடமாகுது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். சுப்ரண பாடல்களை நேர்களும் கேட்கறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிறதுக்காக அழைக்கலாம் 0462251333 மற்றும் 32 அப்படின்ற இந்த எண்களுக்கு. இப்போ நம்ம கூட பேச இருக்கும் நேர் யார் கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வீரூர்லேருந்து கணேசன் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: அதாவது நேர்களுடைய வாழ்க்கையில் தினமும் புதிது புதிதாக புதியது உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கும் நமது எஃப்எம் 102.6ல இருந்து ஒரு புதிய பாடல் கொடுத்துருங்க மேடம்.
0: புதிய பாடல் என்ன படம்?
1: இந்த பரி ஏறும் பெருமாளா?
0: பரி ஏறும் பெருமாள் என்ன திரைப்படம்? சரி, நிச்சயமா நம்ம வந்து பாடலும் கொடுத்துடலாம். உங்களுக்கு வந்து நாங்க ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம், மறுபடி கேட்கட்டுமா? இந்தியாவின் மிக பெரிய மற்றும் பழமையான அருங்காட்சியகம் எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் உங்களுக்காக கட்டாயம் கொடுத்துடலாம். சரியா, ஒன்னு வந்து கல்கட்டால இருக்கக்கூடிய அருங்காட்சியகமா, இல்லனா சென்னையில இருக்கக்கூடிய அருங்காட்சியகமா, எது நினைக்கிறீங்க? கல்கத்தா தானா?
1: ஆமா மேடம், ஏற்கனவே நான் கேட்டிருக்கேன்.
0: இந்த கேள்வி கேள்விப்பட்டிருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள், சரியான பதில சொன்னீங்க சார்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. கல்கத்தா அப்படின்றதான் சரியான பதில். கல்கத்தாவில் இருக்கக்கூடிய இந்திய அருங்காட்சியகம், இந்தியன் மியூசியம் வந்து 1814 அதை வந்து நிறுவியிருக்கிறாங்க. யார் நிறுவினாங்க தெரியுமா? ஒரு டச்சு தாவரவியலாளர், அவங்க தான் நிறுவியிருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் டாக்டர் நதானியல் வாலிக். இவங்க தான் 1814 கல்கத்தா மியூசியமை அவங்க நிறுவியிருக்கிறாங்க. இதுதான் ஆசியாவிலேயே முதல் அப்புறம் பழமையான அருங்காட்சியகமும் கூட. சரிங்களா, அடுத்த கேள்வி என்னதாக இருக்கும்? எல்லா அருங்காட்சியகம் பற்றி தான் நம்ம கேள்வி கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததான் நம்ம புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய அருங்காட்சியகம் எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுச்சு? இதுதான் கேள்வி. நம்ம புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய அருங்காட்சியகம் எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது? இதுக்கான சரியான பதிலை நேர்களே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சொல்லுங்கள். கூடவே உங்கள் விருப்பமான பாடலையும் கேட்டுருசிங்க.

0: 10:27 ஆகுது. மனம் வரும்பதே நிகழ்ச்சி தான். நேர்களே, நாம பாடல்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததா சுப்ரான பாடலை கேட்கறதுக்காக நேரம் காத்துட்டு இருக்கிறாங்க. யாரு அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்ல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: பிரான்சிஸ் சார் சொல்லுங்க. நல்லா இருக்கிறோம். சூப்பரா இருக்கும் சார்.
1: மாரோடிகள், மாரோடிகள் படத்துல இருந்து அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சம் பாடுங்கடா, பாவாட பின்னாலதான் ஓடுங்க.
0: நிச்சயமா நம்ம அந்த பாடலை கேட்டுடலாம். உங்களுக்கு கொடுத்த அந்த பொது அறிவு கேள்விக்கு பதில் தெரியுமா? மறுபடியும் கேள்வி கேட்கட்டுமா?
1: சொல்லுங்க. கேளுங்க.
0: புதுடெல்லியில இருக்கக்கூடிய தேசிய அருங்காட்சியகம் எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமா திறக்கப்பட்டுச்சு? க்ளூ தரணுமா? சரி, எந்த ஆண்டு அப்படின்னு நான் ஒரு 2 வருஷம் சொல்றேன், அதுல எதுன்னு கரெக்டா கண்டுபிடிங்க. ஓகேவா? சரி. 1949, இன்னொன்னு 1960.
1: 1949 மேடம்.
0: ஆமா, அதான் கரெக்ட். நன்றி நன்றி சார். 1949 அவங்க வந்து நம்மளுடைய இந்திய குடியரசு தலைவர் மாளிகையில தற்காலிகமா தொடங்கி இருக்கிறாங்க. 1960 தான் இப்போ இருக்கிற அந்த கட்டிடத்திற்கு மாற்றியிருக்கிறாங்க. தேசிய அருங்காட்சியகம் எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமா திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது 1949. அடுத்ததாக நம்ம ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இது எந்த மாதிரியான மியூசியம் பற்றின கேள்வி அப்படின்னா, உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு தான் இருக்குது. கேள்வியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். என்ன அப்படின்னா, புகழ்பெற்ற நடனமாடும் பெண், டான்ஸிங் கேர்ள் வந்து வெண்கல சிலையாக வடிச்சிருக்கிறாங்க. இந்த சிலை வந்து எந்த அருங்காட்சியகத்தில் இப்போது இருக்குது அப்படின்றதான் கேள்வி. புகழ்பெற்ற நடனமாடும்

வெண்கல சிலை எந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது? உங்களுக்கு பதில் தெரியும்னா உடனே கால் பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாடோடிகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சூப்பரான ஒரு பெப்பியான சாங் நம்ம கேட்டுட்டு வந்துட்டோம். 10:33 ஆகுது. நம்ம விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்மளுடைய கேள்விக்கு சரியான பதிலை சொல்லிடுவாங்களா நேயர் அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன், அம்பியில இருந்து.
0: சொல்லுங்க சுதா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு பீச் படத்துல இருந்து ஜாலியோ ஜிம்கானா.
0: ஜாலியோ ஜிம்கானா, ஜாலியான பாட்டு கண்டிப்பா நம்ம கேட்டுடலாம். ஜிகே கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா?
1: புதுடெல்லி.
0: புதுடெல்லி, சரியான பதில் அதுதான். வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி, நன்றி.
0: புகழ் பெற்ற

நடனம் ஆடும் பெண் வெண்கல சிலை வந்து இப்போது புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய அருங்காட்சியகத்தில் தான் இருக்குது. இந்த நடனம் ஆடும் பெண் சிலை எப்போ உள்ளது தெரியுமா? இது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் கண்டெடுக்கப்பட்ட அந்த சுமார் 4500 ஆண்டுகள் பழமையான சிலை. உலக புகழ்பெற்ற வெண்கல சிலைகளில் இதுவும் ஒன்று. இது இந்த இடத்துல இருக்கிறது வந்து முக்கிய ஒரு அட்ராக்டிவாகவே இருக்குது. இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பார்வையாளர்கள் இந்த தேசிய அருங்காட்சியகத்திற்கு வர்றாங்களாம். இதுபோல் நிறைய அரிய கலை பொருட்களுடைய மிகப்பெரிய களஞ்சியமாக இன்னும் ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அந்த அருங்காட்சியகத்துடைய பெயர் நான் சொல்லிடுறேன், சலஞ்சங். இந்த அருங்காட்சியகம் எங்கே இருக்குது? இது அரிய கலை பொருட்களுடைய மிகப்பெரிய களஞ்சியமாக இருக்குது. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அதுக்குள்ளே நம்ம பீஸ்ட் படத்துலேருந்து பாடல் கேட்டுடலாம்.

0: நேரில் நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். 10:39 நிமிடமாக போகுது. சுப்ரண பாடல்களோட நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறோம். பொது அறிவு கேள்விகளையும் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். அடுத்ததாக நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் எங்கே இருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: கடையத்துலேருந்து தேவி.
0: தேவி, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. என்ன பாடல் நீங்கள் கேட்க போகிறீங்க?
1: கூலி படத்துலேருந்து மோனிகா மேம்.
0: மோனிகா, மோனிகா பாட்டு நம்ம கேட்டுருவோம். பொது அறிவு கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்களா?
1: கேட்டுட்டு தான் இருக்கேன்.
0: சொல்லுங்கள்.

0: இந்த சலஞ்சங் அருங்காட்சியகம் எங்க அமைஞ்சிருக்கு?
1: கரெக்டா
0: தெரியாதா? சரி, நான் ஒரு ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன், அதுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்றீங்களா? அது சரியா இல்லையான்னு பாத்துருவோம். சரி, ஒன்னு ஹைதராபாத், இன்னொன்னு மைசூர். ஹைதராபாத் தான் அதான் சரியான பதில். தேவி சரியா சொல்லிட்டீங்க, சூப்பர். நன்றிம்மா, நன்றி. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சலஞ்சங் அருங்காட்சியகம் தான் இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் அதிக அளவு அரிய கலை பொருட்களுடைய மிகப்பெரிய களஞ்சியமாக இருக்குது. இது தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது. இது வந்து மூசி அப்படின்ற ஒரு ஆற்று கரையில் அமைஞ்சிருக்குது. இதுதான் நம்மளுடைய இந்தியாவின் மிகப்பெரிய மூன்றாவது அருங்காட்சியகம். நம்ம இந்தியாவிலேயே மூணாவது இடத்துல இருக்கிறதுலே மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருங்காட்சியகமாகவும் இது தான் இருக்குது. சரி, அடுத்த கேள்வி கேட்டுருமா? இந்தியாவின் தேசிய ரயில் அருங்காட்சியகம் எங்கு அமைஞ்சிருக்கு? இதுதான் கேள்வி. இந்தியாவின் தேசிய ரயில் அருங்காட்சியகம் எங்கு அமைஞ்சிருக்குது? ரயிலுக்காக அருங்காட்சியகம் நிறைய இடங்களில் இருக்குது, ஆனால் தேசிய ரயில் அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்றதான் நேர்களே நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கூலி திரைப்படத்துலேருந்து.

கவனத்திற்கு. NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரில் நம்ம மனம் விரும்புவதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். சூப்பரான பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். தகவல்களோட நம்ம வந்து மனம் விரும்புவதே நிகழ்ச்சியில் அடுத்ததா பேச இருக்கும் நேயர் யாரு அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
2: அனைவருக்கும் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
2: நாகர்கோவில் நகர் ஜெயக்குமார்.
1: ஜெயக்குமார் சார், காலை வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: பாடல் வந்து
1: பாட்டு நம்ம கேட்டுருவோம், சரிங்களா? சரி, இந்தியாவுடைய தேசிய ரயில் அருங்காட்சியகம் எங்க அமைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? சரி, ஆப்ஷன் தரட்டா? சென்னையில் அமைஞ்சிருக்குதா, புதுடெல்லியில் அமைஞ்சிருக்குதா? புதுடெல்லியில தானா? என்ன கேட்டதும் டக்குன்னு சொல்லிட்டீங்க. வேற வழி இல்லையா? ஆனா அதான் சரியான பதில். நன்றி, நன்றி சார், நன்றி. புதுடெல்லியில தான் அமைஞ்சிருக்குது. சாணக்கியபுரி அப்படின்ற இடத்துல தான் அது அமைஞ்சிருக்குது. நம்ம இந்தியாவில் முதன் முதலாக தொடக்கப்பட்ட தேசிய ரயில் அருங்காட்சியகம் இதுதான். மிகப்பெரிய ரயில் அருங்காட்சியகமும் இதுதான். ரயிலுக்குன்னு இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்திலே ரொம்ப பெருசு இதுதான். கிட்டத்தட்ட 11 ஏக்கர் பரப்பளவில் இது இருக்குது. இந்த அருங்காட்சியகத்தில் பார்க்க வேண்டிய பல அதிசயங்கள் இருக்குது. 1855களில் தயாரிக்கப்பட்ட உலகத்துடைய மிக பழமையான, இன்றும் இயங்கக்கூடிய நீராவி இன்ஜின் கொண்ட ஃபேரி குயின் ட்ரெயின் வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். இந்த அருங்காட்சியகத்தில் ரயில்களை சுற்றி பார்க்க ரயிலையே கூட்டிகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப டயர்டாயிடுச்சு அப்படின்னு உள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அங்கே நமக்கு சாப்பாடு ட்ரெயினில் கொண்டு வந்து பரிமாறுவாங்க. சூப்பராக இருக்குல்ல? நேரில் நம்ம அருங்காட்சியகங்கள் பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய அருங்காட்சியகம் சம்மந்தப்பட்ட கேள்வி அப்படின்னா, தேசிய கைவினை பொருட்கள் அப்புறம் கைத்தறி அருங்காட்சியகம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்றதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நெய்யர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வெச்சாலிப்பட்டியிலேருந்து ரேணுகதை மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்மா. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போகிறீங்க? தேசிய கைவினை பொருட்கள் அப்புறம் கைத்தறி அருங்காட்சியகம் புதுடெல்லியில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். புதுடெல்லியில எங்க இருக்கு அப்படின்றதா நிகழ்ச்சியில கேள்வி. ஒன்னு வந்து இந்தியா கேட், இன்னொன்னு வந்து பிரகதி கிரவுண்ட். எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க?
1: இந்தியா முதல்ல சொன்ன மேடம்.
0: முதல்ல சொன்னதா? ஆனா அது இல்லையே.
1: அப்படியா?
0: ஆமா. சரி, பிரகதி சரியா அங்கதான் அமைஞ்சிருக்குது. அது வந்து ஒரு பெரிய கிரவுண்டு அங்கதான் இருக்கு. நன்றிம்மா, நன்றி. இந்தியாவுடைய அந்த கிராமப்புற கைவினை கலைகளை, அந்த நெசவு தொழிலை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த கலைகள் எல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. புதுடெல்லியில் பிரகதி அப்படின்ற மைதானத்தில் இது அமைஞ்சிருக்குது. இதோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இந்த அருங்காட்சியகத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னாலே ஒரு கிராமத்துக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். ஒரு கிராமப்புற சுழல் மாதிரியே இங்கே நமக்கு வந்து அமைச்சு வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நேரில் அடுத்ததாக நம்ம கனா திரைப்படத்துலருந்தால் பாடல் கேட்க போகிறோம். பாடலை தொடர்ந்து நம்ம ஒரு சூப்பரான தகவலோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். உங்களுக்காக நிகழ்ச்சியின் நிறைவு தகவல் கொடுக்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். பொது அறிவு கேள்வி நம்ம வந்து நேர் அட்டன் பண்ண முடியாது, அதனால் பாடல் கேட்டுடலாம் கனா திரைப்படத்துலேருந்து. ஜிங்கு ஜிக்கா, ஜிங் ஜிங்கு ஜிக்கா.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் 10:58 ஆகுது. நம்ம இன்னைக்கு வந்து அருங்காட்சியகங்கள் பற்றின தகவல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா. அதில் ஒரு சில தகவலை நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன். பழங்கால அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துடைய கலை பொருட்கள் எல்லாமே ரொம்ப அதிகமாக புது டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய அருங்காட்சியகத்தில் தான் இருக்குது. இங்கே தான் நம்ம கூட பார்த்தோம் இல்லையா, நடனமாடும் அந்த பெண்ணோட வெண்கல சிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இங்கே சிந்து சமவெளி நாகரிகத்தை சார்ந்த மண் பானைகள், முத்துரைகள், அவங்க யூஸ் பண்ண அந்த நகைகள், பொம்மைகள், இது எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த தேசிய அருங்காட்சியகத்தில் தான் அமைச்சிருக்கிறாங்க. இது புதுடெல்லியில் இருக்குது. நேர்லே நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா, கவலையப்படாதீங்க. உங்களுக்கு வந்து குக்கு நிகழ்ச்சி இருக்குது. இன்று இரவு 8 ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய அந்த குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 9443364 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் விருப்ப பாடலை கேளுங்க. அப்படி இல்லை நான் ஃபோன் பண்ணி தான் கேட்பேன் அப்படின்னீங்கன்னா, இன்று இரவு 10 ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டுருசிங்க. நேர்ல நிகழ்ச்சியில உங்களுடன் இணைந்திருந்து சுப்ரான தகவல்களை வழங்கினேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் 11 செய்தி சுருக்கம். அதனை தொடர்ந்து மணி திருநாடு. இன்னைக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் பற்றின பல தகவல்களை உங்களுக்கு வழங்குறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க உங்க மேரா. இப்ப கேட்கலாமா 11 செய்தி சுருக்கம்?

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உள்நாட்டு தளவாடங்கள் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் சற்றுமுன் தொடங்கியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூரில் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை சந்தித்து பேசினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஊரகப் பகுதிகளின் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் புதிதாக டாஸ்மாக் கடைகளை திறக்க தவிக அரசு அனுமதி அளிப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க தவிக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தவிக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. கியூபக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணையும், கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேயர்களுக்கும் மீண்டும் இனிமையான முற்பகல் வணக்கங்களை ஜோரா சொல்லிக்கிறதே நான் உங்க மீரா. நேரமாயிடுச்சு 11:03. நம்ம பண்பலை 102.6 நேர்கள் இப்போ கேட்டு ரசிக்க போறீங்க இது பாரதத்தின் பெருமை பேசும் மணித்திருநாடு. நேர்களை இன்றைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்று 20 அதாவது நம்முடைய இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவங்களுடைய 81 பிறந்த நாளை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். ராஜீவ்காந்தி அவர்கள் 1944 August 20 இதே நாளில் தான் பிறந்தாங்கங்க. அனைத்து சமூகத்தினர்கிட்டையும் அன்பையும் அமைதியையும் ஊக்குவிக்கிற நோக்கத்தில் அவருடைய பிறந்த நாளான இந்த நாளை சத்பாவன திவஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நல்லிணக்க தினம் அப்படின்ற ஒரு தினமாகவும் அவருடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறோம். இன்னைக்கு ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த தினத்தை ஒட்டி அவர்களை பற்றிய தகவல்களோடு சூப்பரான பாடல்களும் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் முதல்ல வந்துட்டு இருக்க ஒரு பாடல் கட்டுமரக்காரன் திரைப்படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்க போகிறோம். இளையராஜாவோட இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம்.

0: ஆச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க மணி திருநாடு நிகழ்ச்சி. நேரமாயாச்சு 11:10. இன்றைய மணி திருநாடு நிகழ்ச்சியில் நம்முடைய இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவங்களுடைய பிறந்த நாள் இன்று. அவங்கள பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கிறோம். ராஜீவ்காந்தி அவர்கள் நம்ம இந்தியாவில் புகழ்பெற்ற நேரு குடும்பத்தில் பிறந்தாங்க. ராஜீவ்காந்தி 1944 August 20 பம்பாயில் வந்து பிறந்தாங்க. அந்த இடத்துல பம்பாய், இப்போ வந்து மும்பைன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் பிறந்தாங்க. இவங்களுடைய தாயார் இந்திரா காந்தி, இவங்களுடைய தந்தை பெரோஸ் காந்தி. ராஜீவ்காந்தி தன்னுடைய சகோதரர் சஞ்சய் காந்தியோடு சேர்ந்து சிவநிகேதன் அப்படிங்கிற பள்ளியில் தன்னுடைய ஆரம்ப கல்வியை வந்து முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 1954 டேராடூனில் இருக்கக்கூடிய வெல்ஹாம் ஆண்கள் பள்ளியில் ராஜீவ்காந்தி படிச்சிருக்கிறாங்க. 1962-65 கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ட்ரினிட்டி கல்லூரியில் பொறியியல் பட்டமும் படிச்சிருக்கிறாங்க. இதோட நிக்கல, அவங்களுடைய படிப்பு இன்னும் தொடர்ந்து நிறைய படிப்புகள்லாம் இருக்குது. என்னெல்லாம் படிச்சாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசலாம் நம்ம மணித்திரன நிகழ்ச்சியில. இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. கட்ட பஞ்சாயத்து படத்துல இருந்து மு மேதாவுடைய பாடல் வரிகள்ல அருண்மொழி பாடியிருக்காங்க. இளையராஜாவுடைய இசையில பாட்டை கேட்கலாம்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரமாயிடுச்சு 11:16 கேட்டுட்டு இருக்கிறீங்க மணி திருநாடு நிகழ்ச்சி. 1962-65 வரைக்கும் கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ட்ரினிட்டி கல்லூரியில் வந்து பொறியியல் படித்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறமா 1966 லண்டன் இம்பீரியல் கல்லூரியில் இயந்திர பொறியியல் படிப்பையும் வந்து படிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு மேல் படிப்புக்காக லண்டன் போய் அங்கேயும் வந்து படிச்சிருக்கிறாங்க. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்தியா திரும்பிய ராஜீவ்காந்தி அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய ஃப்ளையிங் கிளப்பில் சேர்ந்து விமானியாக பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. 1970 ஏர் இந்தியா நிறுவனத்தில் விமானியாக பணியில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய திருமணம் வந்து நடந்திருக்குது. திருமணம் எப்படி நடந்தது, யாரோடு நடந்தது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். 11:17 நம்ம நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. பாடல் கேட்க போகிறோம். கட்டப்பம்மன் திரைப்படத்திலிருந்து காளிதாசனுடைய பாடல் வரிகளில் மலேசியா வாசுதேவன் ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க. தேவாவோட இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

நேரம் 11:22 ஆயாச்சு. மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்முடைய இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த தினம் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து 1980 June 23 அன்று அவனுடைய தம்பி அவர்கள் வந்து ஒரு விமான விபத்தில் வந்து உயிரிழந்துடுறாங்க. இதுக்கப்புறமா இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு ராஜீவ்காந்தி இந்திய அரசியலில் வந்து நுழையிறாங்க. அவர் அமைதியில் தன்னுடைய சகோதரருடைய தொகுதியில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றாங்க. 1981 February 16 என்ற அரசியலில் நுழைஞ்சவங்க 1981 August 17 என்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆனாங்க. ராஜீவ்காந்தி இதனுடைய 40 வயதில் இந்தியாவோட இளைய பிரதமராக மாறினாங்க. 1984 1991 நம்ம இந்தியாவுடைய 6வது பிரதமராக பணியாற்றினாங்க ராஜீவ்காந்தி அவர்கள். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வருது எங்கள் சின்ன ராசா படத்திலிருந்து. வாலியின் பாடல் வரிகளில் பாடல் கேட்க போகிறோம். SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க, சங்கர் கணேஷ் இசையில்லை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் ஆயிடுச்சு, 11:29 ஆயிடுச்சு. நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க மணி திருநாடு நிகழ்ச்சி. ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த தினம் இன்று. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து எதிர்கட்சியில் சேர முடியாது அப்படிங்கிற ஒரு கட்சி தாவல் தடை சட்டத்தை 1985 ராஜீவ்காந்தி நிறைவேற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி முறையில் நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வந்து அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நோக்கில் 1986 ராஜீவ்காந்தி அவர்களால் தேசிய கல்விக் கொள்கை வந்து தொடங்கப்பட்டுச்சுங்க. 1986 ஜவஹர் நவோதயா வித்யாலயா நிறுவப்பட்டுச்சு. இதை பற்றி நம்ம இன்னும் தொடர்ந்து பேச போகிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலேருந்து கங்கை அவனுடைய பாடல் வரிகளில் இளையராஜா இசையில்

0: நேர்களை நேரம் 11:35 ஆயிற்றுக்கு நேர்கள் கேட்டுட்டு பாரதத்தின் பெருமை பேசும் மணி திருநாடு நிகழ்ச்சி. இது நம்ம நிலைப்பண்பலை 102.6. 1986 ஜவஹர் நவோதயா வித்யாலயா வந்து நிறுவப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின் கீழே கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய குழந்தைகள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இலவச கல்வி வந்து பெறுவதற்கு இந்த ஜவஹர் நவோதயா வித்யாலயா ரொம்பவே உதவிகரமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் MTNL சேவைகள் 1986 ராஜீவ்காந்தி அவர்களால் வந்து நிறுவப்பட்டது. இந்த சேவை பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சதோட இந்தியாவை ஒரு தொலைபேசி வலையமைப்பின் மூலமாக இணைக்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் அமைஞ்சிருந்தது. நேரில் இப்போ பாட்டு கேட்கலாம். பாடல் வந்துகிட்டே இருக்குது. சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவுடைய இசையிலும் குரலிலும் பாடல் கேட்க இருக்கிறோம். RV உதயகுமார் பாடல் வரிகளில்
1: நல்லதெல்லாம் நட

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேர்களை நேரம் 11:40. இன்றைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில நம்ம இந்திய வரலாற்றிலேயே மிக இளம் வயது பிரதமரான ராஜீவ் காந்தி அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடம் ஆகஸ்ட் 20 அன்று சத்பாவன திவாஸ் அப்படிங்கிற அந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுதுங்க. சத்பாவன திவாஸ் அப்படின்னா நல்லிணக்க தினம் அப்படிங்கிறது பேரு. இந்தியாவோட எல்லா குடிமக்கள்கிட்டையும் அமைதி, ஒற்றுமை, நல்லெண்ணம் இதெல்லாம் வளர்க்கறதுக்காக தான் இந்த சத்பாவன திவாஸ் அப்படிங்கிற இந்த தினம் அனுசரிக்கப்படுது. நேர்களை இன்று ஆகஸ்ட் 20 ராஜீவ் காந்தி அவர்களின் பிறந்த தினம். மணித்திருநாடு நிகழ்ச்சியில ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த தினம் அவர்களை பற்றிய தகவல்களோடு சுப்பிரமணியம் பாடல்களும் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த மகிழ்ச்சியில தொடர்ந்து நிறைய பயனுள்ள உள்ளூர் தகவல்களும் நேர்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, பேர் சொல்லும் பிள்ளை. இந்த படத்துல இருந்த பாட்டு கேட்க போறோம். புலமைப்பித்தனுடைய பாடல் வரிகளில் கமல்ஹாசன் பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில தான் பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: நேரம் 11:49 ஆயிடுச்சு. மணி திருநாடு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேர்கள் தெரிஞ்சுக்கிட்டுருக்கிறீங்க. பயனுள்ள உள்ளூர் தகவல்கள் எல்லாத்தையும் வழங்குறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. யாரு?
1: ரியோ.
0: ரியோ எப்படி இருக்கீங்க?
1: சூப்பராக இருக்கிறேன். உங்களுக்காக உள்ளூர் தகவலோட காத்துட்டு இருக்கிறேன்.
0: சொல்லுங்க
1: என்ன விஷயம். ஆமாம், என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஹஜ் பயணிகள் வந்து அடுத்த வருடம் 2027 புனித பயணம் அவங்க போகிறப்போ அவங்களுக்காக சேவையாற்றுதும் அப்படிங்கிறதுக்காக மாநில ஹஜ் ஆய்வாளர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தற்காலிகமாக ஒரு 2 மாத காலம் பணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சவுதி அரேபியா அனுப்புறதுக்காக அவங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்போவே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வருடம் போகக்கூடிய அந்த ஹஜ் பயணிகளுக்காக அவங்களுக்கு நீங்கள் சேவையாற்றணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்.

0: அதுக்காக மாநில அளவில் ஹஜ் ஆய்வாளர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.hcommittee.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வர 27ஆம் தேதி.
1: சூப்பரான தகவல் தான் சொல்லியிருக்கிறீங்க நிகழ்ச்சியில். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். ராசுகுட்டி இந்த படத்தில் தான் பாட்டு வந்துட்டுருக்கு. வாலின் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் பாடல் கேட்கலாம்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேர்லி நம்ம மணித்திறனாடு நிகழ்ச்சியோட நிறைவான தகவலை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மானூர் வட்டார் விவசாயிகளுக்கு மக்காச்சோள சாகுபடிக்கு தேவையான விதைகள், உரங்கள் இது எல்லாமே 50% மானியத்தில் கொடுக்க இருக்கிறாங்க.

0: நேர்லி நம்ம மணித்திறனாடு நிகழ்ச்சியோட நிறைவான தகவலை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மானூர் வட்டார் விவசாயிகளுக்கு மக்காச்சோள சாகுபடிக்கு தேவையான விதைகள், உரங்கள் இது எல்லாமே 50% மானியத்தில் கொடுக்க இருக்கிறாங்க. இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண்மை அலுவலர்களை தொடர்பு கொண்டு முன்னுரிமைக்கு இப்போவே பதிவு செஞ்சுருங்க.
1: ரியோ, நிறைவான தகவல், சூப்பரான தகவலாக சொல்லியிருக்கீங்க. நிறைவான பாட்டு நம்ம கேட்க போகிறோம். நேர்களை பாட்டு வந்துட்டு இருக்குது சகலகலா வல்லவன் திரைப்படத்தில் இந்த வாலியின் பாடல் வரிகள்லாம் சைலஜா பாடியிருக்காங்க, இளையராஜாவோட இசையில். இதுவரை மணித்திராண்ட நிகழ்ச்சியை ரொம்ப மகிழ்ச்சியாக வழங்கினோம். நான் உங்கள் மீரா மற்றும்
0: நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.
1: நேர்களை பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. 12 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஊரகப் பகுதிகளின் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் புதிதாக டாஸ்மாக் கடைகளை திறக்க தவேக அரசு அனுமதி அளிப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தவேக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. கியூபெக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணையும். கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உள்நாட்டு தளவாடங்கள் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூரில் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை சந்தித்து பேசினார்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி கேட்கலாம். இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் சாப்பாட்டில் சுவையூட்டும் சமையல் ரகசியங்கள் பற்றி தோழிகள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்கலாம். வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் மருந்தாகும் வார்த்தைகள் பற்றி கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள், பிற்பகல் 3:20 திரை அருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி, 5:20 படமும் பாடலும், 1975 வெளியான படங்கள் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். மாலை 6:20 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரையிசை கேட்கலாம். இரவு 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நீர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசை மழை. இரவு 9:30 இலக்கிய சாரல், இலக்கிய சாரலில் இன்று தொல்காப்பியத்தில் அறிவியல் பற்றி கேட்கலாம். இரவு 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: நேர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பன்னிரண்டு மணி பத்து நிமிடத்துல நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம கேட்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காற்றலையில தயாரா இருக்கிறோம். நானுங்கள் திவ்யா மற்றும்
2: நானுங்கள் மீரா.
1: மீரா
2: சொல்லுங்க,
1: இன்னைக்கு என்ன சமையல் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க?
2: இன்னைக்கு சமையல் வந்து நம்ம வீட்டுல சாம்பார்.
1: சாம்பார் உங்க வீட்டுல என்னைக்காவது இந்த சாம்பார் சாப்பிடும் போது அப்படி

0: கடை சாம்பார் மாதிரி வச்சிருக்கு அப்படின்னு பாராட்டியிருக்காங்களா?
1: கடை சாம்பார் இல்ல, கடை சாம்பாரோட நல்லா இருக்குன்னு பாராட்டியிருக்காங்க.
0: அடே அப்பா, அப்ப அந்த சாம்பார்ல நீங்க என்னமோ ஒரு சீக்ரெட் ரெசிபியை கலக்குறீங்க.
1: ஆமா, அது ஒரு சீக்ரெட் இருக்கு, அதை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நான் சொல்ல போறேன். இதே மாதிரி
0: ஆமா
1: தோழிகளும் அவங்களுடைய சமையலில் சமையல் வந்து ருசியாக மாறுறதுக்கு என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க.
0: ஆமாம், சமையலுங்கிறது ஒரு கலை, அது ஒவ்வொரு கையிலையுமே ஒவ்வொரு ருசி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க.
1: ஆமாம்,
0: ஒரு ரெசிபி இப்போ ஒரு சாதாரணமாக நீங்கள் சொல்லுவோம், இப்போ சாம்பார்னு வச்சுப்போமே, அதில் இப்படி இப்படி தான் சேர்க்கணும்னு ஒரு நார்மல் ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்.
1: ஆமாம்,
0: அதில் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நம்ம வந்து அது ஒரு சுவையை ஊட்டியிருப்போம்.
1: கண்டிப்பாக
0: அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொசீஜர்னு இருக்கக்கூடியதை கொஞ்சம் உல்ட்டாவாக மாற்றி நீங்கள் அதை வந்து எப்படி வந்து சூப்பராக சுவையாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிற அந்த உங்களுடைய சீக்ரெட் ரெசிபியை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.
1: ஸோ தோழிங்க 04-62-2561-3 மற்றும் முறையின் 04-62-2561-3 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்களும் அந்த சீக்ரெட்டை சொல்லலாம்.
0: நம்ம கூட பேச போகிற முதல் தோழி யாருங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கோம். எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
2: குத்தாலத்துல இருந்து சாந்தி பேசுறேன்.
0: குத்தாலத்துல இருந்து சாந்தி பேசுறீங்களா?
2: குத்தாலத்துல இல்ல, குருப்பாங்களா?
0: குருத்தாங்குளமா? என் காதுல குத்தாலன்னு விழுந்துருச்சு. பரவாயில்ல சாந்தி, சொல்லுங்க. நீங்க உங்களுடைய
2: 16 மணிக்கு பாட்டு போட்டவங்களுக்கு நன்றி. யார் பத்தி என்ன தெரியல?
0: மேராக்கா.
1: நான்தான் நன்றிமா, நன்றிமா, உங்களுடைய பாராட்டுகளுக்கு நன்றி. சொல்லுங்கம்மா. நன்றி நன்றி, சொல்லுங்க.
2: சமையல் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி சாம்பார் சோறு பண்ணுவேன். அப்போ போச்சுன்னா முதல்ல நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் மலைச்சு வரைக்கிட்டு காய்கறி எல்லாத்தையும் போட்டு பருப்பை வந்து அழி வச்சு போட்டுருவேன். ஆனா இப்ப வந்து கொஞ்சம் மாற்றமா பண்ணுனேன். ஆனா எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது.
1: என்ன மாற்றம்? அந்த மாற்றம் தெரிஞ்சுக்கலாமா?
0: அதுல மட்டும் ஒரு கேப் போடுதாங்க பாருங்களேன்.
2: அதுல வந்து இந்த குக்கர்ல வந்து தாளிச்சுட்டு இது பண்ண மாட்டேன்.
1: கடைசியா தாளிப்பீங்களா?
2: ஆமா, கடைசியில தாளிப்பேன். அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது.
1: ஓகே ஓகே.
2: சாப்பாடு செய்யும் போது ரெண்டு கீரகம் வந்து உள்ள போட்டேன், நல்ல மனமா அழகா இருந்துச்சு.
1: முருங்கக்கீரையா? முருங்கக்கீரை போட்டீங்களா? சீரகமா? ஐயோ சாரி,
0: இன்னைக்கு ஏதோ
1: பசி மயக்கத்துல இருக்கு. நானும் திவ்யோ. ஓகே, சீரகம் போட்டோன்னா அந்த டேஸ்ட் நம்ம கூட வந்துருச்சு இல்லையா? ஓகே ஓகே, சூப்பர்மா. நிகழ்ச்சி
0: கண்டிப்பா போட்டு.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சி கலந்துகிட்டதுக்கு.
0: அதாவது நமக்கு பசியில காதரிச்சிருச்சு, நம்ம தூங்குறோம்னு நினைச்சாங்க. அதாவது எனக்கும் கேட்கும் போது அந்த கீரன் தான் கேட்டுச்சு, அது சீரகம்னு எனக்கும் கேட்கல
1: கேட்கல. ஆமா ஓகே. நம்ம தோழி அடுத்து யாரு பேச போறாங்க?
0: வணக்கம்.
3: வணக்கம், பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயம் பேசுறேன்.
0: வாங்க சொல்லுங்க.
3: எல்லாரும் பிரியாணி நல்லா பண்ணுவாங்க. நான் தயிர் சாதம் எக்ஸ்பர்ட்.
0: தயிர் சாதம் எக்ஸ்பர்ட்.
3: நடந்த சமையல் போட்டியில தயிர் சாதம் தேர்ட் பிரைஸ் வாங்குச்சு.
0: அதான் தயிர் சாதத்தை வச்சு தேர்ட் பிரைஸ் வாங்கிட்டீங்க, வெரி குட். அதுல என்ன பண்ணீங்க அப்படி ஸ்பெஷல்?
3: வாங்கல, வாங்குச்சு.
0: வாங்குச்சுன்னு சொன்னீங்க.
3: தயிர் சாதம் அந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருந்தா செகண்ட் பிரைஸே வாங்கியிருக்கோம்.
0: அடேங்கப்பா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காதா?
3: அதாவது எனக்கு தயிர் சாதம் வந்து ரொம்ப ஈஸி, ஆனா நிறைய பேர் சொதப்பிடுவாங்க.
0: நான்
3: என்ன பண்ணுவேன்னா, ஒரு கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி வைக்கணும். நல்லா வேக விட்டுறணும். வெந்து இறக்கின உடனே நல்லா மசிச்சு தயிரை விட கூடாது, பாலத்தான் முதல்ல விடணும். அதாவது பால் நல்லா செழிப்பா விடணும். விட்டோம்னா தயிர் சாதம் டேஸ்டா இருக்கும். பாலை விட்டு நல்லா மசிச்சு வச்சிடணும். அது அந்த சாதம் சூட ஆறின பிற்பாடு உப்பு தயிர் பச்சை மிளகாய பொடியா நறுக்கி போட்டு இஞ்சி துருவி போட்டு அதே மாதிரி கேரட்டு துருவி போட்டுருந்தாங்க. திருப்பி போடாம பொடியா நறுக்கி போட்டோம்னா சூப்பரா இருக்கும். தாளிச்சு கொட்டி காயம் கொஞ்சோண்டு தூவிடணும். தூவிட்டோம்னா காயம் வாசமும் தூக்கும். கடைசியில பரிமாறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்குல்ல, அதை பொடியா கட் பண்ணி போட்டு விரவி அந்த கலர் மாறாம இருக்கும் போது நம்ம பரிமாறினோம்னா பிரியாணி மிச்சமாயிரும். தயிர் சாதம்
1: ஒரு பிரியாணிக்கே டஃப் குடுக்கற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. உங்க தயிர் சாதம்
3: இல்ல, அந்த நிறைய பாலை விட்டு இந்த ஆறுன பிற்பாடு தயிரை விட்டோம்னா சூப்பரா இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்மா.

பாடல் கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: 12:21 ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு நம்ம தோழிகள் கிட்ட அவங்களுடைய சமையல் சீக்ரெட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம்.
1: தோழிகளும் சூப்பராக சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்ல சொல்ல அப்படியே பசிக்குது திவ்யா.
0: பசிய வேற தூண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு.
1: ஆமா பேசலாமா? அடுத்த தோழி யார் பேச போறாங்க?
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க? பாளையங்கோட்டையிலிருந்து கோமதி. சொல்லுங்கம்மா.
2: நலமா இருக்கீங்களா மேடம்?
1: சூப்பரா இருக்கும் கோமதி. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மதிய வேலையில சும்மா ஜம்ம நல்லா இருக்க மேடம். மதிய வேலையில சும்மா ஜம்மனு ஒரு சோதி, ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், இஞ்சி பச்சடி, அரியல்,
1: ரகசியமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் செய்யக்கூடிய முறை ஏதாவது இருக்கும் இல்லையா உங்க சமையல்ல?
2: ஆமா,
1: அதை பத்தி சொல்லுங்க.
2: எல்லாருக்கும் நான் வைக்கிற சொதி தான் ரொம்ப பிடிக்கும்.
1: என்ன காரணம்?
2: வீட்டுக்கு எங்க போனாலும் ஒரே விருப்பி எடுக்கிற அந்த பால் தான். அந்த ரெண்டாம் மட்டை எடுக்கிறதுல வந்து வேணா கொஞ்சம் காய் மட்டும் வேக வச்சுக்கவேன் மேடம். கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதுக்கு ஸ்பெஷல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா
1: பாசிப்பருப்பு
0: சேப்பீங்களா இப்படி இதுல?
2: ஆமா மேடம், பாசிப்பயிறு கட்டாயம் உண்டு.
1: நான் சொல்றீங்க நீங்க உங்க சமையல்ல, உங்க சமையல்ல இது ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னா அதுக்கு நீங்க ரகசியமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் செய்யக்கூடிய முறை ஏதாவது இருக்கும் இல்லையா உங்க சமையல்ல?
2: ஆமா,
1: அதை பத்தி சொல்லுங்க.
2: சொதி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாருக்கும் நான் வைக்கிற சொதி தான் ரொம்ப பிடிக்கும்.
1: என்ன காரணம்?
2: எங்க ஒரே விருப்பி எடுக்கிற அந்த பால் தான். அந்த ரெண்டாம் மட்டை எடுக்கிறதுல வந்து வேணா கொஞ்சம் காய் மட்டும் வேக வச்சுக்கவேன் மேடம்.
1: கொஞ்சம்
2: முந்திரி பருப்பு, அதுக்கு ஸ்பெஷல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தனியா கொஞ்சம் ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு அரைச்சு அதுல கலக்கிறோம்.
0: பாசிப்பருப்பு சேப்பீங்களா இப்படி இதுல?
2: ஆமா மேடம், பாசிப்பயிறு கட்டாயம் உண்டு.

0: சூப்பரா இருக்குமே. நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
1: நான் அன்பு மட்டும் சாந்தி பேசுறேன். நான் சூப்பரா இருக்கேன். பாட்டு ஜம்முன்னு பாட்டியா?
0: நன்றி நன்றி.
2: அப்படியே ஜம்முன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: நிகழ்ச்சி எப்பவுமே நைட்டு 11-10 வரைக்கும் சூப்பரா இருக்கும் பாட்டு.
0: நன்றிமா நன்றி.
1: விரும்பி கேப்பா சூப்பரா கேப்பாவேன். நான் போது எனக்கு கிடைக்கவே தெரியாது.
2: நீங்க இப்படி நல்லா ஸ்வீட்டா பேசுறதுக்கே மேரா வந்து ஸ்வீட்டா உங்களுக்கு பாயாசம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் பரவாயில்ல, உங்களோட சமையல் சீக்கிரட் சொல்லுங்க பாப்போம்.
1: எனக்கு வந்து சிக்கன் குழம்பு, மட்டன், மீன், கருவாடி தான் ஜம் அழகா வரும்.
0: அடாடா சொல்லும் போதே பசிக்குதே. இப்படி பசியத்து ஒண்டலாமா சாந்தி?
1: சூடா சாப்பாடு பண்ணி தர சாப்பிட்டு போலாம்.
0: சரி ரெடி பண்ணி வைங்க, நாங்க அப்படியே வந்துட்டே இருக்கோம் ஆன் தி வே. சொல்லுங்க உங்களுடைய சமையல் டிப்ஸ். இது பண்ணுங்கப்பா சூப்பரா இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க?
1: ஆமா பக்குவத்துல சொல்றேன். சிக்கன் குழம்புக்கு சொல்றேன்னா, ரெண்டு தக்காளி எடுத்துக்கணும், ரெண்டு பல்லாரி எடுத்துக்கணும், உப்பு, தேங்காய், உள்ளி எல்லாம் நறுக்கி வச்சுக்கணும், இஞ்சி வெள்ளைப்பூடு முதல்ல பேஸ்ட் நல்லா நறுக்கி வச்சுக்கணும். ஒத்துக்கங்க.
0: சரி,
1: அதெல்லாம் எண்ணெய்ல போட்டு நல்லா வசக்கி, தக்காளியும் போட்டு வசக்கி, பொடியும் எண்ணெய் கூட போட்டணும். போட்டு அப்புறம் சிக்கனை கழுவி உள்ளி போட்டு நல்லா கிண்டன நல்லா கொதிச்சு வரும்போது அப்புறம் தேங்காய் இதோடு போட்டு மல்லிக்கூட கருவேப்பிலை எல்லாம் போட்டு வச்சா சூப்பரா இருக்கும் மேடம்.
0: ஓகே, இதெல்லாம் நார்மலா பண்ற மெத்தட் தானே?
1: ஆமா.
0: நீங்க என்ன சீக்ரெட்டா அது வந்து டேஸ்ட கூட்டுறதுக்கு என்ன பண்றீங்க?
1: டேஸ்ட் கூட்டுறதுக்கு இந்த கலர் பொடி, இந்த சிக்கன் பொடி இருக்குங்களா, அந்த பொடி போடுவோம்.
0: ஓகே ஓகே, அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கணும்னு சொன்னீங்க, அதை கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேம்மா சூப்பர். அப்போ வந்து நான்வெஜ்லாம் சாந்தியமாக பயங்கரமாக பட்டை கிளப்பிங்க போல இருக்கு. ஆ கண்டிப்பாக வரோங்க சாந்தியம்மா வீட்டுக்கு. ஒரு நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட்றது எங்களுக்கு, நான்வெஜ் ரெடி பண்ணி வச்சுருங்க சரிங்களா? நன்றி நன்றி.
2: ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம கோமதி வந்து சொன்னாங்க சுதி ரெசிபி பத்தி சொன்னாங்களே, எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஒரு கோமதியும் சுதி ரெசிபி வந்து சொன்னாங்க. நிறைய பேர் வந்து அந்த சுதியில வந்து பாசிப்பருப்பு சேப்போம் அந்த திக்னஸுக்காக. எனக்கு சொன்னவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பாசிப்பருக்கு பதிலா நம்ம அந்த தேங்காய் பாயிலோட பொட்டுக்கடலை பொடி இருக்குல்ல, அதாவது பொறிக்கடலை, அந்த அதை மட்டும் அரைச்சி அந்த பவுடரா கொஞ்சம் திக்னஸ் தேவைன்னா வச்சுக்கணும்.
0: முழுக்க
2: அந்த தேங்காய் பாலில் போனோம்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசிபி வந்து சொல்லியிருந்தாங்க.
0: சூப்பர் சூப்பர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை பின்பற்றுறாங்க, ஆனால் இப்படியே டேஸ்டா கொண்டு வந்துறாங்க. எப்படி டேஸ்ட் வேணுங்க, அதுதாங்க முக்கியம்.
2: கண்டிப்பா தொடர்ந்து நம்ம தோழிகளோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் எடுத்ததா பாடல் கேட்டு வந்துடலாம். உன் சமையல் அறையில் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: கவனிச்சிங்களா அந்த வரியை? திருநெல்வேலி சொதி ஒரு தாமிரபரணியில் சமைச்சாலே, தண்ணியில் தம்பு சமைச்சாலே ஒரு தனி ருசி அப்படின்னு சொல்லும் போதே அப்படி நாக்கெல்லாம் இச்சு வருதுங்க.
0: ஆமா, இந்த பாட்டு கேட்கும் போதே நமக்கு வந்து அப்படியே பசியை வந்து அப்படியே தூண்டிக்கிட்டே இருக்குது. நம்ம தோழிகள் எல்லாமே அவங்களுடைய அந்த சமையல் சீக்ரெட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. பொதுவா ஒரு ரெசிபி அப்படின்னா அது இப்படிதான் செய்யணும், இப்படிதான் இருக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கும். அதுல ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ட் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணி கூட கொஞ்சம் அந்த சுவையை ஊட்டுற மாதிரி, சுவையின்னு கூட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தோழிகள் எல்லாமே நம்ம பண்ணுவோம் இல்லையா. காற்றின் மொழி திரைப்படத்துல ஜோதிகா வந்து ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க, நானும் தான் உப்மா பண்றேன், உன்னோட உப்மா மட்டும் எப்படி இவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுல ஜோதிகா வந்து சொல்லுவாங்க, நான் கடைசியில அந்த உப்மா செய்யும் போது கடைசியில நான் கொஞ்சம் பால் விடுவேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக் நம்ம வந்து இந்த சுவை அந்த
1: ஒரு ஸ்டெப் தான், அந்த ஒரு ஸ்டெப்ல தான் அந்த டேஸ்டே வந்து டோட்டலா வந்து மத்தவங்க சமையல்ல இருந்து நம்ம சமையலுக்கு வித்தியாசம்
0: தனியா காட்டும்.
1: அதை தான் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். பேசலாம், அடுத்த தோழி யார் இங்க இருந்து பேச போறாங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பரமன் குச்சில இருந்து சுகன்யா.
0: சுகன்யா, நீங்க நல்லா சமைப்பீங்களா? இப்படி
2: நான் வந்து கொஞ்சமா தான் சமைப்பேன். அடுத்து தண்ணீர், தண்ணில அந்த ரசப்பொடி, நறுக்கிய பச்சை மிளகாய், நறுக்கிய தக்காளி, பூண்டு சேர்த்து கலந்து வைக்கவும். கடாயில எண்ணெய் ஊத்தி காய்ந்ததும் கடுகு சீரகம் போட்டு தாளிட்டு கருவேப்பிலை போட்டு அதுல பீட்ரூட் கலவையே ஊற்றணும். கொதி வந்ததோ கொத்தமல்லி, கொத்தமல்லி பெருங்காய போட்டு அரைக்கணும்.
0: சுகன்யா,
2: இவ்வளவுதான்.
0: இது வந்து உங்க வீட்ல நீங்க செய்யும்போது உங்களோட பீட்ரூட் ரசம் நல்லா இருக்கு எல்லாரும் சொல்லிருக்காங்க.
2: ஆமா, எங்க தகுதி சொல்லிருக்காங்க.
0: நீங்க அந்த பீட்ரூட் சேர்த்து போடுவீங்களா? அந்த பீட்ரூட் வேக வச்சு தண்ணியில மட்டும் ரசம் பண்ணுவீங்களா?
2: தண்ணியில ஊத்தி தான் செய்வோம்.
0: அந்த பீட்ரூட் தண்ணி எடுத்துருவீங்க
2: என்ன? தண்ணி வந்து எடுக்க மாட்டோம்.
0: ஓ சரிம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. பீட்ரூட்ல ஒரு ரசம் செய்யலாம் அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம சுகன்யா சொல்லும் போது எனக்கே தெரிஞ்சது.
1: ஓகே, நன்றி சுகன்யாம்மா. அடுத்த தோழி யார் பேச போறாங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்துமா?
3: சிவகாமி, சேரன்மகத்திலிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சிவகாமிம்மா.
3: சப்பாத்தி பூரி வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் வரேன்.
1: அடடா, எப்படி?
3: எல்லாமே நல்லா செய்வேன்.
0: பூரி நல்ல புஸ்ஸுன்னு வரணும், சப்பாத்தி நல்ல சாஃப்ட்னு வரணும். சொல்லுங்க சிவகாமி, என்ன பண்ணேன்னு?
3: ஒண்ணுமே இல்ல, நம்ம பிணையும் போது சில பேர் பழம் போட்டேன், தயிர ஊத்துறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க.
0: ஆமா,
3: எதுவுமே சேர்க்க வேண்டாம். உப்பு மட்டும் போட்டுட்டு தண்ணி நல்லா, அந்த பெருவரல் கட்டை விரல இருக்கு பாருங்க, அந்த கட்டை விரலோட அந்த நேரில உள்ள அந்த நடு கையில மட்டும் தான்
0: செய்வேன்.
3: நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் அத நல்லா விட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு, அது மாதிரி இந்த ஊற வைக்கிறது, கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இல்ல.
1: சரி,
3: எப்ப பிணையறதும் பிணைஞ்சு அடுத்த செகண்டே நல்லா ரவுண்ட் சைஸ்ல இழுத்து தேய்க்கணும். நம்ம தேய்க்கிறதும் அழுத்தி தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து கடலை காய வச்சுட்டு, கடலை ரொம்ப ஹீட் ஆக்கிடக்கூடாது, லைட்டு சூடு.

0: அப்படியே பெரட்டி பெரட்டி போடணும். பெரட்டும் போது ஒரு கச்சி போய் இட்லி துணியா கையில வச்சுக்கணும், அந்த சைட மட்டும் அப்படியே கொஞ்சம் அமுத்தி அமுத்தி உட அந்த ரொம்ப வேக கூட டக்குன்னு திருப்பிடணும்.
1: ஓகே ஓகே.
0: அப்படி மாத்தி மாத்தி திருப்பணும்னு சொன்னோம்னா நம்ம பூரி பதிலி புஸ்னு வந்துடும்,
1: புஸ்னு வந்துடும். சப்பாத்தி பூரி மாதிரி வரும்னா பூரி எப்படி வரும்?
0: பூரி அதை விட ரொம்ப சூப்பரா வரும். பூரிக்கு வந்து அதுக்கு வந்து கேளுங்க, இதே மாதிரிதான் அதே மாவுலயே ரொம்ப அழுத்தி வைக்க கூடாது, லைட்டா மேலோட சின்னதா ரவுண்டா தேய்ச்சிடணும்.
2: சப்பாத்திக்கு நல்லா தேய்ச்சி
0: அப்புறம் மாதிரி ஆயிரும். அப்ப லைட்டா தேய்க்கும் தேய்ச்சிட்டு அதை அப்படி போட்டு அந்த எண்ணெய்க்குள்ள வந்து அந்த கரண்டி எண்ணெய் கரண்டி நம்ம அரிசி எடுக்கிறோம்ல அத வச்சு லைட்டா அப்படியே அமுத்தி அமுத்தி விட்டுட்டோம்னா அது அதை விட சுசுன்னு வந்துடும்.
1: சூப்பர் சூப்பர்.
0: அது மாதிரி எண்ணெயும் அதிகமா குடிக்காது.
1: சப்பாத்தி பூரி எல்லாம் அட்டகாசமா செய்ய போறோம், சூப்பரா டிப் கொடுத்துருக்கீங்க.
0: இரும்பு இரும்பு கதிலே தோசை மொறுமொறுன்னு அப்படி போடுறேன், நான் ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன்.
2: சூப்பர்மா, நாங்களும் வந்து சிவகாமி அம்மா மாதிரி சூப்பரா பூரி சப்பாத்தி வந்து கண்டிப்பா சொல்லுவோம். நன்றிமா.
1: நன்றிமா. நன்றி
2: அழகாச்சனிங்க. நன்றி. இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் தான் நம்ம கேட்க போறோம். நம்ம வீட்டு கல்யாணம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஆமா நேர்களே, காற்றலையில் இசை சாமரம் வீசிட்டு இருக்கிற நேரம் என்ன அப்படின்னா 12:41 ஆயிட்டு இருக்கு. திவ்யா, அப்படி தோழிகள் சொல்ல சொல்ல நம்ம இப்பவே ட்ரை பண்ணி பார்க்கணும், இந்த டிஷ் இப்படி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குல்ல.
2: ஆமா, எனக்கு வந்து இப்ப அந்த பூரியும் சப்பாத்தியும் எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு எனக்கு வந்து சிவகாமி வந்து மைண்ட்ல ஏத்திட்டு போயிட்டாங்க.
1: ஓகே, அப்ப நீங்க நாளை காலையில டிஃபன் பூரி, நைட்டு டின்னர் வந்து சப்பாத்தி அப்படின்னு டிசைட் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். பேசலாம், அடுத்த தோழி யாரு, என்ன டிப்ஸ் சொல்ல போறாங்க? வணக்கம்.
3: வணக்கம்மா, லலிதா பேசுறேன், சாலையத்துல லலிதா பேசுறேன்.
1: லலிதாம்மா சொல்லுங்கம்மா.
3: பாட்ட போட்டு கோகரா கேக்கு.
2: ஏன்
1: பாடலை போடுறோம்? செஞ்சிடலாமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்களா, சொல்லுங்க.
2: நீங்க எந்த சமையல்?
1: சமையல்
3: நான் மீன் நல்லா வைப்போம்மா. நாங்க 4 பக்கம் 20 வருஷம் இருந்தோம்.
1: ஓ சரி சரி, மீன் நல்லா சமைப்பீங்க, அது குழம்பா இருந்தாலும் சரி ஃப்ரையா இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ மீன் குழம்புல வந்து மற்றவங்க சமைக்கிற மீன் குழம்புக்கு உங்க குழம்புக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஏதாவது வித்தியாசமான இன்கிரீடியன்ட் சேர்ப்பீங்களா? புரியல.
3: மீன்
1: அவியல் செய்வீங்க? சரி.
3: ஆமா, நெத்திலி மீன் தலை மாலை செஞ்சு போட்டு இந்த நடுவுல முள்ள எடுத்துடணும்.
1: சரி சரி,
3: எடுத்து நல்லா கழுவி வச்சுட்டு நினைக்கிறேன் அதுல மாங்காவும் முருங்கைக்காவும் போடணும்.
1: அடடா, போட்டு
2: லலிதாமாவோட இணைப்பு நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். லலிதாமா கேக்குதா? சொல்லுங்க. மாங்காவும் இது சொன்னீங்க,
1: மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு என்ன பண்ணுவீங்க? எடுத்து
3: மாங்காய் முருங்கைக்காய் போட்டு பச்சை மிளகாய் கீறி போடுறோம்.
2: சரி,
3: போட்டு புளிப்புக்கு பாதி புளிப்பு மாங்காயும் பாதி புளிப்பு புளி கரைச்சு ஊத்தணும்.
1: ஓகே ஓகே.
3: கொஞ்சம் உப்பு மஞ்சப்பெல்லாம் போட்டுட்டு தேங்காய் நிறைய திருவுறோம்.
1: சரி,
3: தேங்காய் நிறைய
2: தேங்காய் திருவி அதுக்கப்புறம்
3: மாங்காய் முருகாக்கா பச்சை மிளகாய் மஞ்சள் புடலாம் போட்டுருக்கோம்ல, அந்த பச்சை மீனோடய அந்த அரைப்ப போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும். கலக்கி வச்சு உப்பு போட்டுடணும். உப்பு போட்டு தாளிச்சு ஊற்றணும். இந்த வெந்தயம்லாம் போகண்டாம், நீங்க போட்ட மாதிரி வெந்தயம் போகண்டாம். கடுகு கருவேப்பிலை
2: அவ்வளோதான்.
3: ஆ, போட்டு தாளிச்சு ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதி வந்தோன்னா ஒரு 10 நிமிஷம் அடுப்பு குறைச்சி வச்சு வெந்துட்டேனாக்கா அந்த முருகக்காய் வெந்த உடனே எடுத்துட வேண்டியது. கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்றணுமா?
1: அதுதான் டேஸ்ட்.
3: ஆமா, அடைச்சி வந்து அடை அன்னைக்கு 2 மாசம் முடி சொன்னம்மா பூந்து போட வேண்டாம். அடைச்சி போடும்போது நீங்க என்னைக்கு வெப்பம் பார்த்தாலும் அரிசியும் பருப்பையும் தனித்தனியா தான் ஊறப்படணும்.
1: ஒன்னா போடக்கூடாது,
3: தனித்தனியா ஊற போட்டு கிரைண்டர் கழுவி அரிசியை போடணுங்களாமா? அரிசியை போட்டுட்டு முக்கால் முண்டாணி அரைச்சிடணும். கொஞ்சம் பரபரம் அரைச்சிட்டு டக்குனு இந்த பருப்பை போடணும்.
2: சரி,
3: பருப்பு 2-3 சுத்தம் அரைஞ்சிடும், மையம் அரைஞ்சிடும். அது நீங்க அரிசியும் பருப்பு ஒன்னா போட்டீங்கன்னா இந்த கடலப்பா இந்த

0: பருப்பு வந்து ரொம்ப மாவா இருந்தது.
1: அதனால தனித்தனியா அரைச்சு
2: கொஞ்சம் பரபரன்னு இருக்குன்றதுக்காக முக்காவாசி அரைச்ச பிறகு சேர்க்கறீங்க.
0: ஆமா அரைச்சு அரைச்சு ரெண்டு பருப்பு ரெண்டு சுத்திட்டா போறோம்.
2: ஓகே ஓகே சூப்பர்மா. லலிதாமா நல்ல ஒரு அடைக்கும் சரி ஒரு மீன் அவியலும் சூப்பராக சொல்லியிருக்கீங்க. நன்றிமா.
1: நன்றி நிகழ்ச்சியில்.
2: நன்றி நன்றி.
1: அதாவது அந்த மீன் அவியலுக்கு எப்படி துருவி அதை எப்படி அரைக்கணுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க நம்ம லலிதாமா. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம தோழிகளோட பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 12:51 ஆயிடுச்சு. நம்ம சிநேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 சாப்பாட்டில் சுவையூட்டும் சமையல் ரகசியங்கள் பற்றி தான் நம்ம தோழிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு கை மனம் இருக்கும். அதுவும் அவங்களுடைய நீங்கள் சமைச்சா தான் இது வந்து ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தனி ஒரு பக்குவமே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்.
1: ஆமாம், இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் சாம்பார் வச்சா அந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குன்னு என் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க. இல்லை எனக்கே எனக்கு பிடிக்கும்னா பார்த்துக்கோங்க. அந்த சாம்பார் என்ன வித்தியாசமாக போடுறோம்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எல்லோரும் வைக்கிற அதே மாதிரி தான். இல்லை நீங்களாம் கொத்தமல்லி இலையை எப்போ போடுவீங்க, லாஸ்ட்டாக இறக்கும் போது போடுவீங்க.
0: ஆமாம்,
1: நான் அப்படி இல்லை, காய் வதக்கும் போதே கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு வதக்கிறேன்.
0: சேர்த்து
1: அதனால அதில் ஒரு ஃப்ளேவர் ஒரு டேஸ்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதே சேம் ப்ராசஸ் தான், எல்லோரும் வைக்கிற சாம்பார் முறை தான். நான் முதல்ல தாளிச்சிட்டு அப்புறம் தான் சாம்பார் வைப்பேன். அதே மாதிரி கொத்தமல்லி இலையை நான் எந்த டிஸ்க்குமே லாஸ்ட்டாக போட மாட்டேன், நான் முதல்லையே போட்டுருவேன்.
0: அதனால அந்த கொத்தமல்லி வாசனை வந்து உங்களுக்கு
1: வாசனையாக அந்த சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
0: இன்னொரு விஷயம் கூட, நிறைய பேருக்கு வந்து அந்த இட்லி மாவு அரைக்கிறதுலேயே அதில் ஒரு தனி பக்குவம் இருக்குன்னு சொல்லுவாங்க.
1: ஆமாம் ஆமாம்,
0: அது வந்து என்னதான் நம்ம வீட்டில் அரைக்கிறதுக்கும் கடையில் வாங்குறது நல்ல புசு புசுன்னு வருது. நம்ம அரைச்சா மட்டும் அப்படி ஃப்ளாட்டாக இட்லி வருது, கல் மாதிரி வருது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்கும்.
1: ஆமாம், அதுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்லட்டுமா. இட்லி வந்து நம்ம எந்த ரேஷியோவில், ஒருத்தங்க ஒரு ரேஷியோவில் போடுவாங்க. ஆனால் 3 டம்ளர் வந்து அரிசி போட்டேன் அப்படின்னா, 1 டம்ளர் உளுந்து போட்டுட்டு அந்த உளுந்த சேர்த்து, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி கூட வெந்தயத்தை போட்டு சேர்த்து
0: அரைப்பாங்க.
1: அப்படி அரைக்க கூடாது, உளுந்தோட அந்த வெந்தயத்தை போடணும்.
0: ஓ, அங்க சேக்கம் இங்க சேக்கம்,
1: முதல்ல அரிசி அரைச்சு எடுத்துக்கணும். அப்புறமா உளுந்த வந்து உளுந்து வெந்தயத்தை சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாதி உப்பு போட்டு கலந்து வச்சிடணும். இது அரைக்கிறதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப மையா வந்து அரிசி அரைச்சிட்டோம் அப்படின்னா இட்லி வந்து வராது. அந்த கொஞ்சம் அந்த அரிசி வந்து கொஞ்சம் பரபர லைட்டா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த இட்லி வந்து நல்லா வரும். அது நிறைய பேர் நினைக்கிறாங்க நல்லா நைஸாக அரைச்சாதான் நைஸாக பஞ்சு மாதிரி இட்லி வரும்னு. இல்லை, அப்படி வராது. அது வந்து இட்லி வந்து ஒரு மாதிரி அமைங்கிட்டே போயிடும், சின்னதாக அப்படி ஒரு மாதிரி வரும், புசுன்னு வந்து எழும்பி வரும். ஆமாம், அதை தான் வேறு வார்த்தைகளை சொல்லுவாங்க, புசுன்னு வராது. அந்த ஆட்டுற முறையில் தான் வந்து நம்முடைய அந்த இட்லி புசுன்னு வரதில் இருக்குது. அந்த ரேஷியோலையும் இருக்குது, அரிசி உளுந்த ரேஷியோவில்.
0: சரி, நம்ம நிறைவான தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாமா?
1: வணக்கம்மி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: உங்களுடைய
1: சமையல் டிப்ஸ் என்ன?
0: சமையல் டிப்ஸ்
2: எனக்கு தெரியல, கிடைச்சது நேரமே மணியே தெரியலையா.
0: அங்க இப்ப என்ன நேரம்?
2: இப்ப 12:54
0: என்ன, நீங்க சமையல்ல எக்ஸ்பர்ட், இதாவது வசந்தா சமைச்சா இது வந்து சூப்பரா இருக்கும்.

0: எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, உங்ககிட்ட பாராட்டிருப்பாங்கல்ல.
1: நான் சமைச்சதா சாம்பார் நல்ல வெஜிடபிள்
0: மேரா,
1: அவ்வளவுதான்.
0: உங்களோட கூட்டாளி இவங்களும் சாம்பார் தான்,
2: சாம்பார் ஸ்பெஷலிஸ்ட்.
1: ஆமா,
2: சூப்பர். அதுல என்ன மத்தவங்க சாம்பாருக்கு உங்க சாம்பாருக்கு என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம் சேர்ப்பீங்க?
0: நன்றி
2: வசந்தா, நன்றி,
1: நன்றி.
0: அந்த சாம்பாருக்கு அவங்க சொன்ன மாதிரி நம்ம பாக்கெட் மசாலா போடுறது ஒரு தனி டேஸ்டா இருந்தாலும், சில பேர் வந்து ஃப்ரெஷ்ஷா அந்த தனியா வத்தல் சீரகத்தெல்லாம் வதக்கி அப்பவே அரைச்சி அப்பவே வந்து போடுவாங்க.
2: ஆமா, அது நிறைய நம்ம சாம்பார் வகையில இந்த இட்லி சாம்பார் எல்லாம் செய்யும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து வறுத்து அரைச்சுதான் செய்வோம், அது ஒரு தனி ருசி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பருப்பை வந்து நிறைய பேர் குக்கர்ல வேக வச்சு சாம்பார் ஊத்துவாங்க, அது டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். பருப்பை பாத்திரத்துல மட்டும்தான் வேக வச்சு தான் சாம்பார் வைக்கணும், அப்பதான் அந்த ருசி நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கொலகொலான்னு ஒரு மாதிரி இந்த சாம்பார் வித்தியாசமா இருக்கும். குக்கர்ல வைக்கிறது பாத்திரத்தில் நல்லா வேக வச்சு மஞ்சள் பொடியும் பெருங்காயம் சேர்த்து வேக வச்சு வச்சு வச்சு பாருங்க, சாம்பார் செமையா அட்டகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
0: அதே மாதிரி இந்த பிரியாணி ரெசிபிஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி நமக்கு அந்த பாக்கெட் பொடியும் போட்டு பண்றோம், சில விஷயங்கள் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போட்டாலும் அது ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து ஒரு டேஸ்ட் வரும். அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஒரு கைப்போக்கமும் இருக்கு, ஒவ்வொரு சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தோழிகள் வந்து அருமையா நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க.
2: ஆமா, கேட்ட எல்லா சீக்ரெட்டையும் உங்களோட உங்க சமையல்ல வந்து பயன்படுத்தி அட்டகாசமா சமையல் பண்ணிருக்கீங்கப்பா அப்படின்னு பாராட்டுகளை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு.
0: இந்த மாதிரி நாங்களும் செஞ்சு நாங்களும் பாராட்டு வாங்கிடுவோம், தோழிகளும் பாராட்டு வாங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம சிநேகிதே நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். இவ்வளவு நேரம் உங்களோட பேசிட்டு இருந்தோம் நான் உங்கள் திவ்யா மற்றும்
2: நான் உங்கள் மீரா.
0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பிஸ்தா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளி வழங்கும் நலம் தானா.
2: நலம் தானா. நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள்.
4: ஒவ்வொரு அறுவை சிகிச்சைக்கு பொறுத்தபடி சில இது வந்து இப்போ ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுங்க, இல்லை 1 மாதம் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட்டுங்கன்னா பெட் ரெஸ்ட் கிடையாது, அடுத்த நாளே நின்று நடப்பது. ஒன்லி திங் மெயினாக வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்கன்னா முன்னாடி குனிஞ்சு வேலை பார்க்குறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அந்த குனிஞ்சு பண்ணும்போது தான் முக்கால்வாசி வந்து அந்த தண்டுபடத்தில் உள்ள பாதிப்புகள் அதிகமாகும். ஸோ சில சர்ஜரிஸ்க்கு வந்து இப்போ வந்து 6 வாரத்தில் இப்போ ஜவ்வுகள்லாம் கவனமாயிரும்போம், சில ஸ்க்ரூலாம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் இருக்கும். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த காலத்தில் மாதிரி இருக்க வேண்டிய பயமே இப்போ கிடையாது. நிறைய அட்வான்சஸ், நியூரோ மானிட்டரிங்ஸ்

0: சொல்லுவோம். தண்டு படத்தில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது சின்ன பிரச்சனை வந்ததுன்னா அதை காட்டி கொடுக்கும். எல்லா அட்வான்ஸ்டு சர்ஜரிஸ் எல்லாமே இருக்குது. மக்கள் வந்து இப்போ என்னென்னா, அவங்க போய் கரெக்டான மருத்துவரை சரியான நேரத்தில் பார்க்க வேண்டியதுதான் முக்கியமே தவிர மருத்துவ சேவைக்கு குறையே கிடையாது. ப்ரைவேட்லேயும் சரி, கவர்மெண்ட் செக்டர்லையும் சரி, நல்ல அதிநவீன சிகிச்சை முறைகள் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. சிறு வயதுலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபிட்னஸ் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா, கொழுப்பான உணவுகளை தவிர்ப்பது நல்லது, ஜங்க் ஃபுட்ஸு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆக்சுவலாக வந்து டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு சன்லைட் தேவைப்படும். ஃபிட்னஸ்ன்னு மற்றபடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லை, டெய்லி கொஞ்சம் வாக்கிங் கொஞ்சம் வயதானவங்களுக்கு ஒரு வாக்கிங் போனாலே போதும். சிறு வயது உள்ளவங்க இளைஞர்களுக்கு இப்போ வந்து ஜாகிங் பண்ணலாம், அவங்க நல்லா இப்போ ஜிம்முக்கு போய் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இதில் வந்து மெயினாக வந்து அதிகமாக வெயிட் போடாமல் இருந்தாலே அது ஒரு ஃபிட்னஸ் முதுகெலும்புக்கு மிக மிக நல்லது. இன்னொன்று வந்து ரொம்ப அந்த ட்விஸ்டிங் பண்ணக்கூடியது, ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கீழே குனிஞ்சு குனிஞ்சு வேலை பார்க்கறது, அந்த மாதிரி உள்ள வேலைகளை ரொம்ப தவிர்க்கிறதும் நல்லது. தொப்ப அதை வந்து முதுகெலும்பில் அழுத்தத்தை ஒரு அதிகமாக உண்டு பண்ணும். அந்த வெயிட் இழுக்கிற மாதிரி ஆகிறதுனால அது வந்து நான் முதுகெலும்பில் உள்ள அந்த சதைகள் வந்து சீக்கிரமாக சோர்வு போகும். ஸோ அதனால தான் வந்து தொப்பை அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் அந்த முதுகு வலி வரலாம் போகும். ஆனால் அதான் எல்லா இதுலேயுமே வந்து வெயிட் கூடும்போது எந்த பகுதி வெயிட் ஆனாலுமே முதுகெலும்புக்கு மூட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே அது கெடுதல் தான். அது ஃபிட்னஸ் கல்ச்சர் வரணும். எல்லாமே சாப்பிட்ற உணவில் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கணும், கொழுப்புகள் குறைக்கணும். நல்ல கொழுப்பு உள்ளது நிறைய இருக்குது, நட்ஸு இந்த மாதிரி உள்ள நல்ல கொழுப்புங்கிறோம். மற்றபடி வந்து அந்த எண்ணெய் பதார்த்தங்களில் உள்ளது, நெய் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இப்போ அதுலேயும் சில கான்ட்ரவர்சிஸ் வருது. ஆனால் ஜங்க் ஃபுட்டாக வெளியே போய் ரொம்ப ஃப்ரைடு ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றது, பரோட்டா நிறைய எடுக்கிறது, இல்லைனா அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியே போய் எதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறது, அந்த மாதிரி உணவு பழக்கம் வழக்கங்கள் வந்து கெடுதல் தான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த சாப்பாட்டில் நம்ம சொல்ல என்ன இது பண்ணாலுமே நமக்கு வந்து அந்த எவ்வளோ தூரத்துக்கு இந்த பயிறு வகைகள், பருப்பு வகைகள், வெஜிடபிள்ஸில் உள்ளது எல்லாமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி நான்வெஜ்ஜும் வந்து அளவான நான்வெஜ் அது டெய்லியும் நீங்கள் இப்போ நான்வெஜ்னு போனீங்கன்னா அது எண்ணெயில் பொறிச்சதாக இருக்கும், இல்லைன்னா வெளியே போய் சாப்பிடுவாங்க, அவன் எத்தனை நாள் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணியிருக்காங்கிறது ரீயூஸ் பண்ணுறாங்கிறது தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் போகும்போது நிச்சயமாக கெடுதல் வரும். சத்தான உணவு, ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் பல வகைகளாக எடுத்துக்கிட்டு இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்னு சொல்கிற அந்த ஃபிஷ் உள்ள இது எல்லாமே குறைக்கிறது நல்லது.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள்.

நல்லம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒரு மருந்தால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய காயத்தை போக்க முடியும். அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒருத்தருடைய மன காயத்திற்கு மருந்தாக முடியும். அந்த மருந்தாகும் வார்த்தைகளை பற்றி தான் இன்றைக்கி நாம் நலம்தான நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நலம்தான நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் என்னென்ன திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க.

நலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு அந்த வார்த்தையை கேட்டோடனே நம்ம மனசுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் இருக்குது. அதே மாதிரி நீ ஒரு முட்டாள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டோடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் ஏன் உணர்கிறோம், ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு வலிமை இருக்குது. இதை ஜப்பான் விஞ்ஞானியான மசூரோ எமோட்டோ ஒரு ஆராய்ச்சியில் நிரூபிச்சிருக்கிறாரு. இதுக்கு முதல்ல ஒரு குழு கிட்ட ஒரு தண்ணீர் பாட்டில் கொடுத்து அதில் எதிர்மறையான வார்த்தைகள், அதாவது நெகட்டிவ் வார்த்தைகளை மட்டுமே அந்த தண்ணீர் பாட்டில்கிட்ட சொல்ல சொல்லியிருக்காரு. உதாரணம், ஐ ஹேட் யூ, யூ டிஸ்கஸ் மீ, நான் உன்னை வெறுக்கிறேன், இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு குழு கிட்ட ஒரு தண்ணீர் பாட்டில் கொடுத்து அதில் பாசிட்டிவ் வார்த்தைகள், நேர்மறை வார்த்தைகளை மட்டுமே பேச சொல்லியிருக்கிறார். உதாரணத்துக்கு ஐ லவ் யூ, தேங்க் யூ, நன்றி, இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு தண்ணீருமே முழுமையாக உறைய வச்சு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது நெகட்டிவ் வார்த்தைகள் சொல்லப்பட்ட தண்ணீர் வந்து அதோடய வடிவம் இல்லாமல் முழுசாக திரிஞ்ச நிலையில் தெரிஞ்சுதான். பாசிட்டிவ் வார்த்தைகள் கேட்ட அந்த தண்ணீர் வந்து அழகான கிறிஸ்டல் வடிவத்தில் தெரிஞ்சுதான். இதனால் அவர் சொன்னது என்னென்னா, தண்ணீருக்கும் உணர்வு இருக்குது, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது வந்து புரிஞ்சுக்குவான், அந்த வார்த்தைகளுடைய தாக்கம் அதையும் பாதிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு வலிமை இருக்குது. மருந்தாகும் வார்த்தைகள் பற்றி நம்ம தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சதா பாடல் கேட்டு வந்துடலாம். நிச்சய தாம்பலம் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில கண்ணதாசன் வரிகளில் TM சௌந்தரராஜன் பாடின பாடல் காற்றலையில் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

6:15 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. மருந்தாகும் வார்த்தைகள் பற்றி தான் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம்தான நிகழ்ச்சியில். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட விடு குரலை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நம்ம நெருப்புனால நம்ம உடலில் சுட்டப்புண் வடுவை ஏற்படுத்தினா கூட காலப்போக்கில் அது ஆறிடும். ஆனால் கடுஞ்சொற்கள் மூலமாக ஒருத்தருடைய மனசை நம்ம புண்படுத்தினோம் அப்படின்னா அந்த வலி வாழ்நாள் முழுவதுமே நீங்காமல் நிலச்சி நிற்கும் அப்படிங்கிறது அந்த குரலுடைய அர்த்தம். கோபத்தில் சிலர்லாம் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படின்னு உணராமலே பலரும் பல வார்த்தைகளை வந்து விட்டுடுறாங்க. எப்பவுமே பார்த்தோன்னா அந்த குடும்பம் உறவு நட்பு வட்டாரத்தில் விரிசலை ஏற்படுத்துறது நம்ம அந்த கோபத்தில் விடுற அந்த வார்த்தைகள் தான். அதனால் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, அதுவும் முக்கியமாக அந்த கோபமாக இருக்கிற சமயத்தில் பேசுறதுக்கு முன்னாடி 2 முறைக்கு 1 தடவை நம்ம யோசிச்சு பேசுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வார்த்தைகளுடைய கணம் அப்படி, ஏன்னா வார்த்தைகளுக்கு வலிமை இருக்கு.

இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில, புலமைப்பித்தன் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் பாடின பாடல் காற்றலையில் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிலம் தானா 1:21 ஆயிட்டு இருக்குது. மருந்தாகும் வார்த்தைகள் பத்தி தான் கேட்டு

விக்ரம், உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ எப்போவுமே இப்படி தான், ஒரு வேலை கூட உருப்படியாக செய்ய தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது கேட்குறவங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாக மட்டும் இருக்கிறது இல்லாமல் அந்த கேட்குறவங்களுடைய தன்னம்பிக்கையும் இதனால் குறையும். அப்படி இந்த வார்த்தைகள் சொல்கிறவங்க மேலே ஒரு கோபமும் வெறுப்பும் கூட ஏற்படும். ஒருத்தங்களை நம்ம வார்த்தைகளால் காயப்படுத்திக்கிறதுனால தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சில இளம் தம்பதியினருடைய அந்த திருமண வாழ்க்கை விவாகரத்தில் போய் முடியுது. வார்த்தைகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கத்தி மாதிரி, அதை நம்ம வந்து மற்றவங்களை குணப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தலாம், அதை காயப்படுத்தவும் பயன்படுத்தலாம். கத்தி மாதிரி வார்த்தைகளை மற்றவங்களை குத்தி காயப்படுத்தாமல் அன்பான வார்த்தைகளை நம்ம பேசணும். அன்பான இதன் தரும் வார்த்தைகளை நம்ம பேசணும் அப்படின்னா அது மனக்கசப்புகளை நீக்கி உறவுகளை பலப்படுத்தும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. பாசமலர் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நாள் அனைவரையும் வாழ வைப்போமே. பெண்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரல்ல பாடல் கேட்டும் 1:30 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா? வார்த்தைகளால மத்தவங்களை குணப்படுத்த முடியுமா? ஆமாங்க, ஒருத்தருடைய துயரத்தை முழுமையாக நம்மளால் நீக்கிட முடியலனாலும் அன்பான ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கலாம். குறைந்தபட்சம் அவங்களுடைய மனசில் ஏற்பட்ட சில காயங்களை வார்த்தைகளால் குணப்படுத்த முடியும். பரவாயில்ல விடு, இதுவும் கடந்து போகும், உன்னால் முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் கடினமான சூழ்நிலையிலும் தொடர்ந்து முயற்சி செய்கிறதுக்கு ஒரு மன உறுதியை தரும். வார்த்தைகளால் என்னென்ன மாயாஜாலங்கள் நடக்குது தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி பாடல் வந்துட்டே இருக்குது. சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து பி.வி. ஸ்ரீனிவாஸ் குரல்ல பாடல்.

நல்லம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 வார்த்தைகளால் நம்ம பாராட்டும் போது என்னென்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஒருத்தருடைய தன்னம்பிக்கை அது வந்து வளர்க்கும். ஒரு பாராட்டு, ஒரு நன்றி, இல்லை சில ஊக்கமளிக்கக்கூடிய வார்த்தைகள், அதனுடைய தாக்கத்தை நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து அது குறைச்சி தான் மதிப்பிடுறோம். ஆனால் அந்த வார்த்தைகள் ஒருத்தருடைய மனநிலையை மேம்படுத்தி தன்னம்பிக்கையை அதிகரித்து அந்த தருணம் கடந்த பிறகு கூட நீண்ட காலத்துக்கு அவங்களுக்கு அது நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து தருது. நான் என்னோட ஃப்ரெண்டுகிட்ட ஒரு தடவை சொல்லும்போது, அவள் லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் சந்திக்கும்போது, உன்னால் முடியும், நீ அதெல்லாம் கவலைப்படாத, உன்னால் முடியும் அப்படின்னு சர்வசாதாரணமாக தான் சொன்னேன். ஆனால் அந்த வார்த்தை அவளுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவள் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு இருந்திருக்கு. அவள் சொல்லும்போது, நீ சொன்ன அந்த வார்த்தையை தான் எனக்கு வந்து ஊக்கம் அளிச்சது அப்படின்னு சொல்லும்போது, நான் சொன்ன வார்த்தையா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. அந்த மாதிரி தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், மற்றவங்களை பாராட்டக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்ம போகிற போக்கில் நம்ம சொல்லிட்டு போயிடும். ஆனால் அது மற்றவங்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கம் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அளிக்கலாம், அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கலாம், அவங்களுடைய காயத்தை மாற்றலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

41 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க நலம் தானா. மருந்தாகும் வார்த்தைகள் பத்தி தான் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதயம் நம்மளுடைய மனசு அன்பால நிறைஞ்சிருக்கும் போது உள்ளிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளும் பிரியமான வார்த்தைகளாக தான் இருக்கும், அன்பான வார்த்தையாக தான் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய மனசு ஆத்திரத்தில் கொதிக்கும் போது, கோமா இருக்கும் போது வரக்கூடிய வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாக தான் இருக்கும். அந்த சமயத்தில் கொஞ்சம் நிதானிச்சு நம்ம வார்த்தைகளை உள்ளுக்குள்ளேயே வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் அனுப்பணும். நம்ம எல்லையில் ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கோபத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம பேசுறதை விட மௌனமாக இருக்கிறது ரொம்பவே சிறந்தது. இல்லைனா நம்ம பொங்கலில் தென்படுற மாதிரி ஒன்று ரெண்டு முந்திரி பருப்பு மாதிரி கொஞ்சம் குறைவாக பேசினா கூட போதும். ஏன்னா நம்ம அந்த கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள்

மற்றவங்களுக்கு ஒரு ஆறாத ரணத்தை வந்து ஏற்படுத்தலாம். வார்த்தைக்கு வார்த்தையே ஒரு மருந்து தாங்க. இப்போ நம்ம கோபத்தில் மற்றவங்களுக்கு அந்த ரணத்தை ஏற்படுத்துகிறோம், ஆனால் அந்த ரணத்தை கூட ஆற்றக்கூடிய ஒரு மருந்தான ஒரு வார்த்தை எது அப்படி தெரியுமா? மன்னிப்பு தாங்க. மன்னிப்புங்கிற அந்த வார்த்தையால் அந்த ரணமும் காலப்போக்கில் ஆறிட்டு போயிடும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில நேயர்கள் நமது நிகழ்ச்சிகள் பற்றிய எழுதிய கருத்துக்களை நாம் வாசிக்க கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நலம் தானா. நல்ல வார்த்தைகளை பேசும்போது ஒரு பாசிட்டிவிட்டியும், கெட்ட வார்த்தைகளை பேசும்போது ஒரு நெகட்டிவிட்டியும் உருவாகுது. அதனால் எப்போவுமே நல்ல நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துறது நமக்கு வந்து ஒரு நல்லது. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு. யாராவது பழம் இருக்கும்போது காயை போய் சாப்பிடுவோமா? அந்த மாதிரி தான் நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது நம்ம ஏன் அந்த கெட்ட வார்த்தைகள், தீய வார்த்தைகளை வந்து பேசணும்? அந்த தீய வார்த்தைகள் மனசை வந்து ஆழமாக பாதிக்கும். ஆனால் அதே இது நம்ம நல்ல வார்த்தைகளை பேசும்போது சோகமான மனசு கூட மாற்றி ஒரு மகிழ்ச்சியை தருது, மன காயங்களுக்கு மருந்தாகவும் செயல்படுது.

அதனால் நமக்கு பிரியமானவர்கள்கிட்டையும் சரி, சக மனிதர்கள்கிட்டையும் சரி, ஒரு நல்ல உறவு நிலைக்கணும் அப்படின்னா இந்த மயிலிறகால் நம்ம வரணும்னா எப்படி ஒரு இதமாக இருக்குமோ அந்த மாதிரி மயிலிறகு போல வார்த்தைகளை பிரயோகிக்கணுமா. எப்போவுமே நல்ல நல்ல வார்த்தைகளே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நலம்தான நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேயர்களின் நினைவிற்கு நேயர்களே, இன்று பிற்பகல் 3:02 திரையறிவி நிகழ்ச்சி கேட்கலாம். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1975 வெளியான திரைப்படங்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

அடுத்ததாக அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்க இருக்கிறோம். நமது நிகழ்ச்சிகள் பற்றி நேயர்கள் எழுதின கருத்துக்கள் கடிதம் வாயிலாக வாசிக்கிறதுக்கு மேரா தயாரா இருக்கிறாங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டு உங்களுடைய நேரத்தை செலவிட்டு எங்களுக்காக கடிதங்கள் எழுதுறீங்க, ரொம்ப நன்றி. இன்னைக்கு என் கையில் இருக்கக்கூடிய முதல் கடிதம் யாருடையது அப்படின்னா, மம்சாபுரம் மீனா, மேலப்பாளையம் பிஸ்மி, அதுக்கப்புறமா மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், வீரவநல்லூர், கருணாநிதி, இவங்களுடைய கடிதம் தான். 17/8/2026 அன்று மாலையில் 1973 வெளிவந்த படங்களில் பாட்டும் படமும் ஒளிபரப்பட்டது. அந்த படங்களில் யார் யார் நடித்தார்கள், யார் இசையமைத்தார்கள், யார் டைரக்ட் பண்ணினார் என்பதை நம் அன்புக்குரிய அறிவிப்பாளர் சுபகலாவுக்கும் நெல்லை பண்பலைக்கும் எங்கள் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, கோயில்பட்டிலிருந்து நம்மளுடைய நேயர் குமார் எழுதியிருக்கிறாங்க இந்த கடிதத்தை. 18/8/2026 அன்று காலையில் ஆனந்த பூங்காற்றில் உனக்காகத்தான் சொல்கிறேன் என்ற அன்பின் வரிகளை எதிர்கொள்வது எப்படி என்ற தலைப்பில் பேசிய நமது நேயர் தங்களுடைய கருத்துக்களையும் அனுபவ கருத்துக்களையும் சொன்னார்கள். சிறப்பாக இருந்தது, அனைவருக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை எதிர்கொள்வது எப்படி என்பதை நமது சகோதரி ஜெமிமா ஜெவஸ்ரீன் அவர்கள் கூறியதும் பாராட்டுக்குரிய கருத்து. மீண்டும் பாராட்டுக்கள். அனுபவத்தின் வாயிலாக கூறப்படும் உனக்காகத்தான் சொல்கிறேன் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் என எண்ணுகிறேன் அப்படின்னு அவங்களுடைய கருத்தையும் சொல்லி கடிதத்தை நிறைவு செஞ்சிருக்கீங்க. நேயர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க திருநெல்வேலி டவுன் மேலரது வீதியிலிருந்து கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. 17/8/2026 அன்று ஆனந்த பூங்காற்று பகுதியில் மனிதனை உயர்த்துவது ஒழுக்கமா திறமையா என்ற தலைப்புக்கு சகோதரி சுட்டிப்பன் ஜோனா மிக இனிய சுறுசுறுப்பான தனது குரல் வளத்தால் பதில் கேட்டு அன்று அவருக்கே உரித்தான சொல்வளத்தால் நிறைவு பகுதி கருத்துக்கு எங்கள் பாராட்டுக்கள். அன்று மனம் விரும்பிய பகுதியில் சகோதரி மனம் நிறைந்த கோமதி நாராயணன் பொது அறிவு கேள்விகள், அதன் விரிவான விளக்கம் மிக பயனுள்ளதாக இருந்தது. நிறைவு பகுதியில் நிகழ்ச்சி ரசிக்கும் நேர் என்று கூட கூறியது அருமை. சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் நன்றி அப்படின்னு பாராட்டு எழுதியிருக்காங்க. நன்றி கடிதம் எழுதி உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். மீண்டும் அன்புநேயர் குமார் அவர்களுடைய கடிதம் தான். 17/8/2026 அன்று திங்கட்கிழமை இரவு இலக்கியச்சாரில் ஔவையாரின் பாடல்களில் அறம் என்ற தலைப்பில் அருவியாக அருமையாக எடுத்துரைத்த சகோதரர் மணிமுத்தாறு கணேஷ் அவர்களுக்கு முதலில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறருக்கு நம்மால் முடிந்தவரை செய்வது அறம். கோபப்படாமல் மிக கவனமாக பேசுவது, சிறு வயதிலே கல்வி கற்பது, கற்பதை நிறுத்தக்கூடாது, ஒற்றுமையுடன் ஊர் கூடி வாழ்வது, தனக்காக வாழாமல் நம்மை சுற்றி இருப்பவர்களுடன் சேர்ந்து வாழ வேண்டும் போன்றவைகளை சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். காலம் மாறினாலும் அன்றாட வாழ்வில் இந்நெறிகள் மாறுவதில்லை. தொடர்ந்து பாடல்கள் அனைத்தும் அறம் சார்ந்த வாழ்வை தத்துவ பாடல்கள் கொடுத்தார்கள். அருமை பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. இலக்கியச்சாரல் நிகழ்ச்சிக்காக நன்றி.

அன்பு நேயர்களுக்கு மீண்டும் இணையதொரு பிற்பகல் வணக்கங்கள் நேயர்களே. நேரம் பிற்பகல் 2:01 ஆயிட்டிருக்கு. நேர்கள் 3 வரை கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது அன்பின் வரிகள். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 KHz மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் கடிதங்கள் வழியாக நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கு. உங்கள் கடிதங்கள் எல்லாம் என்னோட கையில் இப்போ இருக்குது. என்னென்ன நேர்கள் என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க, என்னென்ன நிகழ்ச்சிகளை கேட்டு பாராட்டியிருக்கிறீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நிகழ்ச்சியை நம்ம மகிழ்ச்சியை வழங்குறதுக்காக வந்திருக்கேன். நான் உங்கள் மீரா. நம்ம அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நிறைய கடிதங்கள் நிகழ்ச்சிகளை

அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, முருகன் மேலச்சவல்ல இருந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. மதிப்புக்குரிய நிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலமறி ஆவல் அப்படின்னு சொல்லிட்டு 14/8/2026 அன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் மரியாதை இருக்க வேண்டியது மனதிலா அல்லது செயலிலா அல்லது பேச்சிலா என்பதை பற்றி ஒவ்வொரு நேர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. மரியாதை இருக்க வேண்டியது நாம் செய்யக்கூடிய செயல்களிலும் நாம் பேசக்கூடிய பேச்சுகளிலும் தான் இருக்கிறது. இந்த இரண்டும் இருந்தால் போதும் நமக்கு மரியாதை இருக்கும். திடீரென்று வீட்டிற்கு யார் வந்தாலும் சரி அவர்களை வாங்க என்று சொல்ல வேண்டும். அதன் பிறகு தண்ணீர் கொடுக்க வேண்டும். பிறகு என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்க வேண்டும். அவர்கள் ஒன்று வேண்டாம் என்று சொன்னால் கூட நாம் ஒரு டம்ளர் காப்பியாவது கொடுத்து அவர்களை உபசரித்தால் போதும், அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வீட்டிற்கு வந்தவர்களிடம் நாம் ஒன்றும் பேசாமல் இருந்தால் அவர்களுக்கு என்ன இந்த ஆள் இப்படி இருக்கிறார் என்று கேட்டு விடுவார்கள். ஆசையாய் நாம் செய்யக்கூடிய செயல்களிலும் நாம் பேசக்கூடிய பேச்சுகளிலும் தான் இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி திவ்யாவுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டு எழுதியிருக்கிறாங்க. நன்றி நன்றி எங்களுடைய கடிதத்திற்கு.

நேர்களை நேரம் 2:06 ஆயிற்றுக்கு. அன்பின் ஒரே நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய கடிதங்கள் அந்த நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்திருக்கு. இப்போ சூப்பரான பாடல் கேட்டுட்டு இருந்தெல்லாம் உன்னிமேனன் குரலில் ஷாஜகான் திரைப்படத்துலேருந்து தான் பாட்டு வந்துட்டுருக்கு.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. 2:13 ஆயிட்டுருக்கு. அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்காக அடுத்த கடிதம் யார் அனுப்பியிருக்காங்க? கோவில்பட்டியிலிருந்து குமார் சார் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. 18/8/2026 செவ்வாய்க்கிழமை காலை தமிழ் அமுதய நிகழ்ச்சியில் கல்லடைக்குறிச்சி சகோதரர் திருவருள் லத்தீப் அவர்கள் திருக்குறளில் வராத எழுத்து, இருமுறை வந்த அதிகாரங்கள், வராத வார்த்தைகள் என்ற பல குறிப்புகளை கொடுத்தார்கள். பயனுள்ளதாக இருந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இறப்பன் இறப்பாறை எல்லாம் இறப்பின் கரப்பார் இரவின் இறைவன் மின் என்று அந்தந்த குரலை வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. 1067 குரலை, அதாவது தம்மிடம் உள்ளதை ஒழித்து வைத்து கொண்டு இல்லை என்று கூறுபவர்களிடம் இறக்கவே வேண்டாம். மிகச் சிறப்பாக எடுத்துரைத்து கவிஞர் வாலி அவர்களின் புதுக்கவிதையும் எடுத்துக்காட்டாக கூறியது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. கோவில்பட்டியிலேருந்து அன்பனேயர் குமார் அவர்கள் நேருக்கு நன்றி. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா மருதகுளம் வீரபாண்டியன் அவங்களுடைய கடிதம் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்பின் வரிகள் பகுதியில் வந்து மொத்தமாக கடிதங்கள் வந்து சேகரித்து ஒவ்வொரு நேரின் கடிதமாக படித்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சிகளை கேட்டு அன்பின் வரியில் பகுதிகளுக்கு நேர்கள் கடிதம் வந்து அதிகமாக கிடைப்பதில்லை. ஒவ்வொரு நாட்களும் நாட்கள் வாரியாக பிரித்து ஒளிபரப்பு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கருத்திற்கு நன்றி. அது வந்து நம்முடைய அதிகாரிகள் கவனத்துக்கு.

குறிப்பிட்டு வந்து எழுதியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்பு தோழர் மணிமுத்தார் கணேஷ் அவர்களுக்கு சபாஷ் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. நன்றி, உங்களுடைய கடிதத்திற்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா கருப்புசாமி வசந்தி கருப்புசாமி முத்து சௌமியா மேலரதவேதி திருநெல்வேலி டவுன்லேருந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. 15/8/2026 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்கள் இன்று போற்றப்படுகிறார்களா என்ற தலைப்புக்கு சகோதரர் ராஜே விஜய் தனது சிந்தனை கருத்து மிக்க குரல் வளத்தால் நேயர்களிடம் பதில் பெற்று மிக அருமையானது. அன்று வந்து நேயர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் முதல் நேயராக வந்து தனது கருத்தை மிக தெளிவாக கூறியது சிறப்பு. அன்று பொது அறிவு கேள்விகள் மனவிருமிதை பகுதியில் ஸ்ரீ கோமதி சகோதரி முதல் கேள்வியே தபால் நிலைய கேள்விக்கு விளக்கம் மிக அருமையாக இருந்தது. சகோதரருக்கும் சகோதரிக்கும் பண்பலைக்கும் நன்றி அப்படின்னு பாராட்டி இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. நன்றி. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா பேட் மாநகரம் ஃபாரூக் சிவக்கலை கே கே தாமஸ் ஆத்தன்குளம் எம்எஸ் மயில் உக்கிரன்கோட்டை மணி இவங்களுடைய கடிதம் தான். 14/8/2026 என்று சுகமானராங்கள் வீரவநல்லூர் கிருஷ்ணன் காதலில் தொடங்கி இல்லறத்தில் இணைந்த இருமனங்களின் இளமைகளும் சிவாஜியின் படப்பாடல்கள் இனிமையாக இருந்தது. நன்றி அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கீங்க. நன்றி இவங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் யாருடையது? கருப்புசாமி முத்து சௌமியா வசந்தி கருப்புசாமி திருநெல்வேலி டவுன் மேலரது வீதியிலேருந்து எடுத்திருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க இந்த கடிதத்தை. என்ன சொல்லியிருக்கிறாங்க? 14/8/2026 பொதிய துமி நிகழ்ச்சியில் சகோதரிகள் உஷா மீரா ராஜன் தனது புன்சிரிப்புடன் கூடிய குரல் வளத்தால் அன்று புதிர் கேட்டு ஜோக் என்று ஒரு மணி நேரம் மிக அருமையாக இருந்தது. 1972 படமும் பாடல் பகுதியில் அரிய தகவல்கள் விளக்கம் அருமை. அது மாதிரி இரவு அறிவியல் பகுதியில் சகோதரர் இம்சை அரசன் முத்துக்குமார் கடலின் பிளாஸ்டிக் கழிவு டைனசர் எரிமலை தங்குதூள் பற்றி விளக்கத்துடன் பாடல்கள் அனைத்தும் அற்புதம். சகோதரிகளுக்கும் சகோதரருக்கும் எங்கள் பண்பலைக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. நன்றி தெரிவித்து நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. நிறைய கடிதங்கள் அன்பின் வரைகள் நிகழ்ச்சிக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ சூப்பரான ஒரு பாடல் நம்ம கேட்டுட்டு வந்துடலாம். பாட்டு கேட்க போகிறோம். சேது படத்துலேருந்து தான் பாட்டு வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காக. இளையராஜாவோட இசையில் பழனி பாரதியோட பாடல் வரிகளை உன்னிகிருஷ்ணன் அருண்மொழி பாடியிருக்காங்க. கேட்கலாம் அந்த பாட்டு.

0: சீயா சீயா
1: சீயா சீயா
0: சீயா சீயா
1: சிக்னல் வராம யாரோடும் பேச பிடிக்கலையா சீயா சீயா
0: சீயா சீயா.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் பிற்பகல் 2:23 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இது அன்பின் வரிகள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் கடிதம் வழியாக நிகழ்ச்சியை அலங்கரிச்சுட்டு இருக்கு. அந்த வரிசையில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, மேலச்சவல்லிருந்து முருகன் எழுதியிருக்கிறாங்க. இந்த கடிதத்தை 14/8/2026 அன்று காலை 10 மணிக்கு மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகளும் அதற்கான விளக்கமும் கொடுத்து மிக அருமையாக சொன்னார்கள். அதுவும் விஞ்ஞான முறையில் கண்டுபிடிப்புகள் பற்றி மிக அருமையாக கேள்விகளை கேட்டார்கள். நேர்களும் மிக அருமையாக பதில் சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி சிந்து சாராவுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய கடிதம் எழுதி எங்களுக்கு அனுப்பியதற்கு. அடுத்த கடிதம் யாருடையது? இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க மஞ்சள் நீர்காயல் சிங்காரவில் வீரவநல்லூர் கருணாநிதி மம்சாபுரம் மீனா மேலப்பாளையம் பிஸ்மி இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. 14/8/2028 என்ற நேயர் தொகுப்பாக வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களின் தேர்வு செய்த பாடல்கள் அனைத்தும் காலத்தால் அழியாத பொக்கிஷம் நிறைந்தவை. அறிவிப்பாளர்கள் அவர் எழுதிய கருத்தை தன் இனிய தமிழ் உச்சரிப்பில் எங்களை மனம் குளிர வைத்தார். இருவருக்கும் நெல்லை பண்பலைக்கும் எங்கள் நன்றி அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க இந்த கடிதத்தை. உங்களுடைய பாராட்டுகளுக்கு ரொம்பவே நன்றி நாங்களும் சொல்லிக்கிறோம். அடுத்த கடிதம் யாருடையது? கோயில்பட்டிலிருந்து குமார் எழுதியிருக்கிறாங்க. 17/8/2026 திங்கட்கிழமை காலை ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மனிதரை உயர்த்துவது திறமையா ஒழுக்கமா என்ற தலைப்பு தந்த சகோதரி அவர்களுக்கு முதலில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திக்க வைத்தது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க.

நமது நேயர்களின் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அனைவருக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மனிதனை உயர்த்துவது திறமை மற்றும் ஒழுக்கம், உண்மை. ஆனால் எவ்வளவு திறமை இருந்தாலும் ஒழுக்க இல்லை என்றால் உப்பில்லாத உணவு போன்றது. திறமை என்பது சமச்சீர் உணவு போன்றது அப்படின்னு குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க இந்த கடிதத்தை. நேருக்கு நன்றி சொல்லிக்கலாம். அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்கிறாங்க? மேலச்சவலிருந்து முருகன் அவங்களுடைய கடிதம் தான். 17/8/2026 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் சகோதரி பேராட்சி அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரிகள் எல்லாமே வாடி போடி ஆடி சொல்லடி என்னடி இப்படி என்று டி என்று முடியக்கூடிய வார்த்தைகளில் பாடல்கள் ஒளிபரப்பியது மிகவும் நன்றாக இருந்தது. இப்படி பாடல்களை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய வீரநல்லூர் சகோதரி பேராட்சி அவர்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, சகோதரர் மணிமுத்தர் கணேஷ் அவர்களுக்கும், நிலையத்தின் இயக்குனர் அவர்களுக்கும், அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. நன்றி. அடுத்த கடிதம் யாருடைய கடிதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? 16/8/2026 காலை ஆனந்தப்பூங்காற்று தந்த வண்ணம் சமையல் சிறக்க கைப்பக்குவமா அல்லது கைராசியா என்ற தலைப்பில் வலம் வர கேட்டு மகிழ்ந்தோம். கலந்து கொண்டு பேசிய நமது நேயர்கள் ஒவ்வொருவரும் கைப்பக்குவமே என்று பெரும்பாலான நேயர்கள் கூறினார்கள். சமையல் அற்புத கலை என்றும் அது முழு ஈடுபாட்டுடன் செய்வோம் என்றும், அப்போதுதான் சமையல் ருசிக்கும் ரசித்து சாப்பிடலாம் என்று நிகழ்வின் பக்கம் அழகாக எடுத்து சொன்னார்கள். கேட்டு பயன்பெற்றோம். பண்பலைக்கு பாராட்டுக்கள். கலகலப்பாக நிகழ்வை கொண்டு சென்ற அன்பு சகோதரி கார்த்திகா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. நேருக்கு நன்றி. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. கோயில்பட்டியிலேருந்து குமார் எழுதியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க இந்த கடிதத்தில் அப்படின்னா, 13/8/2026 வியாழன்காலை ஆனந்தப்பூங்காற்று சுதந்திரம் என்ற பெயரில் தனிமையை தேடுகிறார்களா இன்றைய இளைஞர்கள் என்ற தலைப்பில் பேசிய நேயர்கள் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அனைவருக்கும் பாராட்டுகள். தனிமைத்தான் தேடுகிறார்கள் என்றும் சொன்னார்கள். தனிமையை தேடுவது தவறில்லை, ஆனால் தவறான வழிக்கு போய்விடக்கூடாது என்பது தான் முக்கியம். நேர்மறை சிந்தனைகளுடன் செயல்படும் எண்ணங்கள் தான் ஆக்கப்பூர்வமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு எழுதியிருக்காங்க கடிதத்தை. குமார் கோயில்பட்டியிலிருந்து நேயருக்கு நன்றி. அடுத்த கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இது யார் எழுதியிருக்காங்கன்னா, மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் வீரநல்லூர் கருணாநிதி உடையாம்பள்ளி மரியதா சம்சாபுரம் மீனா இவங்க தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. 16/8/2026 இலக்கியச்சாரல் கேட்டோம். இலக்கியத்தில் பல சொற்கள் பற்றி நம்மை உயர்ந்தவர் அங்கும் அதில் நாவு அடக்கம் இருந்தால் எல்லாம் நலனை அடைவோம் என்றும், தவளை தன்வாயால் மரணமடையும் என்பதையும் அதற்கு உதாரணமான பாடல் தேர்வு செய்து அசத்திய கபில் தேவ் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டு எழுதியிருக்காங்க. நன்றி உங்களுடைய பாராட்டிற்கு. நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் மேலச்சவலிருந்து முருகன் அவங்களுடைய கடிதம் தான். 14/8/2026 13:10 நலம்தான நிகழ்ச்சியில் பருத்தி பால் பற்றியும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றியும் மிக தெளிவாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி மீராவுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டு எழுதியிருக்கீங்க. நன்றி உங்களுடைய பாராட்டிற்கு. இன்னும் நிகழ்ச்சியில் நிறைய கடிதங்கள் வாசிக்கிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்க போகிறோம். அழகிய படத்துக்காக தான் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பழனி பாரதியோட பாடல் வரிகளில் பவதாரணி குழுவினர் பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் தான் பாட்டு கேட்க போகிறோம். கேட்கலாம். அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காகவே.

நேரம் 2:33 ஆயிட்டுருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது? கோவில்பட்டியிலிருந்து குமார் எழுதியிருக்கிறாங்க. 17 திங்கள் மதியம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைத்து கடிதங்களையும் மிகவும் சிறப்பாக அன்பாக எடுத்துரைத்த சகோதரி சுட்டிப்பன் ஜோன் அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் அவர்கள் கூறிய சிறுகதை, அதாவது மாணவனுக்கு ஆசிரியருக்குரிய உன்னால் முடியும் என்ற வார்த்தை மாணவனை வாழ்க்கையில் உயர் வைத்தது, வாழ்நாள் முழுவதும் நினைக்க வைத்தது, தன்னம்பிக்கையை கொடுத்தது, சிறந்த கதை. சகோதரி சுட்டிப்பன் ஜோன் அவர்களுக்கு மீண்டும் டபுள் பாராட்டுகள் அப்படின்னு பாராட்டு எழுதியிருக்காங்க. நன்றி உங்களுக்கும் உங்களுடைய கடிதத்திற்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது?

இரண்டாம் தேதி பொதிகை தும்பி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுமித்ரா திவ்யா இணைந்து சூப்பராக வழங்கினார்கள், அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 14ஆம் தேதி காலை ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் மரியாதை என்கிற நல்ல தலைப்பு பற்றி பேசினார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது, நிகழ்ச்சியை வழங்கிய திவ்யா அவர்களுக்கு பாராட்டுக்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டு நேயருக்கு ஒரு பாடல் என்கிற வரைமுறை வரவேற்கத்தக்கது. 16ஆம் தேதி காலை ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சி கார்த்திகா சிறப்பாக வழங்கினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாடு பற்றி தலைப்பு வைத்தால் வைத்ததால் நன்றாக இருந்தது, இதை கார்த்திகா இனிமையாக சிறப்பாக வழங்கினார்கள், அவருக்கு வாழ்த்துக்கள். அனைத்து நேர்களும் சாப்பாட்டை பற்றி பேசியதால் அதே போல சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி 16ஆம் தேதி குக்கு நிகழ்ச்சியை கார்த்திகா ஸ்டைலாக சிறப்பாக வழங்கினார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. பாராட்டி யார் அப்படின்னா தென்காசிலிருந்து குத்தாலிங்கம் நேருக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது? மேலச்சவள்ளிலிருந்து முருகன் எழுதியிருக்கிறாங்க. 15ஆம் தேதி அன்று மதியம் 1:10 நலம் தர நிகழ்ச்சியில் வாழை இலை பற்றியும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றியும் தெளிவாக சொன்னார்கள். நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் பிபி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்களாக வந்தன. பாராட்டுக்கள், அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய ஐசுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டு எழுதியிருக்கிறாங்க. பாராட்டுகளை தெரிவித்த நேயர் உங்களுக்கும் நன்றி. கடிதம் கோவில்பட்டியிலிருந்து குமார் எழுதியிருக்கிறாங்க. 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆங்கில மறிவோம் நிகழ்ச்சியில் இன்று பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பற்றி விரிவாக சொன்னார்கள். மேற்படி சென்டென்ஸை பயன்படுத்தி வார்த்தைகள் அமைக்கும் விதமும் எடுத்துக்காட்டுகளுடன் கூறியது புரியும் வண்ணம் இருந்தது. கற்றுத்தரும் தூத்துக்குடி பிரபாவதி அவர்களுக்கு பண்பலைக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டு எழுதியிருக்காங்க. நேருக்கு நன்றி. அடுத்த கடிதம் யாருடையது? எந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க? மருதகுலத்திலிருந்து வீரபாண்டியன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 16ஆம் தேதி இரவு 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் நாவடக்கம் நாக்கு பேசுதல் அப்படின்னு சொல்லிட்டு, யாவாராயினும் நாகாக்க ஆராதி நாவினால் சுட்டவடு என்று குரல் கூறி விளக்கம் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அருமையாக இருந்தது நிகழ்ச்சி அப்படின்னு பாராட்டு எழுதியிருக்காங்க. பண்பலைக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றி அப்படின்னு பாராட்டு எழுதியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் யாருடையது? கருப்பசாமி வசந்தி கருப்பசாமி முத்து சௌமியா மேலரதிபதி திருநெல்வேலி டவுன்லேருந்து எழுதியிருக்காங்க. 18ஆம் தேதி ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சி அன்பால் உனக்காக சொல்கிறேன் வார்த்தை சமாளிக்கும் முறையும் பற்றிய தலைப்புக்கு சகோதரி ஆஜி ஜெமிமா செபஸ்டியன் மிக அருமையாக கனிவான குரலால் பதில் பெற்று அன்று தலைப்புடன் சம்பந்தமான பாடல்களையும் கொடுத்தது அருமை. அன்று மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் சகோதரி ஆஜி வசந்தி பாலமுருகன் பொது அறிவு கேள்விகள் அதன் விரிவான விளக்கம் மிக மிக தெளிவாக இருந்தது, சந்தோஷம். சகோதரிகள் இருவருக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டு எழுதியிருக்கீங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த கடிதமும் உங்களுடைய தான். கருப்புசாமி வசந்தி கருப்புசாமி முத்து சௌமியா மேலரதவிதி திருநெல்வேலி டவுன்லேருந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. பதினான்கு 8/2026 என்று ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் மரியாதை சொல்லிலாம் செயலிலாம் பேச்சலாம் என்று தலைப்புக்கு சகோதரி ஆஜி திவ்யா தனது கனிவான குரலால் அன்பான நேர்களுடன் கருத்து விவரம் தெளிவாக கேட்டு நிறைவு பகுதியில் தன்னுடைய கருத்தையும் முதிர்ச்சியான வகையில் கொடுத்தார்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனம் விரும்பிய பகுதியில் சகோதரி ரியோ தனது கணீர் என்ற குரலால் பொது அறிவு கேள்விகள் கண்டுபிடிப்பு பற்றிய முதல் கேள்விகள் இறுதி கேள்வி வரை சாக்லேட் பொருள் பற்றி கூறியது அருமை தெளிவான விளக்கமாக இருந்தது, நன்றி அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறீங்க. உங்களுடைய கடிதத்திற்கும் நன்றி. அடுத்த கடிதம் எழுதியிருக்கிறாங்க மருதகுலத்திலிருந்து வீரபாண்டியன். 16ஆம் தேதி மதியம் 1:00 நெல்லை பண்பலையில் நலந்தாள நிகழ்ச்சியில் குடல் பிரச்சனைகளும் அலட்சிய போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, குடல் பகுதி அதை பாதுகாப்பது குறித்து அறியப்பட்டது. ரொம்பவே குடல் பகுதி ஜீரண உறுப்பு மட்டுமல்ல 70% நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. உணவு குறித்த நேரத்தில் உண்ணாமே ஒவ்வாமையான உணவு உண்ணுவது குடல் பகுதியை பாதிக்கிறது. மைதா மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் குடல் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றால் ஆரோக்கியமாக வாழலாம். நல்ல ஆரோக்கியமான உணவு உண்பது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது. பாடல்கள் சூப்பர் அப்படின்னு பாராட்டு எழுதியிருக்காங்க. நன்றி உங்களுடைய பாராட்டிற்கு. நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காட்டிலேருந்து பாபு எழுதியிருக்காங்க. பாபு சரஸ்வதி எழுதியிருக்காங்க. 17ஆம் தேதி ஆனந்த பூங்காற்றி தந்தவண்ணம் மனிதனை உயர்த்துவது திறமையா ஒழுக்கமா என்ற தலைப்பில் வலமர கேட்டு செவிமடுத்தும் கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேர்களும் தங்களின் அனுபவம் மூலம் ஒழுக்கம்தான் மனிதனை உயர்த்தும் என்றும் அதுவே அவனை வாழ்க்கைக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. அனைவருக்கும் ஒழுக்கம் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை

அனைவரும் உணர்த்தியது மிக சிறப்பு. நிகழ்ச்சியை தந்த பண்பலைக்கும் கலகலப்பாகவும் சுவைப்படவும் நிகழ்வை கொண்டு சென்ற அன்பு சகோதரி சுட்டிப்பன் ஜோனா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. உங்களுடைய பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த கடிதம் குத்தாலிங்கத்திலிருந்து, குத்தாலிங்கம் எழுதியிருக்காங்க தென்காசியிலிருந்து. 17/8/2026 மதியம் 4 மணிக்கு புதிய தும்பியில் சுபகலா உஷா சிறப்பாக நடத்தினார்கள். 12 மணிக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சி. முதன் முதலில் வாங்கிய கடன் என்ற தலைப்பில் அனைத்து சகோதரிகளும் கடன் வாங்கி சின்ன சின்ன பொருட்களை வாங்கினேன் என்று சொன்னார்கள். அதை அலட்சியப்படுத்தி சிரிக்காமல் மிகவும் பொறுமையாக பக்குவமாக கேட்டு பதில் சொன்ன சுபகலாவிற்கு அனைவருக்கும் ஒழுக்கம் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை பேசி அனைவரும் உணர்த்தியது மிக சிறப்பு. நிகழ்ச்சியை தந்த பண்பலைக்கும் கலகலப்பாகவும் சுவைப்படவும் நிகழ்வை கொண்டு சென்ற அன்பு சகோதரி சுட்டிப்பன் ஜோனா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. உங்களுடைய பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த கடிதம் குத்தாலிங்கத்திலிருந்து, குத்தாலிங்கம் எழுதியிருக்காங்க தென்காசியிலிருந்து. 17/8/2026 மதியம் 4 மணிக்கு புதிய தும்பியில் சுபகலா உஷா சிறப்பாக நடத்தினார்கள். 12 மணிக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சி. முதன்முதலில் வாங்கிய கடன் என்ற தலைப்பில் அனைத்து சகோதரிகளும் கடன் வாங்கி சின்ன சின்ன பொருட்களை வாங்கினேன் என்று சொன்னார்கள். அதை அலட்சியப்படுத்தி சிரிக்காமல் மிகவும் பொறுமையாக பக்குவமாக கேட்டு பதில் சொன்ன சுபகலாவிற்கு பாராட்டுக்கள், நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18/4/2026 புதிய தும்பி நன்றாக இருந்தது. லிஸி சுமி இருவரும் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. நேருக்கு நன்றி. நேரம் 2:40 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய கடிதங்கள் இருக்குது வாசிக்கிறதுக்காக. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். சூரிய வம்சம் படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் எஸ் ஏ ராஜ்குமார் சுஜாதா மோகன் பாடியிருக்காங்க. கலைக்குமாரின் பாடல் வரிகளுக்கு பாட்டு வருது.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 2:45 நிமிடம் ஆயிற்றுக்கு. நேர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கிறீங்க அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது நான் வாசிக்க போகிறேன் தெரியுமா? மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், வீரவநல்லூர், கருணாநிதி, மம்சாபுரம், மீனா அவங்க தான் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. 17/8/2026 என்று நேர் தொகுப்பாக வீரவநல்லூர் பேராட்சி அம்மாவின் தொகுப்பில் சொல்லடி நில்லடி போடி என்ற பாடல்கள் தேர்வு செய்தது மனம் மகிழச் செய்தார்கள். மேலும் எங்களுக்கு பிடித்த சொல்லடி அபிராமி என்ற பாடல் நீண்ட நாளுக்கு பின் கேட்டு மகிழ்ந்தோம். அறிவிப்பாளர் மணிமுத்தார் கணேஷ் அவருக்கே உரிய அழகு தமிழில் பேசியது நிகழ்ச்சிக்கு சிகரம் வைத்தது போல் இருந்தது. நன்றி அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கீங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் எழுதியிருக்கிறாங்க யாரு? மேலச்சவலிருந்து முருகன் எழுதியிருக்கிறாங்க. 14/8/2026 என்று மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1972 வெளியான படங்கள் ராமன் தேடிய சீதை, வசந்த மாளிகை, ராஜா, நல்ல நேரம், பட்டிக்காடா பட்டணமா அப்படின்னு எல்லா பாடல்களையும் லிஸ்ட் போட்டு எழுதியிருக்கிறாங்க. பாடல்கள் ஒளிபரப்பிய பாடல்கள் அனைத்து மிக இனிமையாக இருந்தது. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்களை மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி மீராவுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கீங்க. நன்றி உங்களுடைய பாராட்டிற்கு, ரொம்ப நன்றி. அடுத்த கடிதம் யாருடையது? இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காட்டிலேருந்து பாபு சரஸ்வதி எழுதியிருக்காங்க. 15 மாலை பதிவு தும்பி நிகழ்ச்சி கேட்டோம், மகிழ்ந்தோம், ரசித்தோம். அன்று இரண்டு நேர்கள் ஒரு பாடல் என வளம் வந்தது மிக்க மகிழ்ச்சி. இப்படியே தொடர அன்புடன் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்றைய நிகழ்வு கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் சென்றது மிகச்சிறப்பு. ஒரு மணி நேரம் போனதே தெரியவில்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க. சகோதரிகள் ஐசுவினும் சாயிரபானும் இருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி. அடுத்த கடிதம் கோவில்பட்டியிலிருந்து குமார் எழுதியிருக்கிறாங்க. 17 திங்கட்கிழமை இரவு சுகமான ராங்கல் நிகழ்ச்சிக்கு தொகுப்பினை அனுப்பி சிறப்பித்த வீரநல்லூர் சகோதரி திருமதி பேராட்சி அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தலைப்பு பொதியதாக கொடுத்திருந்தாலும், அதாவது வாடி போடி சொல்லடி என்று தொடங்கும் பாடல்

0: நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க யார் அப்படின்னா, மருதக்குளத்திலிருந்து வீரபாண்டியன் எழுதியிருக்காங்க. 17 தேதி 2 மணிக்கு நெல்லைப்பண்பலையில் அன்பின் வரிகள் பகுதி ஒளிபரப்பு கேட்டேன். எனது கடிதங்கள் அனைத்தும் தெளிவாக படித்த சகோதரிகள் அனைவருக்கும் நிலைத்தாருக்கும் நன்றி. உங்கள் அன்புக்கு பாத்திரமான அன்பினையர் மருதகுளம் வீரபாண்டியன் என கூறியது எனக்கு புத்துணர்ச்சி ஊட்டி கூடுதல் கடிதம் எழுத தூண்டியது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 17 தேதிக்கு நலம்தார நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டி எழுதியிருக்காங்க. நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, கருப்பசாமி வசந்தி கருப்பசாமி முத்து சௌமியா கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 15 தேதி நலந்தான பகுதியில் ஐசூவினோ வாழை இலை மருத்துவ குணம் விளக்கத்துடன் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடல்களை தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய தும்பியில் சகோதரி சாயிராபனுடன் இணைந்து கேள்விகள் மிக சிறப்பு, அனுராதா ஸ்ரீராம் பாடல்கள் தொகுத்து நிறைநீர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள், நன்றி அப்படின்னு சொல்லி பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியை பாராட்டி கடிதம் எழுதிய நேயர்கள் உங்களுக்கும் நன்றி. June 8, 2026 நலம் தானாம். பழங்கள், காய்கறிகள், நவதானியங்கள், மோர், தண்ணீர் இவைகளை உண்பதால் குடல் பிரச்சனை குணமாகும் என்பதை அறிந்து கொண்டோம், நன்றி அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. சாத்தன்குளம் எம்எஸ் மயில் கிரண்கோட்டை மணி பாப்பாக்குடி ராமமூர்த்தி செல்வமணி அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. நன்றி உங்களுடைய பாராட்டிற்கு. அடுத்த கடிதம் யாருடையது? கருப்பசாமி வசந்தி கருப்பசாமி முத்து சௌமியா அவங்களுடைய கடிதம்தான். 17 தேதி அன்பின் வரிகள் பகுதியில் சுட்டிப்பன் ஜோனா தனக்கே உரிய குட்டி கதையோடு கடிதங்கள், எங்கள் கடிதங்கள் உட்பட மிக தெளிவாக வரிவிடாமல் படித்து வந்து ரொம்பவே சூப்பராக வாசித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதிக தமிழ் சகோதரிகள் பேச்சுக்கலை அரசு சுபகலா உஷா இருவரும் மிக கலகலப்பாக நிகழ்ச்சியை வழங்கினார்கள், அருமை அப்படின்னு வந்து பாராட்டி எழுதியிருக்காங்க. நன்றி. அடுத்த கடிதம் யாருடையது? மேல்ச்சவரிலிருந்து முருகன் சாருடைய கடிதம் தான். 17 தேதி என்று மாலை 5:02 படமும் பாடல் நிகழ்ச்சியில் 1973 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பினார்கள். ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்களை மிக அருமையாக சொன்னார்கள். அதன் பிறகு அந்தந்த படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பிய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. வழங்கிய சகோதரி சுபகலாவுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு பாராட்டி தெரிவித்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தாலும் ஸ்வர்ணமுகி படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அருண்மொழி ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க. ஸ்வராஜ் அவங்களோட இசையில் தான் பாட்டு வருது, கேட்கலாம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து.
1: நேர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 to 4 வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

நேர்களை நேரமாகச்சு 2:55 நிகழ்ச்சியில் இன்னும் சில கடிதங்கள் இருக்குது. என்ன கடிதம் அப்படின்னு வாசிச்சிடலாம். 17ஆம் தேதி அன்று சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வாடி போடி பாரடி போன்ற எனது பாடல் தொகுப்பினை ஒளிபரப்பு செய்திய இயக்குனர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரிசி உணவே படைத்திருந்தாலும் அதனை காட்சிப்படுத்தும் போது தான் காண்பவர்கள் நிகழ்ச்சியில் லிச்சில் நாக்கினில் லிச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, ப்ரெசன்டேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் சப்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்பவே அழகாக தொகுத்து வாங்கினேன். மணிமுத்தார் கணேஷ் அவர்கள் வந்து அழகாக தொகுத்து வழங்கினாங்க, நன்றி அப்படின்னு சொல்லி பாராட்டு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிற எல்லாருக்கும் நன்றியும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் யாருடையது? கோயில்பட்டியிலேருந்து குமார் எழுதியிருக்கிறாங்க. 13ஆம் தேதி வியாழன் இரவு இடம்பெற்ற மகனே மகனே நாடகம் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தில் உள்ள கதைகள்லாம் சொல்லி எழுதியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாடகம் அப்படின்னு பாராட்டு எழுதியிருக்காங்க. நேருக்கு நன்றி. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா பகவதி சிங்கி குளத்திலிருந்து எழுதியிருக்காங்க. 14ஆம் தேதி 10:00 சுகமானதங்கள் நிகழ்ச்சியில் வீரமணல சகோதரர் கிருஷ்ணன் அவர்களின் தொகுப்பின் பாடல்கள் இடம்பெற்றன. அனைத்து பாடல்களும் சூப்பராக இருந்தது. ஒளிபரப்பி பண்பலைக்கும் தொகுப்பாளருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. அதே நேரடி இன்னொரு கடிதம் தான். 14ஆம் தேதி 8:00 ஊர் முறவு நிகழ்ச்சியில் சகுந்தலா அவர்களின் வில்லிசை பாடல்கள் அருமையாக இருந்தது. மாயாண்டி சுடலை கதை பற்றி பேசினார்கள், நன்றாக இருந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி யார் எழுதியிருக்காங்க, முள்ளக்காட்டிலிருந்து பாபு அவர்கள் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. 14ஆம் தேதி மாலை பொதிவு தூய் நிகழ்ச்சி கேட்டோம், ரசித்தோம், நன்றாக இருந்தது. அறிவிப்பாளர்கள் சேர்ந்து கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் நிகழ்வை கொண்டு சென்றார்கள். வயிறு வலிக்க சிரித்து மகிழ்ந்த மணியாருக்கும் நன்றி, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. கூடுதலாக ஒரு நேருக்கு பதில் 2 நேர்கள் ஒரு பாடல் அப்படின்னு ஒளிபரப்பினா நல்லா இருக்கும் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. நிகழ்ச்சி வழங்கின மீராராஜன் சாயிரபானி இருவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கீங்க, நன்றி. அடுத்த கடிதம் அவங்களுடைய கடிதம் தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நேர்கள் எங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்க. புதிய தூய் நிகழ்ச்சியில் மொத்தமே ஒரு மணி

ஏழு அல்லது எட்டு பேருக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது, இருவருக்கு ஒரு பாடல் என்ற ஒளிபரப்பினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு அவருடைய கருத்தையும் தெரிவித்து இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. நேர்கள் எல்லாருக்கும் நன்றி. கடிதங்கள் எழுதிய நேர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நேர்களை நீங்களும் வந்து கடிதம் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எழுதலாம். அன்பின் வரிகள், அகில இந்திய வானொலி, திருநெல்வேலி அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் வந்து கடிதத்தை எழுதி உங்களுடைய பாராட்டுகளையும் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தெரிவிக்கலாம். நேரம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன் நானுகள் மீரா. பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. அதனை தொடர்ந்து காத்துட்ருக்கு திரையறிவு நிகழ்ச்சி.

அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் வந்து கடிதத்தை எழுதி உங்களுடைய பாராட்டுகளையும் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தெரிவிக்கலாம். எழுநிலை நேரம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன் நானுங்கள் மீரா. பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. அதனை தொடர்ந்து காத்துட்ருக்கு திரையறிவு நிகழ்ச்சி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்றது. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்தியாவிற்கு புதிய வாய்ப்புகளை வழங்குவதோடு உலகின் நம்பகமான நாடாகவும் முக்கியமான உற்பத்தி மையமாகவும் மாற்ற உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு யஷ்வீர் சிங் கூறியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவரின் வீர வரலாற்றையும் தியாகத்தையும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்வோம் என்று கூறியுள்ளார். வேலை வழங்குவோர் தொழிலாளர்களிடையே ஏற்படும் பிரச்சினைகளுக்கு இனி 2020 தொழிற்சாலை உறவுகள் சட்ட விதிகளின்படி தீர்வு காணப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எல்லைப்புற மேலாண்மை குறித்த இந்திய நேபாள கூட்டுக்குழுவின் 14வது கூட்டம் உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இன்று தொடங்கியது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்களின் உயர்கல்விக்கான அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை திமுக வலியுறுத்தியுள்ளது. ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற சியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திருப்பூர் மதுரை அணியையும் நெல்லை சேலம் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்கிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையறிவி. திரையறிவி நிகழ்ச்சி வழங்குறதுக்காக காற்றலையில தயாரா இருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. ஒவ்வொரு நாளுமே திரையர்வி நிகழ்ச்சியில் திரை சார்ந்த நம்ம கேள்விகள் பாடல்கள் கொடுத்துட்டு இருக்கோம். நேர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி என்ன மாதிரியான பாடல்கள் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு விதமான நிறைய வித்தியாசமான போக்குவரத்து இருக்குது இதில். அந்தந்த படகு போக்குவரத்து, படகுலேயே பயணிச்சுட்டு ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து பாடக்கூடிய அந்த பாடல்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன் வெவ்வேறு காலகட்டத்திலிருந்து. ஸோ நேர்கள் அந்த பாடல்கள் கண்டுபிடிச்சு அது என்ன பாடல் அப்படிங்கிறத சொன்னால் போதும், நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு படகுல பயணிக்கக்கூடிய அந்த பாடல்கள் நேயர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம கேட்டுடலாம். முதல் நேயர் யார், இங்கிருந்து வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் தூத்துக்குடி மாவட்டம் எலந்தபட்டியில இருந்து மாரியம்மாள் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கிறேன் மாரிதாய். உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: நல்ல பாட்டா கொடுங்க.
1: கேளுங்க.

0: கேட்டிங்களா என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுதா?
1: பழைய பாட்டு.
0: ஆமா,
1: ஒரு வரி பாட்டா நான் கண்டுபிடிக்கலாம்.
0: வரி தானே நான் ப்ளே பண்ணேன் இல்லையா?
1: வரி வந்தது கொஞ்சம் கவனிக்கலையே.
0: கவனிக்கலையா? ஜெமினி கணேசன் நடிச்சிருப்பாங்க.
1: கொஞ்சம் பொருள்.
0: ஓகே கேளுங்க.

0: இப்போ தெரிஞ்சதா என்ன திரைப்படம்னு?
1: தெரியலையே மேடம்.
0: சரி ஓகே, நம்ம அடுத்து நீர் கண்டுபிடிக்கிறாங்களா கேட்போமா?
1: ஆ தேங்க்யூ மேடம்.
0: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. நம்ம கூட பேச போகிறோம் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம், டவுன் கலைஞர் நடராஜன்.
0: நடராஜன் சார், நீங்க கண்டுபிடிச்சிங்களா?
2: பாட்டு கேட்டிருக்கிறேன், என்ன வரின்னா இன்னொரு மட்டும் கொடுங்க, தெரிஞ்சா சொல்றேன்.
0: கேளுங்க.

0: தெரிஞ்சதா என்ன பாட்டுன்னு?
1: படிக்காத கொஸ்டினுக்கு கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு.
0: அதனால தெரியலன்னு சொல்றீங்களா?
1: தெரியல. ஆமா ஆமா, புது பாடலா ஒரு மீடியமான பாடலா தெரியும். இது தெரியல.
0: சரி, நிலவுன்னு ஆரம்பிக்கும்.
1: நிலவுன்னு ஏதோ வரும், ஆனா அது என்னென்ன நம்ம ரேடியோல அடிக்கடி ரெயின்போல கேட்டிருக்கேன், ஆனா என்னென்ன ஞாபகம் இல்ல. அடுத்த நேரில் கொடுப்போம்.
0: கண்டிப்பா. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு ஜெமினி கணேசனும் அந்த ஹீரோயினும் சேர்ந்து போட்டில் அழகாக, அதாவது போட்டில் இருக்கும்போது ரொம்ப ஆடிலாம் பாட முடியாது இல்லையா, அது மென்மையாக இருக்குங்கிறதுக்காக அந்த பாடலுமே வந்து ரொம்ப மெல்லோடியாக கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான பாடல் தான் வரக்கூடிய நேர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். சிங்கம் 2 திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல், இதுவும் ஒரு போட் சாங் தான். பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஓகே, நம்ம கொடுத்த பாடல் நேயர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: சிங்காசி மாவட்டம் பூலாமத்தூர் சுப்பிரமணியம் பேசுறேன்.
0: நலமா இருக்கேன் சார், நீங்க கண்டுபிடிச்சீங்களா?
1: அந்த பாட்டு நிலவும் மலரும் வரும்.
0: அதேதான் அதேதான் அதேதான், தேன் நிலவு திரைப்படத்துல வரக்கூடிய அதே பாட்டு. சூப்பர், அட்டகாசமா
1: கண்டுபிடிச்சிட்டீங்க
0: சார். கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி நிகழ்ச்சியில் நிறுத்தருக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: விஜயா,
0: உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?

0: கேட்டீங்களா? சூப்பர். என்ன படம்? என்னது?
1: கமல் படம்.
0: கமல் படம் தெரியுது, பாட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னங்க நீங்க படமே அதப்பா சொல்லிட்டீங்களே. அதேதான் அதேதான். சூப்பர் சூப்பர் விஜய், அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கு. பொதுவாக அந்த படகுல வரக்கூடிய பாடல்கள், நம்ம பெரும்பாலான பாடல்கள் வந்து அந்த மெலோடியாக இருந்தாலும் இந்த ஒரு பாட்டு நாயகன் திரைப்படத்தில் மட்டும் கொஞ்சம் ஒரு துள்ளலாக வச்சுருந்தாங்க. ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய படகு பாடல்கள்லாம் இருக்குது, நீர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம கேட்டுடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யாரிங்க பேசுகிறீங்க?
2: வணக்கம் மேடம், குறும்பலாவேரி சந்திரகலா.
0: சந்திரகலா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும்
0: சூப்பரா இருக்கேன். உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: கொடுங்க. வாய்ஸ் கம்மியா இருக்குது.
0: ஏன் வாய்ஸ் கம்மியா இருக்குதா? சரி ஓகே, சத்தமா வச்சிருவோம். சரி கேளுங்க.

0: கேட்டீங்களா? தெரிஞ்சதா?
1: அந்த பாட்டு கடல் மீன்கள்.
0: சூப்பர், அட்டகாசமா கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி.
1: முதல்ல போட்ட பாட்டு வந்து இது, நீலவும் மலரும் பாடு.
0: ஓ, நீங்க அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இப்ப நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு போட்ல ஹீரோ ஹீரோயின் ஆடக்கூடிய ஒரு பாட்டு, துள்ளலான பாடல், ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 3:20 ஆயிட்டு இருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரை அருவி படகுல பயணிக்கக்கூடிய பாடல்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நீர்கள் மட்டகாசமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா வரக்கூடிய நீர் யாரையும் கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க? நல்லமா இருக்கேன் மகாலட்சுமி. உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாமா? கேளுங்க.

0: மூன்று முடிச்சு சூப்பர். என்ன பாட்டு? வைரமணி நீரலைகள். அதேதான் அதேதான், அட்டகாசமா கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இந்த பாடலோட வரிகள் பார்த்தோன்னா அந்தாதி வரிகள் எடுத்திருப்பாங்க. அதாவது இந்த ஒரு வரியோட முடிவு வார்த்தை வந்து அடுத்த வரியோட தொடக்கமா இருந்திருக்கும். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள்னு முடிஞ்சதுன்னா அடுத்த வரி பார்த்தீங்கன்னா நீரலைகள் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். இந்த பாடல் வரிகள் முழுக்கவே அப்படிதான் வந்து கொடுத்துருப்பாங்க கண்ணதாசன் அவர்கள். நம்ம நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேயர் யாரைன்னு கேட்டிடலாம். வணக்கம்.
1: வணக்கமா.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: குறுக்குத்துல இருந்து ஆதிமூலம் பேசுறமா.
0: குறுக்குத்துறையில இருந்து? ஆ, நல்லமா இருக்கேன் சார். உங்களுக்கு பழைய பாட்டு கொடுக்கவா புது பாட்டு கொடுக்கவா? இப்படி
1: பழைய பாட்டே கொடுங்க.
0: ஓகே, கேளுங்க.

0: இல்லை. சிவாஜி கணேசன் தேவிகா ஆண்டவன் கட்டளை அமைதியான நதியிலே ஓடும்.
1: அதேதான் அதேதான் அட்டகாசமா கண்டுபிடிச்சீங்க சார். நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பீமா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்குது. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: தவறாய் ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

திரையருவி நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் படகு பயண பாடல்கள் கொடுத்தோம். நிகழ்ச்சியில் கண்டுபிடிச்ச எல்லா நேருக்குமே பாராட்டுகளை தெரிவிச்சலாம். இவ்வளோ நேரம் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் திவ்யா. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: நேரம் மாலை 4 மணி ஆயாச்சு. பொதிக தும்பி நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இன்னைக்கு பொதிக தும்பி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காற்றலையில தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உஷா.
0: உஷா
1: சொல்லுங்க திவ்யா,
0: என்ன கேள்வி எல்லாம் நல்லா தயாரா வச்சிருக்கீங்க போல.
1: அப்படிலாம் இல்ல, ஏதோ பாப்போம். நேர்கள்கிட்ட மீண்டு வர முடியலையே.
0: ஆமா,
1: கேள்வி மேல் கேள்வியா கேட்டுட்டே இருக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் கேள்வி அவங்க கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு.
0: சரி, நம்ம நேர்களோட விளையாடுறதுக்கு நம்பர் சொல்லிடுவோமா?
1: சொல்லுங்க.
0: 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு முத நேயர் வந்துட்டாங்க. பேசிடலாமா?
1: பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம். யார் மேடம்?
2: ஜோதி மேடம்.
1: ஜோதி மேடம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் ஜோதி. சரி, நீங்க யார் கூட விளையாடலாம்? நீங்களே உங்களோட சாய்ஸ்.
0: முதல் நேரங்கிறதுனால உஷா கூட விளையாட போறீங்களா, திவ்யா கூட விளையாட போறீங்களா?
1: என்ன ஜோதி?
0: ஜோதி உஷா.
1: அச்சோ,
2: ரெண்டு பேருமே தான் எனக்கு வேணும்.
0: யாராவது ஒருத்தங்களை சொல்லுங்க.
1: சரி, ரம்யா கூட விளையாடலாம். நீங்க கேள்வி கேளுங்க.
0: ரம்யாவோட வந்த ஞாபகம் விட்டு போலனே.
1: ஆமா, திவ்யா கேள்வி கேட்பாங்க. சரிங்களா,
0: நான் கேக்கட்டா ஜோதி? நேம் பிளேஸ் திங்ஸ் இந்த கேம் விளையாட போறோம். அதாவது நான் ஒரு எழுத்து கொடுப்பேன், அந்த எழுத்துல இருந்து ஏதாவது ஒரு பேர், ஒரு நபருடைய பேர் ஏதாவது சொல்லணும். பிளேஸ், ஏதாவது ஒரு இடத்தோட ஊர் பேர் சொல்லணும். திங்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் சொல்லணும். சரிங்களா?
1: புரிஞ்சுச்சா ஜோதி? அதாவது ஒரு எழுத்து சொல்லுவாங்க.
0: இப்ப நான் தீ அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தனா திவ்யா, ஊர்னா திண்டுக்கல், ஏதாவது ஒரு தீ அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது சொல்லணும். அந்த மாதிரி நான் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு எழுத்து கொடுப்பேன், அதை வச்சு நீங்க வந்து ஒரு நபருடைய பேர், ஒரு ஊர் பேரு, ஒரு பொருளோட பேர், மூணு சொல்லணும். சரிங்களா?
1: ஈஸி தான் திவ்யா.
0: ஜோதி
2: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கு எழுத்து ச.
2: பேர் சொல்லலாம்ல?
1: அதான், பேர் ஒண்ணு, இடம் ஒண்ணு.
0: சே இல்ல, ச, வெறும் ச. சங்கீதா. ஊர் பேரு
2: அதுலயே எடுக்கணுமா?
0: ஆமா, அதே சால ஒரு ஊர் பேர் வேணும்.
2: அதுல சால தான் ஊர் பேர். சங்கீதா.
1: சால என்ன ஊர் இருக்கு?
0: நம்ம தெங்காசியில இருக்கே ஒண்ணு.
1: நானே யோசிக்கிறேன் ஜோதி. உங்க கூட
2: எனக்கு நானும் எங்கே ஊரை சுற்றி ஒண்ணுமே தெரியல.
0: சரிவா, கோவில்னு முடியும், டைம் முடிய போகுது.
1: சங்கரன் கோவில்.
0: ஆ,
2: ஓ சரி
0: சரி, ஓகே. நீங்க அது ஒரு பேர் தான் சொல்லியிருக்கீங்க. சரி, பொருள்
2: பொருள் பொருள் வந்து சக்கரன் சொல்லலாம்.
0: சூப்பர் சூப்பர், ஓகே. அட்டகாசமாக நீங்கள் அந்த பேர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க, சங்கீதான்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு என்ன கேள்வி?
2: உங்களுக்கு ஒரு கடிச்சோ வந்து விழுகிற மாதிரி தான், ஒரு இட்லியே மூணு பேர் பகிர்ந்து சாப்பிடுறாங்க, அது என்ன?
0: ஒரு இட்லியே மூன்று பேர் பகிர்ந்து சாப்பிடுறாங்க, அது
1: என்ன?
0: நொங்கா.
2: இல்லை,
0: நொங்கு இல்லையா?
2: ஒரு ஆளே சாப்பிடலாமே.
0: இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு சொன்னதுனால சரி கொடுக்கலான்னு நினச்சேன், வேறதும் இல்லை. இது ஒரு சாப்பிடக்கூடிய பொருளா?

0: இல்ல, வீட்ல இருக்கு.
1: வீட்ல இருக்கு.
0: பொருள் தான்.
1: பொருள் தான். ஏதாவது க்ளூ?
0: வீட்ல எல்லா வீட்லயும் இருக்கு மேடம்.
1: ஃபேனா?
0: ஆமா மேடம்.
1: தேங்க்யூ. நான் யாருக்கு தேங்க்யூ சொல்றேன்னு சொல்லுங்க பாப்போ. தெரியலையே யாருக்கு. எனக்கு எதிர இருக்கிற உஷாவுக்கு தான் சொல்லிக்கிட்டு
0: இருக்கேன்.
2: சரி, நான் சொல்லி கொடுத்துட்டேன். என்ன ஜோதி, அதனால பாயிண்ட் கொடுக்க கூடாது.
1: அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. கண்டுபிடிச்சிட்டேன், டைமுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நான் அந்த ஹெல்ப் திருப்பி தந்துருவேன், கவலைப்படாதீங்க.
2: சரி, நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
0: நன்றி மேடம்.
2: நன்றி.
1: தொடர்ந்து நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் மாறி 2 திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது. பாடலுக்கு இருட்டையே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 4:10 ஆயாச்சு. பொதிய தும்பி நிகழ்ச்சியில் தான் நம்ம விறுவிறுப்பாக விளையாடிட்டு தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம உஷாக்கா கூட விளையாட போகிற நேயர் யாருன்னு கேட்டுடலாமா?
1: கேட்கலாம்.
0: வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ,
0: ரெண்டு வாங்க பாப்போம்.
1: புழுதியோட எரிஞ்சு வந்தீங்களா?
2: என்னோட
1: வரலாற்றுல தம்பிக்குதான் முதலிடம் சொல்லுதே. சரி, இப்ப திவ்யா வந்து உங்களுக்கு ஒரு வடிவேலோட டயலாக் ஒன்று ப்ளே பண்ணுவாங்க.
0: அதாவது நான் வந்து எடுத்து தான் கொடுக்கேன், வேற எதுவும் கிடையாது. இது அவங்களோடது தான்.
1: நான் தான் கேட்குறேன், கேள்வி என்னோடது தான். ம், கேளுங்க.
3: என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? ஹவ் ஆர் யூ? இஸ் இட் ஐ டோன்ட் வரி யா, வை ஆர் யூ கிரைங்?
0: கேட்டிங்களா?
3: மார்க்ஸ்
1: எங்க இருந்து வந்தாரு?
0: துபாயில இருந்து.
1: சரியா வரலையே.
3: இன்னொரு நீங்க சொல்லி காமியா.
1: இருங்க, ப்ளே பண்ணுவாங்க பாருங்க.
3: என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? ஹவ் ஆர் யூ? இஸ் இட் ஐ டோன்ட் வரி யா, வை ஆர் யூ கிரைங்?
1: ம், ட்ரை பண்ணலாமா?
3: ஹலோ சுபாயா, பிரதர் மார்க் இருக்காரா? வை வை கஜி கஜி பை கை,
1: வை ஆர் யூ கிரைங்?
3: நம்ம பள்ளிடுத்து போனாதான் நம்ம இங்கிலீஷ்.
1: சரி, சூப்பர் சார், நல்லா பேசுனீங்க. சரி, நீங்க கேக்குறீங்களா?
3: ஆமா கேக்கமா. இது என்ன மாசமா?
1: இது வந்து ஆவணி மாசம்.
3: ஆவணி மாசம், ஆடி முடிஞ்சு ஆவணி. ஆடி தள்ளுபடியில வந்து நீங்க வந்து புடவை வந்து வித்துக்கிட்டு இருக்கீங்க.
1: ம்,
3: நான் வீட்ல வேண்டாங்க. எப்படியாவது நீங்க விக்கணும். எப்படி விப்பிய?
1: எப்படியாவது விக்கணுமா? அதுவும் கிருஷ்ணன் சார்கிட்ட விக்க முடியுமா? உங்க வீட்டுக்காரமா வந்திருக்காங்களா, கிருஷ்ணன் சார் வந்திருக்காரா?
0: இல்ல, அவரே ரெண்டு வேஷம்.
3: ஓ,
1: சரி சரி. அம்மா, இந்த புடவை பாருங்களேன், நல்லா இருக்கு. கலர் அழகான துணி, நல்ல துணியா இருக்குது. பீரோல் நிறைய இருந்தாலும் இது ஆடி தள்ளுபடி பாருங்க, புது மாடலா வந்திருக்குல்ல.
0: இன்னொரு
3: இன்னொரு இது இருக்கு.
1: ஆடி தள்ளுபடி பானைப்பட போட்ட சேலை வாங்கினா யானை படம்.

0: பட்ட சேலை ஃப்ரீ.
1: ஓ ஃப்ரீ? எத்தனை? ஒண்ணா ரெண்டா?
2: ரெண்டு
0: ரெண்டு. ஒன்னு வாங்குனா இன்னொன்னு.
1: போன வருஷம் நீங்க இதே மாதிரி தானே இப்படி ஃப்ரீன்னு சொல்லிட்டு நீங்க தண்ணியில முக்கணும்னா சேலை தாவணியா மாட்டிட்டு. அந்த அக்கா தானே நீங்க?
0: அந்த அக்கா இல்ல, அது வேற அக்கா. இந்த அக்கா வந்து யானை படமும் பானை படமும் போட்ட சூப்பரான சேலை வச்சிருக்கேன். சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க, அடுத்த வீட்டு அக்கா என்ன கூப்பிட்டு இருக்காங்க.
2: முடியுதுங்க.
0: சரி சரி, நம்ம அடுத்த வீட்டை பார்த்து போவோம். இந்த மனுஷன் வாங்குற மாதிரியே தெரியல. அப்படி ஒண்ணு நீங்க எங்கிட்ட ஒண்ணு சீலை வாங்க வேண்டிய தேவையில்ல. போங்க சார் அங்கிட்டு.
1: நாங்க வந்து ராஜி.
0: சரி போதும், நமக்கு இங்க டைம் ஓடிட்டே இருக்கு.
2: கடைசியில காசு மட்டும் அப்புறமா
1: தரேன். போடல, ஒன்னாம் தேதி தான் போடுவாங்க. ஒன்னாம் தேதி வாங்க, சீலையை தந்துட்டு போங்க, சம்பளத்தை வாங்கிடுங்க.
0: சரி, நீங்க சம்பளம் வாங்கணும் சொல்லுங்க, நாங்க வந்து சீலையை தரோம். நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: அருமை அருமை.
1: வணக்கம்
0: வணக்கம்.
2: நம்பிக்கும் வணக்கம். நன்றி. இவ்வளோ அழகா நம்ம கொடுத்த உடனே அழகா அதுக்கேற்ற சூப்பரா பண்ணாங்க இல்லையா?
0: கண்டிப்பா சூப்பரா பண்ணாங்க. வடிவேலுவோட காமெடி.
2: கண்டிப்பா இது இன்னுமே நிறைய கேள்விகள் தயாரா இருக்கு நேயர்களுக்கு. நம்ம ஜாலியா விளையாடலாம். அதுக்கு நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். ஜில்லா திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்ல தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பி 4:21 ஆயிட்டு இருக்குது. தொடர்ந்து நம்ம கூட விளையாட வர போற நீயர் யாருங்க கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாரு?
0: நல்லா இருக்கோம்.
1: நீங்க?
2: முருகன். மேடம்
0: முருகன் சார், என்ன தயங்கி தயங்கி பேசுறீங்க, கஷ்டமா
2: கேட்டுருவேன்.
1: திவ்யா, ஈஸியான கேள்வியா தான் கேட்பாங்க, கவலைப்படாதீங்க. சரி,
0: ஓகே. ஒரு விடுகதை கொடுக்கட்டா? ஒற்றை காலால் சுழலும், ஓய்ந்த பின் சாயும், அது என்ன?
1: திவ்யா சொன்னது
0: இல்லையா?
2: மூணு வார்த்தை வரணும்.
1: அதான் மாம், MOM மாம்.
2: இல்ல, மூணு
1: வார்த்தையா?
0: மூணு வார்த்தையா?
1: சரி சரி.
0: மாம், டாட், அதுலயே எப்படி போட்டாலும் அதுல பின்பக்கம் இருந்தா பார்த்தாலும் டாட்னு வந்துருது. நீங்க சொன்ன அர்த்தம் வேறயா? அச்சோ, டைம் முடிய போதே. 9, 8, 7, 6, 5.
1: கேள்விக்கான பதில யோசிக்கல,
0: டைம் முடிஞ்சு
1: கவுண்டிங் எண்ணிட்டு இருக்காங்க மேடம்.
0: முடிஞ்சிருச்சு, எப்படி பதில் தெரியல, வேற என்ன பண்றது. முருகன் சார், நீங்களே சொல்லிருங்க.
2: அப்பா, இங்கிலீஷ்ல ஏ பி ஏ.
0: ஆமா, பி பி ஏ. ஆ,
2: அர்த்தம் அம்மா.
1: ஏ எம் எம் ஏ.
2: மாமா
0: சார்.
1: இதத்தான் அவங்க அம்மி.
0: நான் மாம் டாட்னு நான் வந்து இங்கிலீஷ்ல சொன்னேன்.
1: என்னது கிடையாது சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாது.
0: உங்களுக்கு கூட்டு சேர்க்கறீங்கன்னு. சரி, வச்சுட்டு போங்க, ஒரு மதிப்பெண் தானே. நன்றி முருகன் சார், உங்களோட விளையாடுனது ரொம்ப மகிழ்ச்சி.
2: நன்றி,
0: நன்றி. இப்படி பவ்யமா வந்து இப்படி எனக்கு ஒரு ஆப் வச்சிட்டாங்களே, இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல.
1: அம்மா அப்பான்றதும் டாடி நான் இங்கிலீஷ்ல சொன்னேன்றீங்களே, உங்களை என்ன பண்றது?
0: யோசிச்சு பாருங்க, அப்பாவுக்கும் ரிப்பீட்ல இருந்து வந்தா வருது, அம்மாவுக்கும் ரிப்பீட்ல இருந்து வருது. அதே மாதிரிதான்
1: சொல்லல, டாடி சொன்னீங்க நீங்க. டாடி

0: இல்ல டேடி இல்ல டேடு
1: டேடு.
0: டேடு மாம் ஜென்சி கிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் சொல்லலாம்.
1: என்ன பாருங்க,
0: சரி இருந்துட்டு போவோம். சரி நம்ம அடுத்த நம்ம நிகழ்ச்சியில பாட்டு கேட்டு வந்துருவோமா?
1: கேளுங்கள்.
0: கொம்மாளி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பொதியுத்துமை நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலியிலிருந்து நம்ம கூட உஷா கூட விளையாட வரப்போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: முழுவதுமே படம் நகைச்சுவை படமா நடிச்ச படம் ஒரு மூணு படம் சொல்லுங்க.
3: நகைச்சுவை படமா?
1: அதாவது நடிகர்கள் முழுமையா நகைச்சுவை கதாபாத்திரத்திலேயே நடிச்ச திரைப்படங்கள்.
3: மைக்கேல் மதன காமராஜன்,
1: கமல்ஹாசனுக்கு நிறைய இருக்கும் போலயே.
3: இது பம்மல் கே சம்பந்தம்,
1: சூப்பர் 2.
3: இந்த டாக்டர் நடிச்சு தெனாலி,
1: 3.
3: சரா,
1: அவங்க எத்தனை கேட்டாங்க?
3: 3 தான் கேட்டாங்க.
2: 3
1: தான் கேட்டீங்களா?
3: ஓகேங்களா,
2: கரெக்டா சொல்லிட்டா.
1: சூப்பர்.
3: சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடலுக்கு போறாங்க. ஒருத்தன் பேரு அலை, இன்னொருத்தன் பேரு

0: காற்று.
1: சரி,
0: அப்ப கரையில நின்னு பாக்குறவனோட பேர் என்ன?
1: நிலம்.
0: நிலம் இல்ல, ஒரு கடி. கடி கடி ஜோக். ஆமா,
1: கடி ஜோக்கா.
2: மறுபடியும் சொல்லுங்க.
0: ரெண்டு பேரு கடலுக்கு போறாங்க, ஒருத்தன் பேரு அலை, இன்னொருத்தன் பேரு காற்று. அப்ப கரையில நிக்கிறவனோட பேர்
1: என்ன?
0: கொசு. கொசுவா? கொசு இல்ல. அலை, காற்று, கரையில நின்னு பாக்குறவன் பேரு
2: கண்ணம்மா.
0: சும்மா ஒரு கடிதான், ஃபன்னான கேள்வி தான். ஓகேங்களா?
2: கரெக்டா?
0: இல்ல இல்ல
2: இல்லையா.
0: அவனோட அது பேர் வந்து பார். அலை காற்றெல்லாம் பாக்குறது இல்ல,
1: அதனால
0: பார்.
2: இது கடிஜோக்குங்களா?
0: ஆமாங்க, நீங்க அதை வந்து கடியா நினைச்சுக்கணுங்க.
2: சரி, கடியா நினைச்சுக்கிறோங்க.
0: என்ன கண்ணம்மா, கரெக்ட் தானே? கடியா நினைச்சுக்கணும்ல. பாரா இவங்க எப்படி வராங்கன்னு.
2: சரி, மாத்தி மாத்தி கடிச்சாச்சு, ரொம்ப அழகா. நன்றிவா.
0: நன்றி.
2: இந்த ட்விஸ்ட் நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல, பரவாயில்ல. இப்ப நம்ம நிகழ்ச்சியில தர்பார் திரைப்படத்துல ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: இது வரைக்கும் நேயர்களும் உஷாக்காவும் லீடிங்கில் போய்கிட்டு இருக்கீங்க, நான் பின்னாடி ரேஸில் வந்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து பார்ப்போம் நம்ம நேயர்களோட விளையாடும்
1: போது எனக்கு
0: மார்க் வருதா இல்லையா.
1: மார்க் எல்லாம் தேவையில்லை,
0: உங்களுக்கு வேண்டாம், எனக்கு தந்துருங்க. நம்ம கூட விளையாட வரப்போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: சென்னையில இருந்து மாலினி பேசுறேன்.
1: சென்னையில இருந்து மாலினி.
2: ஆமா.
1: சரி, நீங்க கேள்வி கேக்குறீங்களா ஃபர்ஸ்ட் திவ்யாக்கு?
2: கேக்குறேன்.
1: கேளுங்க.
2: இது இந்த டைம் அடில் முடியும். ஒரு அஞ்சு சொல் சொல்லுங்க, அதுக்கு உதாரணம் சொல்றேன். இத்தனை எழுத்துனால இருக்கலாம்.
0: சரி.
2: டைம் அடில் சொந்தம் அப்படி வருது பாத்தீங்களா,
0: அது சோலா வந்துருது. இது சேலா.
2: டைம் முடியணும்.
1: சொந்தம்ல சா எங்க வரும்?
0: அது சோலா வருது. நீங்க சொந்தம் சொல்றீங்க, நானும்
1: எத்தனை சொல்லிருங்க, எத்தனை சொல்லணும்னு சொல்லி.
2: அஞ்சு.
0: பந்தம், தீப்பந்தம், மந்தம், சந்தம்.
1: சந்தம் சந்தம்
2: சந்தம்
0: சந்தம்.
2: மூன்று எழுத்துலயும் சொல்லலாம்.
0: மூன்று எழுத்துலயும் சொல்லலாமா? பதம். பாதம். அஞ்சு வந்துருச்சு
2: நினைக்கேன்.
0: நன்றி வா, நன்றி.
2: மூன்று எழுத்துலயும் நிறைய இருக்குல்ல. பதம், மதம்,
1: கதம், கதம், சிதம், வதம்,
2: நிறைய இருக்கு. ஆமா,
0: சூப்பர்மா, அழகா கொடுத்தீங்க. சரி, உங்களுக்கு என்ன தெரியுமா, அதனாலதான் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அஞ்சு வாட்டி வர்ற மாதிரி நீங்க சொல்லணும். அதனாலதான் அப்படிங்கிற அந்த வார்த்தை வர்ற மாதிரி நீங்க வார்த்தைகள் கண்டினியூஸா ஒரு 40 செகண்டுக்குள்ள நீங்க சொல்லணும். ஆமா, அதனால அப்படிங்கிற வார்த்தை மட்டும் அஞ்சு வாட்டி வர்ற மாதிரி நீங்க வந்து ஒரு வார்த்தை சும்மா ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டே இருக்கணும். சரிங்களா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
2: பெரிய மலை மலையறனால அதனால கீழே வலி குழுந்துட்டேன்.
0: சரி,
1: சூப்பர்.
2: தண்ணி குடிச்சேனா அதனால கொஞ்சம் விட்ட வந்துச்சு.
0: சூப்பர் சூப்பர், அட்டகாசமா முடிச்சிட்டீங்க. நான் அதனால தான் கொடுத்தேன், நீங்க அதனால வச்சு அழகா நான் முடிச்சிட்டீங்க. நான் அஞ்சு சொன்னதுனால உங்களுக்கு மதிப்பெண்கள். மாலினி சூப்பர், அட்டகாசமா கண்டுபிடிச்சு.
2: நன்றி,
0: அட்டகாசமா அழகா சொன்னாங்க நம்ம மாலினி அம்மா.
1: நன்றி.
0: ஓகே, இப்ப நம்ம அடுத்ததா நிகழ்ச்சியில பாடல், சூப்பரான பாடல் வாரிசு திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து
1: ரஞ்சித்தமே
0: அதேதான் உஷா ஜெயிக்காங்களா அப்படிங்கறதையும் பாத்துருவோம். பாட்டு கேட்டு வாங்க.

0: வந்தா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை பண்பலையில் தான் அட்டகாசமாக விளையாடிட்டுருக்குறோம். பொதிகை தும்பி இப்போ உஷாக்கு மதிப்பெண் கொடுக்க போகிறாங்களா இல்லை வாங்க போகிறாங்களா நேயர் பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். இனிப்பில் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் பேசலைன்னா நாங்கள் அடுத்த நேர் அட்டன் பண்ணிடுவோம்.
1: அவங்களே கட் பண்ணிட்டாங்க.
0: வணக்கம்
2: இருவருக்கும் மாலை வணக்கம். எந்த அன்பான நேரத்தை நம்ம தான்
0: வாங்க வாங்க.

0: நல்லமா
1: வரல. நான் டாடா பை பை.
2: நீங்க வந்த உடனே அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிப்பா இருக்கணும்பா. குண்டு இருக்கு, துப்பாக்கி இருந்தா தானே என்ன சிரிப்பா இல்லையோ? டைம் இருக்கு.
0: அவர் பேர் சுடல. அவர் பேர் சுடல.
2: ஆஹா, அவர் பேர் சுடலையா, அதனால சுடலையா, குண்டு சுடலையா.
1: ஐயோ தாங்கல,
2: இதுதான் கடிச்சு விஷாக்கா, கேட்டுக்கங்க.
1: போதும் போதும், ஒன்னே போதும்.
2: வாங்கிட்டீங்க சார், இப்போ உங்ககிட்ட இருந்து அவங்க மார்க் வாங்குறாங்களான்னு
0: பாத்துருவோம்.
2: கேளுங்க, நம்ம அம்பலவனன் சாருக்கு
1: உங்களுக்கு என்ன கேக்குறது? சரி, இந்த கோவை சர்லா காமெடி இருக்குல்ல, உங்க சங்கீதத்துல தொப்பக்கடின்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்தேன், என்னை ஏமாத்திட்டாவீங்கம்மா அம்மா. அந்த காமெடி, அந்த டயலாக் சொல்லுங்க பார்க்கலாம்.
0: அதே அப்படி சொல்லணுமா?
1: கோவை சர்லா மாதிரி ட்ரை பண்ணுங்க.
0: சரி,
1: ட்ரை பண்ணுங்க.
0: திரும்ப சொல்லுங்கம்மா.
1: உங்க சங்கீதத்துல தொப்பக்கடின்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடி வந்தேன், என்னை ஏமாத்திடாதீங்க மாமா.
0: மாதிரி
1: இருக்குதே,
0: பேச முடியும். கூப்பிட்டு வரணும்
2: கோவைசர்ல, வேணா நீங்க கோவைசர்ல தான் கூட்டு வரணும். மாமா
1: அப்ப கிடையாது பாயிண்ட். நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. போதும், ஒரு கேள்வி முடிச்சாச்சுல, நம்ம அடுத்த நாளைக்கு நாளைக்கு வந்து கேள்வி கேட்கலாம்.
2: நன்றிங்க சார், நன்றி நன்றி. இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம், போடா போடி திரைப்படத்திலிருந்து.

0: 4:51 ஆயிடுச்சு. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை பண்பலையில தான் அட்டகாசமா விளையாடிட்டு இருக்கிறோம் பொதிகை தும்பி.
1: அடுத்து யார் வரப்போறீங்களோ தெரியல. திவ்யா பயங்கரமா யோசிச்சு கேள்வியோட வந்திருக்காங்க உங்களுக்கு.
0: சார் ரொம்ப ஈஸியா தான் வச்சிருக்கேன். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: திருநெல்வேலி மாவட்டம் சுப்பையாவரத்துல இருந்து ராசாத்தி பேசுறேன்.
1: ராசாத்தி அம்மா, நல்லா இருக்கோமே. உங்களுக்கு எல்லாமே படம் ரிலேட்டடா தானே கேள்வி கேட்கணும் பிங்கல்ல? பாட்டு பாட்டு அப்படி தானே கேள்வி
2: கேட்கணும்.
0: சரி,
1: எப்படினாலும் கேளுங்க.
0: பாட்டு அப்படிங்கிற வார்த்தையில வரக்கூடிய பாடல்கள், அந்த முத வரியில எப்பனாலும் வரலாம், முதல்ல வரலாம் இல்ல ரெண்டாவது வார்த்தையில வரலாம், ஆனா பாட்டு அப்படிங்கிற வார்த்தை வரணும்.
2: பாட்டு ஒண்ணு நான் பாடிட்டுமா?
0: ஓகே, இது ஒரு அஞ்சு பாட்டு.
1: அஞ்சு சொல்லணுமா ராசாத்தியம்மா?
0: அஞ்சு சொல்லணும்.
2: ஆச்சாரியோ
1: ஆச்சாரியோ
0: ஒண்ணு சொல்லிட்டீங்க, என்னன்னு?
2: குயில் பாட்டு குக்குன்னு.
0: குயில் பாட்டு குக்குன்னு இருக்கா? சரி வச்சுக்கோங்க. ரெண்டு, இன்னொன்னு
1: பாருங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் ஆள் இருக்கு ராசாத்தியம்மா.
2: பாட்டாலே
1: பாட்டாலே புத்தி
0: சொன்னா. நிலவு பாட்டு இருக்கு, பாடாத பாட்டெல்லாம் அப்புறம் அந்த மாதிரி நிறைய இருக்கு.
1: நிறைய பாட்டு
2: கத்து கொடுப்பேன்.
0: ஓகே, டைம் முடிஞ்சு போச்சு. டைம் முடிஞ்சு போச்சு, நீங்க கேள்வி கேட்கலாம்
1: ராசத்தியம்மா. டைம் முடிஞ்சிருச்சான்.
2: என்ன பாட சொல்லாத, நான் கண்டபடி பாடி போறேன். நாலு
1: சொல்லிட்டேன், அஞ்சு சொல்லிட்டேன்.
2: நான் நீ கேளுங்க, நான் சொல்லுவேன்.
1: சரி, இப்ப நீங்க தான் கேள்வி கேட்கணும் திவ்யாக்கு.
2: சரி, பாக்க என்ன முடியாது, பாய சுருட்ட முடியாது.
0: பாக்க என்ன முடியாது, பாய சுருட்ட முடியாது. வானம் நட்சத்திரம், கரெக்டா? வானம் நட்சத்திரம்.
2: வெரி குட்,
1: வெரி குட. 100 to 100 திவ்யா.
0: நன்றி வா. நன்றி நன்றி நிகழ்ச்சியில இருந்ததற்கு.
1: திவ்யா முகத்துல பிரகாசமான ஒரு ஒளிவட்டம் தெரியுது.
0: நான் கண்டுபிடிச்சே ஒரு மதிப்பெண் வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான். சரி, இந்த சந்தோஷத்தோட ஒரு சூப்பரான பாடல் நம்ம வந்து மின்னல் வீரன் திரைப்படத்துல இருந்து கேட்டு வந்துடலாம். பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.
3: கோபக்காரன்.

0: 4:56 ஆயாச்சு. நம்ம பொதுகி தும்பி நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கே வந்துட்டோம். நிறைவான நேயரோட விளையாடிடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
2: வணக்கம்.
0: சங்கரன் கோவில்ல இருந்து
1: பேசுறேன்.
0: கோட்டியப்பன் சார், நிறைவான நேரா வந்துட்டீங்க. சரி, நீங்க முதல்ல கேள்வி கேக்குறீங்களா இல்ல நாங்க உங்களுக்கு கேக்கட்டுமா?
2: சரி, ஒரு நாப்பிரல் வாக்கியம் தான். நாப்பிரல் வாக்கியம் கேளுங்க. கும்பகோணத்து நாப்பிரல் வாக்கியம் சொல்லணும், சரிங்களா? கும்பகோணத்து குண்டு செட்டிக்குள்ள குண்டு குண்டாய் குளிர்ந்த தண்ணீர்.
0: கும்பகோணம்,
2: கும்பகோணத்து குண்டு செட்டிக்குள்ள குண்டு குண்டாய் குளிர்ந்த தண்ணீர்.
0: தண்ணி இன்னைக்கு குண்டா இருந்துச்சுன்னு தெரியல. ஆமா சொல்லுங்க சார்.
2: அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ண கூடாது.
1: கும்பகோணத்து
2: குண்டு சட்டில குண்டு குண்டாய் குளிர்ந்த தண்ணீர்.
1: கும்பகோணத்தில் குண்டு செட்டியில்
0: குண்டு குண்டாய் குளிர்ந்த தண்ணீர். தண்ணீர் குண்டு குண்டாய் குளிர்ந்த தண்ணீர். ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க, உங்களை விட்டுறோம்.
1: கும்பகோணத்தில் குண்டு குண்டாய் குளிர்ந்த
2: என்னது? குண்டு குண்டாய்
0: குண்டு செட்டியை விட்டுட்டாங்க, தண்ணியை விட்டுட்டாங்க.
2: சரி, சூப்பரா முயற்சி பண்ணீங்க. நீங்க கேள்வி கேக்குறீங்களா கோட்டைப்பன் சார்?
1: கோயம்புத்தூர்,
2: திருச்செந்தூர்,
1: நம்ம பக்கத்துல இருக்கு, கொஞ்சம் எங்க ஊர தள்ளி.
2: உங்க ஊர் தள்ளியா?
1: நெல்லூர்.
2: பால்கோவா மறந்த பாத்தீங்களா? நானு
0: ஓகே, 3-4 என்னமே அழகா சொல்லிட்டாங்க.
2: சரி சரி,
1: ராஜாவளைக்கு
2: அடுத்து. ஓகே சார், நன்றி சார் நிகழ்ச்சியில.
0: நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இருந்திருக்கு. இது வரைக்கும் நமக்கு 8 நேயர்கள் வந்திருந்தாங்க. காரக்குறிச்சி கிருஷ்ணன், மேலச்செவல்

0: முருகன், குற்றாலம் அம்பலவாணன் இவங்கெல்லாம் சென்னையிலேருந்து மாலினி தேவி இங்க எல்லாமே மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க. சொல்லப்போனால் இன்னைக்கு லீடிங்
1: திவ்யா, திவ்யா
0: உஷாக்கா தான் நம்ம இது வரைக்கும் லீடிங். 1, 2, 3, 4, 5, 6 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. நேயர்கள் வந்து 5 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. நானும் 5 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறேன். நன்றி. இன்னைக்கு அட்டகாசமாக நிகழ்ச்சி கொண்டு போன கேள்விகள் கேட்ட நேயர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி கூறி பாராட்டுகளை தெரிவிச்சிடலாம். இவ்வளவு நேரம் புதிய தும்பி நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உஷா.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வந்தே மாதரம் பாடலின் இரண்டு சரணங்களை மட்டும் பாடப்போவதாக காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே செமி கண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி அவரது வீர வரலாற்றையும் தியாகத்தையும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நியாய விலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணையவழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமாரின் கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்றும் காவிரி நடுவர் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் தாதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் இயங்கி வரும் பல்வேறு தொழில் உற்பத்தி அலகுகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா ஆய்வு செய்தார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, 5:03 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் நம்ம கேட்க இருக்கிறோம். படமும் பாடலும் இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1975 வெளியான படங்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களும் அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் தான் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. முதல் படம் என்ன அப்படின்னா, ஒரு அப்பா ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு 3 அழகான ஆண் குழந்தைகள். இந்த அழகான குடும்பத்துக்கு ஒரு அழகான ஒரு ஃபேமிலி சாங் இருக்குது. இது கேட்கும் போதே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, எஸ் நாளே நம்மதே தான் இந்த திரைப்படம். இந்த படத்தில் அந்த அப்பா கேரக்டர் வந்து ஒரு ஓவியராக இருப்பார். அவர் வந்து ஒரு கொலை குற்றவாளியை அவர் ஓவியத்தின் மூலமாக கண்டுபிடிச்சி அவர் வரைஞ்சிருந்ததுனால அந்த வில்லன் என்ன பண்ணிட்டுப்பாருனா, கோபத்தில் அந்த அப்பாவையும் அம்மாவையும் வந்து கொன்றுவாங்க. அதுலேருந்து தப்பிக்கிற அந்த 3 குழந்தைகள் வெவ்வேறு பாதையில் பிரிஞ்சு போயிடுறாங்க. அவங்க பெரியவங்களாகி கடைசியில் எப்படி அவங்க ஒன்று சேர்றாங்க அந்த குடும்ப பாட்டு மூலமாக அப்படிங்கிறதையும் அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ண அந்த வில்லனை எப்படி பழி வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் அந்த படத்தில் ரொம்பவே அழகாக காட்டியிருப்பாங்க. இதில் அந்த 3 சகோதரர்களில் 2 சகோதரர் கேரக்டர், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பாங்க. பொதுவாகவே அந்த டபுள் ஆக்ஷனில் நடிக்கும்போது ஒரு கதாபாத்திரத்துக்கும் இன்னொரு கதாபாத்திரத்துக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை காட்டணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு கேரக்டருக்கு வந்து சுருள்முடி, கருப்பு நிறத்தில் சாயம் பூசி, தொப்பி வச்சு கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டரும், இன்னொரு கேரக்டர் ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த 3 பேரும் ஒருத்தர்

0: வந்து பாடகராகவும் ஒருத்தர் வந்து நல்லவராகவும் இன்னொருத்தர் வந்து ரவுடியாகவும் இருப்பாங்க. அந்த ரவுடியாகவும் நல்லவராகவும் இருக்கக்கூடிய அந்த டபுள் ஆக்ஷனில் தான் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இதில் இந்த படத்துடைய ஹைலைட்டே அந்த நாளை நமது அப்படிங்கிற இந்த பாடல். அந்த மேடை பாடகராக இருக்கக்கூடிய அந்த நபர், அந்த சகோதரர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு தடவையும் அந்த மேடை கச்சேரி என்ன பண்ணும்போது நல்ல சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு ஊடையில் வந்து இந்த பாட்டையும் வந்து பாடுவாங்க. இந்த பாட்டு மூலமாக நான் இரண்டு பேரை தேடிக்கிட்டு இருக்கேன், நான் பாடக்கூடிய பாடலை அந்த ரெண்டு பேர் தான் முடிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் பாடுவார். ஒரு தடவை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கரெக்டாக எம்ஜிஆரும் வந்து அந்த கிளப்புக்கு வந்து என்ட்ரி ஆயிருப்பார். இவர் பாடும்போது அந்த சமயம் மட்டும் கரெக்டாக வெளியில் போயிருப்பாங்க. இவர் இந்த நாளை நம்மதே பாட்டு பாடும்போது கடைசியில் சேரமாட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, படத்துடைய கடைசி கிளைமேட்டில் கிளைமேக்ஸ் சீன்ஸில் அவர் வந்து பாடும்போது இந்த எம்ஜிஆர் வந்து பார்ப்பார். இன்னொரு எம்ஜிஆர் ரவுடியாக இருக்கக்கூடிய எம்ஜிஆரும் தன்னோட சகோதரர்களை பார்ப்பாங்க, ஆனால் போய் சேரமாட்டாங்க. அப்புறம் ரவுடி கும்பல்கள் வந்து தன்னால் தன்னோட சகோதரர்கள் பாதிக்கப்படக்கூடாது, ஆனால் தன்னோட சகோதரர்கள் யார் அப்படிங்கிறது வந்து அழகாக வந்து அவர் கண்டுபிடிப்பார். இப்போ நம்ம அந்த சீனை நம்ம இப்போ கேட்கலாம்.
1: குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ நான் பாடப்போகிற பாட்டு கிறந்த காலத்து நினைவு, எதிர்காலத்தின் நம்பிக்கை வரிகள். இந்த பாட்டை பாடி பல வருஷங்களாக பிரிந்த இரண்டு உயிர்களை தேடிக்கிட்டு இருக்கேன். இப்பவும்

1975 வெளியான படங்கள் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தான் கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சியில. சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பில் வெளியான 175 படம் இது அப்படின்னா அவன்தான் மனிதன் அப்படிங்கிற படம். ஆரம்பத்தில் இந்த படத்தில் சிவாஜி கணேசன் வந்து நடிக்க மறுத்தாராம். ஏன்னா இதில் நாயகனோட மனைவி முதல்ல இறந்துருவாங்க, அப்புறம் மகள் இறந்துருவா, திருப்பி அவர் காதலிக்கக்கூடிய பொண்ணு கூட அந்த காதலை எடுத்துக்க மாட்டாங்க, அவர் வேலை அவருடைய சொந்த கம்பெனி வந்து நஷ்டத்தில் போயிடும், சுற்றிலும் ஒரு கடன், வீட்டை ஏலம் விட்டுருவாங்க, இப்படி முழுக்க முழுக்க அந்த ஃபுல்லாக சோகமாக இருக்கே அப்படிங்கிறதுனால சிவாஜி அவங்க வந்து மறுத்தாங்களாம். ஆனால் இந்த கதையை கன்னடத்தில் எடுத்து வெளியிட்டோடனே அது சூப்பர் ஹிட் ஆச்சு. உடனே அந்த பார்த்த உடனே சரி இது கதை நல்லா இருக்கே, சரி இது நம்மளே பண்ணுவோம் சொல்லிட்டு திருப்பி அதுக்கப்புறம் நடிகர் சிவாஜி கணேசன் நடிச்சு ஒரு வெற்றிகரமான திரைப்படமானதுதான் அவன்தான் மனிதன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பார். அதுவும் இல்லாமல் யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார், என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருப்பார். ஆனால் அவருக்கு என்ன ஒரு சோகம் நடக்குன்னா, அவர் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு மஞ்சுளா அவங்க வந்து இறந்துருவாங்க, ஒரு கட்டத்தில் திருப்பி அவங்களுடைய மகளும் இறந்துருவாங்க, அவருடைய கம்பெனியும் வந்து திவாலாயிரும், அவர்கிட்ட செக்ரட்டரியாக வேலை பார்க்குற ஜெயலலிதா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவர் அவரை லவ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க வந்து சிவாஜிக்கிட்ட வேலை செய்கிற முத்துராமனை வந்து காதலிப்பாங்க. சரி முத்துராமன் அவங்கள காதலிக்கிறது தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருவாரு தன்னுடைய காதலை மறைச்சிட்டு. இந்த நிலையில் இவருடைய கம்பெனியும் நஷ்டமாகுதா, ஆனால் முத்துராமன் வந்து நல்ல உயர்ந்து ஒரு தொழிலதிபராயிடுறாரு. இவர் சிவாஜி கணேசன் தன்னோட வீட்டு வேலைக்காரர் மேஜர் சுந்தரராஜன் அவங்களுடைய சின்ன வீட்டில் வந்து தங்கியிருக்கிறாங்க. கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னா ஜெயலலிதா அவங்களுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அந்த கட்டத்தில் இங்கே வீட்டுக்கு வந்து வர்றாங்க. இப்போவாது என் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து உனக்கு நீ கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு வந்து சிவாஜி கணேசன் அவங்க வந்து சொல்ல, சரி ஓகே நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே இவங்க அவங்களுக்காக சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மேஜர் சுந்தரராஜன் சொல்லும்போது வீட்டில் வந்து ஒன்றுமே இருக்காது, ஒரு கைப்பிடி அளவு அரிசி தான் இருக்கும். சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது ரகசியமாக அவர் காதலை ஏதோ ஒன்று சொல்கிறாரு சிவாஜி, அது என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. கடைசியில் நல்ல உபசரித்து நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து ஜெயலலிதா திருப்தியாக சாப்பிட வச்சுருவாங்க. இப்போ சொல் உனக்கு என்ன வேணுமோ வந்து கேளு, ஆனால் என்னோட நிலைமை வந்து இதுதான், இதில் வந்து என்னால் வேண்டாம் அதாவது இல்லைன்னு சொல்லாத லெவலுக்கு உனக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்கிற மாதிரி அவர் வந்து கேட்கும்போது என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த புறாவை கொடுத்தீங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு வந்து சொல்லும்போது இவர் வந்து துடிதுடிச்சு அப்படியே இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் பின்னாடி கதை என்ன தெரியும், என்னன்னா இவங்க சாப்பிட்றதுக்கு அந்த சாப்பாடுக்கான காசு அந்த புறாவை வித்து தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படிங்கிறது சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கணும்னு நினைப்பாரு, ஆனா அந்த இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல கூட அந்த முடியாம அவர் வந்து இறந்து போற மாதிரி அந்த ஒரு நடிப்பை வந்து அற்புதமா வெளிப்படுத்தியிருப்பாரு அவன்தான் மனிதன் அப்படிங்கிற திரைப்படத்துல சிவாஜி கணேசன். இந்த படத்துல இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயமே என்னன்னா ஒரு பாட்டு சொல்லலாம், அன்பு நடமாடும் கலைக்கூடமே அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டில் வந்து ஒவ்வொரு வரியுமே மே மே அப்படின்னு வந்து முடியும். இது வந்து மே மாதம் படப்பிடிப்பு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக படக்குழுவினர் வந்து கம்பல்சரி அது பண்ணி நீங்கள் பாட்டு கொடுங்க அப்படின்னு கண்ணதாசன் கேட்டதுனால தான் அது எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க, ஆனால் அது உண்மை கிடையாது. அது என்ன அப்படின்னா அந்த நேரத்துக்கு என்னென்ன தோணுதோ அதையே பாட்டாக எழுதுவாராம் கண்ணதாசன். அப்படி தான் வந்து இந்த அவன்தான் மனிதன் படக்காட்சிக்கு வந்து எல்லா நடிகர்களும் சிங்கப்பூரில் படமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மே மாதத்தில் நடிகர் நடிகர்கள்லாம் போகிறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டுட்டு தான் சரி நம்ம இந்த மாதிரி எழுதுவோமே மேமேன் முடியுமே அப்படின்னுங்கிற மாதிரி கவியரசர் கண்ணதாசன் வந்து எழுதுனதா சொல்றாங்க. இப்ப நம்ம அந்த பாடலை காற்றலையில் கேட்டுடலாம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: 5:20 கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும். 1975 வெளியான படங்கள் பத்தின சுவாரஸ்யமான தகவல் கூட பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன படம் பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, இதய கனி. எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பில் வெளியான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். இதில் ராதா சலுஜா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி நடிகை தமிழுக்கு அறிமுகமாகிறாங்க இந்த படத்தின் மூலமாக தான். இந்த படத்தில் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு எஸ்டேட் முதலாளியாக நடிச்சிருப்பாங்க. அப்போது அவர்கிட்ட வந்து ஒரு ஆதரவில்லாத ஒரு பெண் வந்து அடைக்கலமாகறாங்க, அதுதான் ஹீரோயின். அவங்கள கல்யாணமும் செஞ்சுக்கிறாங்க. பார்த்தா நம்மளுடைய ஹீரோ வந்து ஒரு ரகசிய போலீஸாக இருக்கிறாங்க. அவளுக்கு வந்து ஒரு கொலை குற்றவாளிக்கான ஒரு ஃபைல் வருது. அந்த கொலை செஞ்சது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கொலையாளியோட ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஒரு பெண், அந்த பெண் யாருன்னா இவருடைய மனைவி ஃபோட்டோ மாதிரியே இருக்குது. ஒருவேளை நம்மளோட மனைவி தான் அது கொலை பண்ணியிருப்பாங்களா, உண்மையான அந்த கொலைக்கு பின்னணி யாரு அப்படிங்கிறத அவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு அழகான ஒரு துப்பறியும் கதைன்னு சொல்லலாம் இந்த இதய கனி திரைப்படத்தில். இப்போ நம்ம இதய கனி திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்குன்னே அவருக்குன்னு சில ஒரு மாசான இன்ட்ரோ சாங் இருக்கும் இல்லையா, அப்படி நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படிங்கிற ஒரு பாட்டாகட்டும், நிறைய படங்கள் எல்லாமே இந்த படங்களில் வந்த இந்த படத்தில் வந்த எல்லா பாட்டுமே ஹிட்டு. அதில் இப்போ நம்ம ஒரு சூப்பரான டூயட் பாடல் தான் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நடிகர் சிவாஜி கணேசன் மஞ்சுளா நடிப்பில் வெளியான ஒரு சூப்பர் திரைப்படம் தான் டாக்டர் சிவா. இந்த படத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு டாக்டராக நடிச்சிருப்பாங்க, அவங்களுடைய காதல் மனைவியாக மஞ்சுளா நடிச்சிருப்பாங்க. அமுதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது இந்த படத்தில். அவர் அந்த அமுதா அப்படிங்கிற பொண்ணை வந்து சிவாஜி கணேசனை வந்து தங்கச்சி மாதிரி நினச்சி பழகுவாங்க. ஆனால் பார்க்குறவங்க அந்த உறவை வந்து தப்பாக நினைக்கிறாங்க. அதனால் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு விரிசல் ஏற்படுது. இதுக்கிடையில் அந்த அமுதா அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து இறந்து போகுது. அந்த கொலை பழி நம்ம சிவாஜி கணேசன் மேலே விழுது. கடைசியில் அந்த பழியிலேருந்து அவர் எப்படி தப்பிச்சு வர்றாரு, வெளியில் வர்றாரு அப்படிங்கிறது தான் இந்த டாக்டர் சிவா படத்துடைய கதை. இந்த படத்தில் அந்த அமுதா அப்படிங்கிற கேரக்டரில் ஜெயமாலினி அவர்கள் தமிழ் சினிமாவில் இந்த பாடத்தின் மூலமாக தான் அறிமுகமானாங்க. மலரே குறிஞ்சி மலரே அப்படிங்கிற ஒரு அழகான பாடல் தான் இப்போ நம்ம டாக்டர் சிவா திரைப்படத்துலேருந்து கேட்க இருக்கிறோம். பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. படமும் பாடலும் 1975 வெளியான படங்களை பத்தி கேட்டுட்டு இருக்கிறோம். நடிகை சாவித்ரி முக்கியமான வேடத்தில் நடித்த நம்ம தமிழ் சினிமாவில் அவங்களோட நடிப்பில் வெளியான ஒரு கடைசி திரைப்படம் எது அப்படின்னா அந்தரங்கம். 1975 வெளியாச்சு. இந்த திரைப்படத்தில் நடிகை சாவித்ரிக்கு ஜோடியாக மேஜர் சுந்தரராஜன் அவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த ரெண்டு ஜோடிகளுக்கு இடையில் ஒரு சின்ன பிரச்சனை வருது, அதனால் சுந்தரராஜன் விவாகரத்து கொடுக்குறேன்னு நினைக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுனால அது வளர்ந்து திருமணம் செய்கிற வரைக்கும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாமல் அந்தரங்கமாக ரகசியமாக பாதுகாக்கிறாங்க. கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. இவங்களுக்கு பொண்ணா தீபா அப்படிங்கிற ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அது யாருன்னு தெரியுமா? ரோசாப்பூ ரவிக்கு காரி திரைப்படத்திலையும் ஜானி திரைப்படத்திலும் வருவாங்க இல்லையா, அவங்க தான். அந்த தீபாவுக்கு ஜோடியா நடிகர் கமலஹாசன் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. கமலஹாசன் தமிழ் சினிமாவில் முதல்ல ஒரு பாடின ஒரு பாடல் இந்த அந்தரங்கம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஞாயிறு ஒளிமலை அப்படிங்கிற அந்த பாடல் தான். காதலன் காதலியை வர்ணித்து பாடுற மாதிரி அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். இந்த படம் முழுக்க முழுக்க கருப்பு வெள்ளை தான், ஆனால் ஒரு சில காட்சிகள் மட்டும் கலரில் எடுத்திருப்பாங்க, ஈஸ்ட்மேன் கலர்னு சொல்லிட்டு. அப்படி இந்த பாடல் காட்சியும் அந்த கலரில் தான் எடுத்திருப்பாங்க. கோவாவுடைய அழகு அழகாக அந்த பாட்டில் வந்து காமிச்சிருப்பாங்க. மனதை வருடக்கூடிய மிக இனிமையான இந்த பாடலை எந்தவித அலட்டனும் இல்லாமல் மென்மையாக பாடியிருப்பார் கமலஹாசன். இப்போ கமலஹாசன் குரலில் அந்த பாடலை கேட்போமா?

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை மற்றும் பண்பலை ஒளிபரப்பில் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும். 1975 வெளியான படங்கள் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். டைரக்டர் கே பாலச்சந்தர் அவங்களுடைய இயக்கத்தில் வெளியான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் அபூர்வ ராகங்கள். இந்த திரைப்படத்தின் மூலமாக தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அறிமுகமானாங்க. இந்த படத்தோடைய கதையே கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்தான். சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நல்ல அழகாக கையாண்டு ஒரு திரைப்படமாக கொடுக்கறதுல வல்லவர் அப்படின்னு சொல்லலாம் கே பாலச்சந்தர். அந்த வயதுக்கு மீறி இருக்கக்கூடிய அந்த பொருந்தாத காதலை இந்த படத்தில் ரொம்பவே அழகாக காட்டியிருப்பாங்க. ஒரு இளைஞன் தன்னை விட மூத்த ஒரு பொண்ணை காதலிக்கிறார். அந்த பொண்ணோடைய மகள் இந்த இளைஞனுடைய அப்பாவை காதலிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு முரண்பட்ட ஒரு காதல் கதை, அதற்கான விளக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த படத்துலவே ரொம்பவே அருமையாக காட்டியிருப்பாங்க. இந்த நாலு பேரும் ஒரு கட்டத்தில் சந்திக்கும் போது அவர் ஸ்க்ரீனில் வந்து ராக மாளிகா அப்படின்னு வந்து காட்டுவாங்க. ராக மாளிகானா ராகங்களுடைய கூட்டு. இந்த நாலு பேரும் சந்திக்கக்கூடிய அந்த காட்சி இப்போ நம்ம கேட்போமா?
1: ரஞ்சனி, நீ என்ன கல்யாணம் செய்து போற? என் பிள்ள உங்க அம்மாவை கல்யாணம் செய்து போறான். நான் உங்க அம்மாவுக்கு மாமனா? அப்ப நீ அவங்க ரெண்டு பேரும் நம்ம காலில் விழட்டும், வா நாம ஆசீர்வாதம் பண்ணுவோம். எம்ஆர்பி, யுவர் டாட்டர் இஸ் கோயிங் டு பி யுவர் மதர் இன் லா. And my son is going to be my father-in-law. Pudumai, Prakshi. Magane enakku maamanara varradhu pudumai illaya. En maamiyare enakku marumagana varradhu prakshi illaya. Ivlo periya prakshiye indha ulagathile yaar kendirukanga? Namaseevom, namaseevom. Why not? Why not? Ippo, modalla neenga enga kaalla vidureengala? Illa naanga unga kaalla vandu vidanuma? Prasanna, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாயகன் நீதான்ப்பா. இதுக்கெல்லாம் நீதான் பதில் சொல்லி ஆகணும்.
0: அப்பா கேரக்டரில் மேஜர் சுந்தர்ராஜனும் அதுக்கப்புறம் திருப்பி கமலஹாசன் மகனாக நடிச்சிருப்பாங்க. கமலஹாசனுக்கு ஜோடியாக ஸ்ரீவித்யா நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீவித்யாவுடைய மகளாக ஜெயசுதா வந்திருப்பாங்க. இதில் வந்து இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு கமலஹாசனை கேள்வியின் நாயகனே அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த கேள்வியின் நாயகனுக்கு

பதில் சொல்கிற மாதிரி தான் கடைசியில் ஸ்ரீவித்யா வந்து பாடுவாங்க கிளைமேக்ஸில், கேள்வியின் நாயகனே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீனுன்னு ஒன்று கிடையாது, கிளைமேக்ஸ் பாட்டு தான். கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து இந்த கிளைமேக்ஸை முதல்ல பாட்டாகவே வச்சுருவோம், இதுக்கு கிளைமேக்ஸ் கிடையாது. கண்ணதாசன் கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க, இந்த படத்துடைய இதே அந்த பாட்டில் தான் இருக்குது, நீங்கள் தான் இந்த கிளைமேக்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நல்ல வரிகள் எழுதி கொடுக்கணும். ஆனால் இந்த பாட்டோட ஆரம்பம் வரி வந்து கேள்வியின் நாயகனே அப்படின்னு வரணும் அப்படின்னு மட்டும் அவர் வந்து சொல்லியிருந்தார். உடனே அவர் என்ன சொல்கிறாங்க, கேள்வியின் நாயகனே இந்த இந்த கேள்விக்கு பதில் எதையா அப்படிங்கிற ஒரு லைனை மட்டும் கொடுத்துட்டு மிச்ச சரணத்தை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இவருக்கு வந்து மனசு வந்து கிடக்கிறதுக்குன்னு அடிக்குது, என்னடா இந்த ஒரு லைன் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க, முக்கியமாக அந்த மொத்த பாட்டில் தான் அந்த கிளைமேக்ஸே அடங்கியிருக்கு, இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. மறுநாள் அவர் வந்துட்டு சரணத்தில் 22 வரிகள் வந்து அவர் வந்து எழுதிட்டு வந்திருந்தாங்க, ஆனால் அதுலேருந்து 3 வரிகள் மட்டும்தான் அவங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்களாம். அந்த ஒவ்வொரு சரணத்துலேயுமே ஒவ்வொரு கேரக்டர்லேயும் அழகாக டீல் பண்ணுறதை வந்து அழகாக காட்டியிருப்பாங்க. பிரிஞ்சு போன அப்பாவும் மகனும் சேர்றாங்க, அம்மாவும் மகளும் சேர்றாங்க. திருப்பி கடைசியில் இந்த காதல் கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஸ்ரீவித்யாவுடைய பழைய காதலனான ரஜினிகாந்த் ஏற்றி கொடுக்க அவரோடு அவங்க சேர்ற மாதிரியான வார்த்தைகளை வந்து அந்த பாட்டில் வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க வரிகள் கண்ணதாசன். இப்போ நம்ம அந்த பாட்டை கேட்டுருவோம். அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலேருந்து பாடலுக்கு இடையே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும். ஒரு வெளிநாட்டு பெண் நம்ம தமிழ் படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறத நம்ம எம்மி ஜாக்சன் மதராசப்பட்டினத்தில் பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கும் முன்னாடியே 1975 மேல்நாட்டு மருமகள் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக லாரன்ஸ் போர்டேல் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு பெண் தமிழில் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட கதைப்படி நடிகர் சிவகுமாரும் கமல்ஹாசனும் சகோதரர்கள். அண்ணன் சிவகுமார் தமிழ் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் போற்றக்கூடிய ஒரு வெளிநாட்டு பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிறாரு. அவருடைய தம்பி கமல்ஹாசன் மேற்கத்திய பழக்க வழக்கங்களால் ஏற்கப்பட்ட ஒரு தமிழ் பெண்ணான ஜெயசுதா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களை சுற்றி நடக்கக்கூடியது அந்த கதை. அண்ணன் வந்து வெளிநாட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணதுனால அவங்க ஃபேமிலியை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. திருப்பி கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஜெயசுதாவை கல்யாணம் பண்ணிட்டு போய் அவரை பார்க்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கு, அதை இப்போ
1: கேளுங்களேன். அனேக் குட் மார்னிங் மீனா. ராஜாவும் சுதாவும் கல்யாணம் செய்துக்கிட்டாங்க. நம்ம பார்க்க தம்பதிகளா வந்திருக்காங்க.

0: அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
1: பொருத்தமான ஜோடி.
2: என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பாத்துக்கிறீங்க? புடவை கவுனாவும் கவுன் புடவையாவும் மாறிடுச்சேன்னு பாக்குறீங்களா? இட்ஸ் ஆல் இன் தி கேம். உலகம் மாறிக்கிட்டே போகுது, அதுல வாழற நாம மாறிக்கிட்டே போறோம். தட்ஸ் இட்.
0: எப்போ எங்க கல்யாணம் நடந்துச்சு?
2: ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்திருக்கு.
0: நம்ம சம்பிரதாயப்படி கல்யாணம் நடக்கலையா?
2: அண்ணே, அண்ணன் எவ்வழியோ அவ்வழியே தம்பியும். நீங்க ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, நாங்களும் உங்களையே ஃபாலோ பண்ணிட்டோம்.
0: அதோட இந்த தாலி கட்டுற கல்யாணத்துல குச்சிகளை போட்டு நெருப்புகளை கொளுத்தி அங்கேயே பொண்ணு மாப்பிள்ளை அழ வச்சிடுறாங்க. அந்த தொல்லாம் என்னால் பொறுக்க முடியாது. சிம்பிளா
1: முடிச்சுக்கிட்டோம்.
0: சரி, இருந்து சாப்பிட்டு போங்க.
1: ஆமாடா, ஒருவேளையாவது இந்த வீட்டுல சாப்பிட்டு போங்க.
0: நாங்க ரைஸ் ஃபுட்டே எடுத்துக்கிறது இல்ல, அதெல்லாம் பேக்னு ஒதுக்கிட்டோம்.
1: யா, புதுமண தம்பதிகளா முத முதல்ல வந்திருக்கீங்க, ஏதாவது ஒரு இனிப்பாவது சாப்பிட்டு போங்க.
0: கொஞ்சம் பால் பழமாவது சாப்பிட்டுட்டு போலாம். வாங்க, பாலாவது பழமாவது, அதெல்லாம் பழைய காலத்து ஃபேஷன்.
2: நாங்க சாப்பிட்டதா நினைச்சு நீங்க சாப்பிட்டுடுங்க, நாங்க வரோம்.
3: இந்த படத்துல மேல்நாட்டு மருமகள் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பாடுற மாதிரியும், நம்ம நாட்டு பெண் வந்து மேல்நாட்டு கலாச்சாரத்தையும் பாடுற மாதிரி ஒரு அழகான பாடல். அந்த ரெண்டு வாய்ஸுமே வாணி ஜெயராம் தான் பாடியிருக்கிறாங்க. இப்ப நம்ம அந்த பாடல் கேட்கலாம்.

1975 வெளியான படங்கள் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். படமும் பாடலும் நிகழ்ச்சியில திருவருள் முருகபக்தியை சொன்ன ஒரு அழகான திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கிருபானந்த வாரியரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னா, முருகனுடைய தீவிர பக்தரான

நம்மளுடைய நாயகன் ஏவிஎம் ராஜன் வறுமையிலிருந்து இறைவனோட அருளால செல்வந்துடுறாரு. தன்னுடைய செல்வத்தை எல்லாமே கோயில் திருப்பணிகளுக்கு செலவிடுறாரு. கடவுளுக்கு விதவிதமாக அலங்காரம் செஞ்சு பார்க்க வந்து ஆசைப்படக்கூடிய ஒரு தீவிர முருக பக்தர் அவர். ஆனால் அவருடைய மாமியார் முருகனுக்காக கவசம் செய்ய வச்சிருந்த சில தங்கக்கட்டிகள் எடுத்துடுறாங்க, வேல் செய்கிறதுக்காக வாங்கியிருந்த அந்த வைரங்களில் திருடிடுறாங்க. இந்த பழி எல்லாமே அவருடைய நண்பரான நாகேஷ் வந்து ஏற்றுக்கிறாரு. கடைசியில் அவருக்கு உண்மையெல்லாம் தெரிய வருது. ஒரு சமயம் கிருபானந்த வாரியார் நன்கொடை கேட்கறதுக்காக வரும்போது அவங்களுடைய மாமியாரும் மனைவியும் அவரை வெறுங்கையோடு திருப்பி அனுப்பிடுறாங்க. இந்த நிலைமை தீவிரமாக சொத்துக்களை மனைவிக்கிட்ட கொடுத்துட்டு 4 ரூபாய் கூட இல்லாத ஒருவனாக இருந்த தன்னை 4 லட்சத்துக்கு கோவிலுக்கு சேவை செய்யக்கூடியவனாக உயர்த்தினது தன்னுடைய முருகன் தான். இனி 40 லட்சத்துக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு என்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டை விட்டு வெளியேறுறாரு. மனைவியும் மனசு திருந்தி கோயிலுக்கு வர அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளால் அவங்க எல்லாருமே ஒன்று சேர்றாங்க. ரெண்டு பேரும் பக்தி பணியை தொடர அந்த படமும் வந்து நிறைவடையுது. குன்னக்குடி வைத்தியநாதனுடைய இசையில் கண்ணதாசனுடைய பக்தி பாடல்கள் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சது. மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள், கண்டுகொண்டேன் அப்படிங்கிற பாடலாகட்டும், கந்தன் காலடியை வழங்கினால், உலகங்கள் யாவும் முன் அரசாங்கமே, இந்த பாடல் எல்லாமே TM சவுந்தரராஜனுடைய வாய்ஸில் வந்து கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பர் ஹிட்டான பாடலும் கூட. இப்போ நம்ம இந்த திருவருள் திரைப்படத்திலேருந்து பி சுஷிலா குரலை தான் ஒரு சூப்பரான பாடல் நம்ம கேட்க போகிறோம். நம்ம படமும் பாடலும் நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாகவும் அதுதான். பாடலோடு நானும் விடைபெறுகிறேன். நான் உங்கள் திவ்யா. பாடலை தொடர்ந்து 6 மணிக்கான செய்திச் சுருக்கம், சென்னையிலிருந்து அஞ்சலகம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார திட்டங்களுக்கு போதிய நிதி அளிக்க வேண்டும் என்று தென் மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே செமி கண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல்

தியாகத்தையும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சரின் கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்றும், காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நியாயவிலை கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணையவழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் தாதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் இயங்கி வரும் பல்வேறு தொழில் உற்பத்தி அலகுகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு செய்தார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக முன்னேற்பாட்டு பணிகள் மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேர மாலை 6:03. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

நேரம் 6:08 நிமிடம். பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6. அன்புக்கும் அறிவுக்கும் சமபங்கு அளிக்கும் மனிதனே பாக்கியவானாகிறார். அவரது மனம் சமநிலையை ஒருபோதும் இழப்பதில்லை.

நேரமாறு மணி 14 நிமிடம். பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6. மனம் எப்போதும் கடவுளை நோக்கி இருக்க பழகிக்கொண்டால் தீமை எப்போதும் நம்மை நெருங்காது.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது பக்தி மாலை.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரமாலை 6:30. நேர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். அரசு சார்ந்த தகவல்கள், அறிவிப்புகள் சேவை செய்திகளில் கேட்கலாம். இடையிடையே அருமையான பாடல்களையும் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பத்ரி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டு வாருங்கள்.

நேர்மாலை 6:35. சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. சேவை செய்திகளில் முதல் செய்தி என்ன அப்படின்னா, மும்பையில் உள்ள இந்திய ஹஜ் குழுவானது தனது சுற்றறிக்கை எண்ணான 7 கடந்த 11 ஹஜ் 2027 புனித பயணம் மேற்கொள்ளவிருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஹஜ் பயணிகளுக்கான சேவையாற்ற மாநில ஹஜ் ஆய்வாளர்களை தற்காலிகமாக சவுதி அரேபியா அனுப்ப ஆன்லைன் விண்ணப்பங்கள்

வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. தற்காலிகமாக பணிக்காலம்தான் இது. வந்து 2027 ஏப்ரல் மாதம் 3 முதல் 2027 ஜூன் மாதம் 25 வரை இரண்டு மாத காலமாகும். மத்திய மாநில அரசு ஊழியர்கள், துணை இராணுவ படையில் பணியாற்றும் தகுதி வாய்ந்த அலுவலர்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள் அல்லது மத்திய மாநில அரசின் கீழ் இயங்கும் பொது நிறுவனங்களில் பணியாற்றும் நிரந்தர பணியாளர்கள் விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவர்கள். மாநில ஹஜ் ஆய்வாளர்கள் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் காலம் பணிக்காலமாகவே கருதப்படும். இந்த பணிக்காக ஆன்லைன் விண்ணப்பிக்கும் முறை, ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கும் முறை, தகுதி, நியமன முறை ஆகியன மும்பை இந்திய ஹஜ் குழுவின் இணைய முகவரியான www.hajcommittee.gov.in இந்த இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஆன்லைன் விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க கடைசி நாளாக இம்மாதம் 27 என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சேவை செய்திகள் அடுத்து ஒரு பாடல், தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து.

ஆனந்தம் அமர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 நேரம் 6:42 ஆகிக்கொண்டிருக்கிறது. சேவை செய்திகளில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் செயல்படுத்தப்படும் கடன் திட்டங்களான தனிநபர் கடன், கல்விக்கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறுதொழில் கடன் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. மேற்படி இந்த திட்டத்தினை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மக்கள் அறிந்து கடன் பெற்று தமது வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் வகையில் கடன் விண்ணப்பங்கள் பெற்று சமர்ப்பிப்பதற்கான சிறப்பு முகாம் விளவங்கோடு வட்டம் அருமனை அஞ்சல் 6291151 பின்னஞ்சல் முழு கோடு YMC ஹாலில் வருகின்ற சனிக்கிழமை அன்று காலை 10 முதல் மாலை 3 வரை நடைபெறும். மேலும் சிறப்பு முகாம்களில் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மேலும் தனிநபர் கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை நகல், தொழில் திட்ட அறிக்கை, கூட்டுறவு வங்கி புத்தகத்தின் முதல் பக்க நகல் மற்றும் கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது பள்ளி மாற்றுச் சான்றிதழ் அதாவது TC, போனஃபைடு மற்றும் மதிப்புச் சான்றிதழ் மற்றும் கூட்டுறவு வங்கி கோரும் இதர ஆவணங்கள் ஆகியவை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சேவை செய்திகள் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். காதல் குண்டின் திரைப்படத்திலிருந்து பாடல்

நேரம் 6:49. சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6. சேவை செய்திகளில் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆண்டுதோறும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம், மண்டலம் மற்றும் மாநில அளவில் நடத்தி வருகிறது. விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்படும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியானது அனைத்து தரப்பினரையும் விளையாட்டில் ஈடுபட செய்யும் மிக சிறந்த முயற்சியாகும். இதன் மூலம் திறமையான விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பாராட்டி அவர்களை ஊக்குவித்து உரிய அங்கீகாரம் மற்றும் பரிசுகளை வழங்குவது இந்த போட்டிகளில் முக்கிய நோக்கமாகும். பொதுமக்களின் மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ள முதலமைச்சர் விளையாட்டுப் போட்டிகள் வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் மாவட்ட அளவில் தொடங்கப்பட இருக்கிறது. விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற ஆர்வமுள்ளோர் இம்மாதம் கடந்த 6 முதல் இம்மாதம் வருகின்ற 31 வரை TNCM TROPHY.SDAT.IN என்ற இணையதளத்தில், மீண்டும் இணையதள முகவரியை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க, TNCM TROPHY.SDAT.IN இந்த இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தப்பட உள்ள போட்டிகளில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட 38 வகையான விளையாட்டு போட்டிகளுடன் இந்த ஆண்டு முதல் வில்வித்தை, உஷு, துப்பாக்கி சுடுதல், யோகா, மல்லர்கம்பம், ஸ்பீடு கேட்சிங், நீர் விளையாட்டுகளான கயாக்கிங் மற்றும் கேனோயிங் போன்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு

மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு தடகளம், பேட்மிண்டன், கூடைப்பந்து, கிரிக்கெட், கால்பந்து, ஹாக்கி, கபாடி, சிலம்பம், நீச்சல், மேஜைப்பந்து, கையூந்து பந்து, கைப்பந்து, கேரம், சதுரம், சதுரங்கம், ஸ்பீடு ஸ்கேட்சிங், யோகாசனா, கடற்கரை கையூந்து பந்து, டென்னிஸ், பளு தூக்குதல், வால் சண்டை, ஜூடோ, சாலை சைக்கிளிங், குத்துச்சண்டை, உஷு, வில்வித்தை, மல்லல் கம்பம், ஜிம்னாஸ்டிக், கயாக்கிங், கனாயிங், துப்பாக்கி சுடுதல், ஸ்குவாஷ் மற்றும் கொக்கோ, பால் பேட்மிண்டன் போட்டிகளும் பொதுப்பிரிவு ஆண்கள் பெண்களுக்கு தடகளம், கிரிக்கெட், கையுந்து, கால்பந்து, கேரம், சிலம்பம், யோகாசனா, பேட்மிண்டன், கபாடி, இஸ்போர்ட்ஸ் போட்டிகளும் அரசு பணியாளர்கள் ஆண்கள் பெண்களுக்கு தடகளம், சதுரங்கம், கபாடி, கையூந்து பந்து, யோகாசனா, பேட்மிண்டன், கேரம் போட்டிகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சு பிரிவில் தடகளம், பேட்மிண்டன், வீல் சேர் டேபிள் டென்னிஸ், பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளி பிரிவில் தடகளம் சிறப்பு. சிறப்பு கையூந்து பந்து மன வளர்ச்சி குன்றியோர் பிரிவில் தடகளம், எரிபந்து செவித்திறன் மாற்றுத்திறனாளி பிரிவில் தடகளம், கபாடி, பர்சன்ஸ் வித் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் பிரிவில் தடகளம், எரிபந்து, நீச்சல், கால்பந்து போட்டிகளும் நடைபெற உள்ளது. இந்த போட்டிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் 19 வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவியர்கள் மட்டும் இளங்கலை 1ஆம் ஆண்டு முதல் முதுகலை 2ஆம் ஆண்டு பாலிடெக்னிக், பொறியியல் மற்றும் மருத்துவம் படிக்கும் மாணவ மாணவியர்களும், பொதுப்பிரிவு ஆண்கள் பெண்கள் பொதுப்பிரிவு ஆண்கள் பெண்கள் 15 வயது முதல் 35 வயது வரை அனைத்து வயது மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஆண் பெண் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான நிரந்தர பணியாளர்கள் அனைவருக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. மாவட்ட மண்டல் அளவில் தனிநபர் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக ₹3000, 2ஆம் பரிசாக ₹2000, 3ஆம் பரிசாக ₹1000 வழங்கப்படும். மாநில அளவில் தனிநபர் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக ₹1,00,000, 2ஆம் பரிசாக ₹75,000, 3ஆம் பரிசாக ₹50,000 வழங்கப்படும். குழு போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக ₹75,000, 2வது பரிசாக தலா 50,000, 3வது பரிசாக தலா 25,000 பரிசாக வழங்கப்பட உள்ளது. எனவே மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் கடந்த 6ஆம் தேதி முதல் TNCM ட்ராஃபி .sdat.in இந்த இணையதள முகவரி மூலம் முன்பதிவு செய்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க முன்பதிவு செய்திட கடைசி நாளாக இம்மாதம் 31ஆம் தேதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இணையதளம் மூலம் பதிவு செய்தவர்கள் மட்டுமே போட்டிகளில் பங்கேற்க முடியும். மேலும் விவரங்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தை நேரிலோ அல்லது தொலைபேசி எண்ணான 74-01-70-35-08 மற்றும் ஒரு எண் 04-61-23-211-49 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியின் நிறைவாக பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:56 நிமிடம். நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று இனியும் நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்று 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல், 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் தொல்காப்பியத்தில் அறிவியல், 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம்பெற காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம்பெற காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் முயற்சியால் முன்னேறுவோம் உரையினை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். காலை 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சித்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் பிஆர் பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியை வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழே அமுதே உரை வழங்குகிறார் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். அதனைத் தொடர்ந்து திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு செல்ல பிராணிகள் வளர்ப்பு அன்புக்காகவா அல்லது பொழுதுபோக்குக்காகவா. 10:02 PWF உலக சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகள். 10:12 மனம் விரும்புவதை நேர் விருப்ப பாடல். 11:00 மணித்திருநாடு. நாளைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தர்கர்லி கடற்கரை பற்றிய தகவல். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே, 1:00 நலம் தானா. இதில் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் குழந்தைகள் நல மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்ன அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம் தானாவில் உயிர்காக்கும் அமிர்தம் சுக்கு. 2:00 குக்கு நேர்விருப்ப பாடல். மாலை 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT. நாளை மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இதில் மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 8:05 ஊரும் உறவும். இதில் மார்கண்டேயன் கதை வெள்ளுப்பாட்டு வழங்குவோர் தச்சநல்லூர் முத்து ராஜமாள் குழுவினர். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல், நாளை 10:00 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்களில் சேரன் மகாதேவியை சேர்ந்த ஏ ராஜதுரை அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் கேட்டது இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு மீண்டும் ஒரு மாலை வணக்கம். நேரம் இரவு 7:01 ஆகிக்கொண்டிருக்கிறது. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அறிவியல் தகவல்கள். அறிவியல் என்பது எப்போதும் சுவாரஸ்யமானதுங்க. நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலும் பிரபஞ்சத்திலும் பல ஆராய்ச்சிகள், அதிசயங்கள் மறைந்துள்ளன. உங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய சில வியக்கத்தக்க அறிவியல்

ஒருவர் பிறந்தது முதல் அவர் இறக்கும் வரை அறிவியல் அவரது வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க. நமது அன்றாட வாழ்வில் அறிவியலின் அடிப்படை தர்க்கத்தின்படியே இயங்கக்கூடிய பல இயந்திரங்களை நாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா? கணினிகள், செயற்கைக்கோள்கள், எக்ஸ்கதிர்கள், ரேடியம், பிளாஸ்டிக், அறுவை சிகிச்சை, கைபேசிகள், மின்சாரம், இணையம், புகைப்பட கலை மற்றும் பிற அறிவியல் கண்டுபிடிப்புகள் மிகவும் பயனுள்ளவையாக நிரூபிக்கப்பட்டிருக்குதுங்க. நேரம் 7:07. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 நேரம் 7:12. அறிவியல் தகவலில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நவீன யுகத்தில் நோய்களை சிறப்பாக சமாளிக்க அறிவியல் நமக்கு வழிவகுத்திருக்குதுங்க. இது நமது வாழ்க்கையை எளிமையாக்கி ஆயுளை நீடித்திருக்கிறது. இவை விஞ்ஞானிகளின் கடினமான மற்றும் தொடர்ச்சியான கண்டுபிடிப்புகள் மற்றும் கோட்பாடுகளின் விளைவுகளாக இருக்கிறது. அறிவியல் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் உருவான கார்கள், பேருந்துகள், லாரிகள் போன்ற பல்வேறு போக்குவரத்து முறைகளை பயன்படுத்தி நாம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணிக்கிறோம் அல்லவா. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கனவே கலையாதே திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:23. அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. கேட்ட பாடல் பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. அறிவியல் தகவலில் நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, அறிவியலானது ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் புதிய கண்டுபிடிப்புகளோ அல்லது ஏற்கனவே உள்ளவற்றில் செயல்படக்கூடிய மேம்பாடுகளோ இவற்றை எல்லாமே கவனிக்கப்படுகிறது. அறிவியல் வேலையை எளிதாகவும் பாதுகாப்பானதாகவும் மேலும் திறம்பட்டதாகவும் செயல்திறன் மிக்கதாகவும் ஆக்கியிருக்கிறதுங்க.

0: கால்நடை பண்ணை அபிஷேகப்பட்டி திருநெல்வேலி.
1: நேரம் இரவு 7:30. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசை அஞ்சல். ஆசை அஞ்சலில் முதல் பாடல் என்ன பாடல் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னதாக அந்த முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேர் மதுரையிலிருந்து கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, நாராயணன், மான்ஷி, பிரணீதா, நந்தினி, மோதிலால், மாலதி, தங்கமாயன், மணிமாலா, ரமேஷ் பாபு, சக்தி, ஜனார்த்தனன், வல்லத்து நம்பிகுளம், வெள்ளிராஜன், மணிமேகலை, வீரவநல்லூர் கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி, கொடியன்குளம் ஜெயச்சந்திரன், மஞ்சுளா, காரக்குறிச்சி கிருஷ்ணன், சரோஜா, வெள்ளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமலிசை மணிவண்ணன், ராணி, மஞ்சள் நீர் காயலிலிருந்து சிங்காரவேலு, சங்கராபுரம் பொன் சீனிவாசமூர்த்தி, பாகையூர் ராமசாமி மற்றும் இவர்களுடன் டவுன் மேலரத வீதியை சேர்ந்த கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவ்வளோ பேர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க, அப்படி என்ன பாடல்பா அப்படின்னு கேட்குறீங்களா? நாயகன் திரைப்படத்திலிருந்து தாங்க அந்த பாடல் வருது.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது அறிவியல் தகவல்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
2: திருநெல்வேலி மாவட்டம் அபிஷேகப்பட்டி மாவட்ட கால்நடை பண்ணையில் கழிவு செய்யப்பட்ட கால்நடைகள் இம்மாதம் 27ஆம் தேதி ஏலம் விடப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி துணை இயக்குநர் மாவட்ட

ஆசை அஞ்சல் கேட்டுட்ருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில். வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருப்பவர் மேலச்சேவலிலிருந்து முருகன், கார்த்தீஸ்வரி, முத்துலட்சுமி, சந்தியா, சுகந்தன், வர்ஷினி மற்றும் மதுரை சந்தேப்பேட்டையிலிருந்து ஓகே சிவா, மஞ்சுளா, வெங்கடேஷ் பாபு, கீர்த்தி, சுரேஷ், பிரணீதா, பிரணவ் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆர் ஆரோ ஆரிராரோ.

நேரம் இரவு 7:41. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நெல்லை பண்பலை 102.6. ஆசை ஏஞ்சல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்கும் நேயர்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடிலிருந்து எஸ்பி பாபு, சரஸ்வதி பாபு, பாலமுருகன், உடன்குடியிலிருந்து செல்வன் ராஜபூபதி, சத்தியமங்கலம் கே என் பாளையத்திலிருந்து பேச்சுமுத்து, மற்றும் மதுரை வண்டியூர் செம்மன் சாலையிலிருந்து சக்தி ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன், ஸ்ரீதேவி, அஸ்ரியா பவஷ்யா, இவர்கள் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் விடுதலை. சூரிய நடிப்பில் வெளியான விடுதலை பார்ட் 1.

மனதை வருடும் கீதங்களாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆசை அஞ்சல் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 7:48. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல், அந்த பாடலை விரும்பி கேட்டுப்போர் யாரெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சிக்க ஆசையாக இருப்பீங்க இல்லையா? அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன். இவர் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சகலகலா வல்லவன்.

நேரம் இரவு 7:53. நேர்களே, இன்று இரவு 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களது நிகழ்ச்சி. உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் நெல்லை பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணான 9443364794 இந்த வாட்ஸ்அப் எண் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் குரல் பதிவு மூலமாக அனுப்பி கேட்க போகிறீங்க. நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வேணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஊர், உங்கள் பேர் எந்த திரைப்படத்துலேருந்து என்ன பாடல் வேணுமோ அதை நீங்கள் குரல் பதிவு மூலமாக இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுடைய குரலில் உங்கள் பாடலை கேட்கலாம். நேரம் 7:54. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மஞ்சள் நீர் காயலிலிருந்து சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குளையன்கரிசல் சந்திரபோஸ், சுஜன் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூரிலிருந்து செல்லப்பாண்டியன், ஜெயராணி ஆகியோர் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருமூர்த்தி.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது ஆசை அஞ்சல். இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா நிலையான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவின் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க

வருவதாக தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நட்டு வனப்பகுதியை விரிவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 31வது தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திரு அமித்ஷா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, இலக்கியம் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். தென் மாநிலங்களின் கல்வி வளர்ச்சி, திறன்மிக்க பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள் நாட்டின் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், வருவாய் பெருக்கம் உள்ளிட்டவற்றில் தென் மாநில அரசுகளும் மக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை திட்டம் இரு மாநிலங்களுக்குமே பயன் தரும் என்று கூறினார். இதனிடையே பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்று கூறியுள்ளார். காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் அவரது பேட்டி அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாகவோ மேகதாது அணை கட்டுவது தொடர்பாகவோ கர்நாடக முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று தமிழகம் எவ்வித பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். காவிரி நீர் பகிர்வு, மேகதாது அணை ஆகியவை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்குகளை விரைவாகவும் திறமையாகவும் நடத்தி மாநிலத்தின் உரிமைகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்

0: நீர் பகிர்வு, மேகதாது அணை ஆகியவை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்குகளை விரைவாகவும் திறமையாகவும் நடத்தி மாநிலத்தின் உரிமைகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொசுமியுடனான பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் இயற்கை பேரிடரின் போது அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவி அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான தூதரக உறவுகளின் 75ஆம் ஆண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டின் போது இந்தியா ஜப்பான் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. நுகர்வோர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய சோதனை மைய சீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர நிர்ணயத்திற்கான நவீன முறைகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். விடுதலைப் போராட்ட இயக்கத்தின் தொடக்க காலத்தில் தாய்நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் தமது இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அவரது வரலாற்றை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்வோம் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பல பேருந்து சேவைகளை நிறுத்துவதற்கு மாநில அரசு திட்டமிட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழக கூட்டத்தில் டீசல் செலவை குறைத்து வருவாயை உயர்த்தும் நோக்கில் 136 பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ளார். அரசு போக்குவரத்தை வணிகமாக கருதாமல் மக்களின் அடிப்படை உரிமையாக கருதி பேருந்து சேவைகளை ரத்து செய்யும் முடிவை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் திருப்பூர் அணி வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 17.4 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு.

0: நேரம் இரவு 8:05 ஆயாச்சுங்க. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களது நிகழ்ச்சி, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு மகிழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நெல்லை பண்பலை 102.6 வாட்ஸ்அப் எண்ணான 9443630794 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு குரல் பதிவு அனுப்பி நீங்கள் உங்கள் பாடலை கேட்கலாம். எப்படி கேட்கணும் அப்படின்னா, நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த திரைப்படத்திலேருந்து இந்த பாடல் வேணும் அப்படின்னு. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்களோ உங்கள் பேர், உங்கள் ஊர் பேரை சொல்லிவிட்டு, எந்த திரைப்படத்திலேருந்து அந்த திரைப்படத்தினுடைய பெயர் பாடலை சொன்னீங்கன்னா உங்கள் குரலையும் கேட்கலாம், உங்களுக்கான விருப்ப பாடலையும் கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடலை விரும்பி கேட்கக்கூடிய அந்த அன்பு நேர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: குக்கு நிகழ்ச்சியில் மாமியார் வீடு என்ற படத்தில் இடம்பெற்ற நல்ல சம்சாரம் வாய்த்ததற்கு நன்றி சொல்வேனே.

0: நான் உனக்கு என்ற பாடலை தரும்படி கேட்டுக்கொள்வது கோவையிலிருந்து அட்டப்பாடி செல்வசுப்பிரமணியன், கோவை பீளமடி கிருஷ்ணவேணி மற்றும் திருநெல்வேலி காந்தி நகர் நிலநாயகம் விஜயா வி எம் சித்திரம் அம்புஜம் அம்பலவாணன்.
1: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

மனதிற்கு இனிய கீதங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 மற்றும் மத்தியலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ். குக்கு நேர் விருப்ப பாடல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக. வணக்கம். வணக்கம். அதாவது அவங்களுடைய வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்க, அதை அப்படி டெலிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: கேட்ட பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. ஆலங்குளத்திலிருந்து சத்யா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல். நேரம் இரவு 8:18 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம். என்ன ஆசமச்ச படத்துல இருந்து கருப்பு நிலா கண்ணு கலங்குவது அந்த பாட்டு பிளே பண்ணுங்க. முருகி தேனிஷா. நன்றி.
0: ஓகே, முத்து கிருஷ்ணபேரியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க அந்த பாடலை. இவர்களுக்காக அந்த பாடல் வந்து கொண்டிருக்கிறது. என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து.

0: ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நேரம் 8:24 நிமிடமாய் கொண்டிருக்கிறது. குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த வரக்கூடிய பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்
1: சார். இனியரும் வணக்கம். வெங்கடேஸ்வரபுரம் பாலகிருஷ்ணன் படம் பண்ணைபுரத்து பாண்டவர்கள் பாடல் பட்டுல சேல கழுத்துல ரத்தினமால இந்த பாடல் பாடுங்க. நன்றி
0: நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.
2: தங்கம் நீ எங்கிட்டு இருக்கே?

0: ஆனந்தம் அமர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 8:29 நிமிடம். குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க? வருக வணக்கம்.
1: ஆழ்வார் திருநேர்லேருந்து பாக்யராஜ், தூள் படத்திலிருந்து குர்ராமி சார் பருவ அந்த சாங் போடுங்க.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: குக்கு நேர்விருப்ப பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள். குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க? வருக, வணக்கம்.
2: முத்துக்குமார் ஐயாவிற்கு வணக்கம். நான் வானரமுட்டியிலிருந்து தங்கலட்சுமி பேசுறேன். எனக்கு எஜமான் படத்துல இருந்து அடிராக்கு முக்கு ராக்கு அந்த பாட்டு தாங்க, நன்றி.
1: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். நெல்லை பண்பலை 102.6 மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்

0: நேரம் இரவு 8:40. கேட்டுட்டு மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வந்து அடுத்த பாடலை கேட்க வரும் அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: செல்வராஜ் பாலகிருஷ்ணன் முத்துச்செல்வன். எனக்கு பிடித்த பாடல் கருப்பினலா படத்திலிருந்து சின்னவரை சின்னவரை.
0: அதாவது கீழே சுரண்டையிலிருந்து செல்வராஜ் அவர்களே, நீங்கள் வாய்ஸ் நோட்டு போட்டிருக்கீங்க, ஒரு தெளிவான இடத்துல காற்று இறைச்சல் இல்லாமல் நின்று கேட்டிருந்தீங்கன்னா இப்போ உங்கள் குரலை காற்று அலைகளில் கேட்க எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், எவ்வளோ அற்புதமாக இருக்கும். இப்படி காற்று இறைச்சலில் நீங்கள் பேசினது அந்த கிளச்சுரண்டை செல்வராஜ் அப்படிங்கிற மட்டும் கேட்டுச்சு. சரி, ஓகே. அடுத்து கருப்பு நிலா திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டிருக்கீங்க, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டு இருக்கிறது, கேட்டுகிட்டே இணைஞ்சிருங்க.

0: நேரம் 8:45. குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்குறாங்க, வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருக்கிறாங்க பாடலை.
1: நான் வீரணத்திலிருந்து சங்கீதா பேசுகிறேன். எனக்கு ரிக்ஷா மாமா படத்திலிருந்து தங்க நிலவுக்குள் பாட்டு வேணும்.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடலை வந்து கொண்டிருக்கிறது கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 8:50. குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வந்து அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்குறாங்க? வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: என் பேர் ஜீவிதா, திருநெல்வேலிப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். நான் மறுமலர்ச்சி படத்தை வந்து நன்றி சொல்ல சாங்க.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 8:54. குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நிறைவாக வரவிருக்கும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் சென்னை முகப்பேரிலிருந்து லக்ஷ்மி விரும்பி கேட்டிருக்கிறாங்க. எந்த திரைப்படத்திலிருந்துன்னு கேட்குறீங்களா? வானத்தை போல திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நேர்களை ஒலிக்கவிருக்கும் இந்த வானத்தை போல திரைப்படத்தில் இந்த பாடலுடன் இன்றைய குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இடைவிடாத இசைமலை.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இடைவிடாத இசை மழை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:30.
0: வணக்கம் நேர்களே.
2: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
1: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
3: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
1: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சார்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சை அரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் தொல்காப்பியத்தில் அறிவியல் இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. இன்று தமிழில் கிடைக்கக்கூடிய மிகவும் தொன்மையான நூல் தொல்காப்பியம் என்பதே. தொல் கூட்டல் கா கூட்டல் பியம் என்பதே இதன் விரிவாக்கம். தொல் என்பது தொன்மையானது, கா என்பது காட்சிப்படுத்துதல், இயம் என்பது இயம்புதல் அல்லது சொல்லுதல் என்று எடுத்துக்கொள்ளலாம். தொல்காப்பியர் காலத்திலே இன்று வழங்கி வரக்கூடிய அறிவியல் என்பது இருக்கவில்லை என்பதனை ஏற்றுக்கொண்டு, ஆனால் அன்று தொல்காப்பியராலோ கிரேக்க அறிஞர் அரிஸ்டாட்டில் அவர்களாலோ சிந்திக்கப்பட்ட சிந்தனையின் ஊற்றுகளே பின்பு சிறிது சிறிதாக மனிதன் சிந்திக்க தொடங்கியவுடன் அறிவியல் அல்லது உயிரியலில் விஞ்ஞான அறிவாக பரிணமிக்க தொடங்கியது எனலாம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியரின் சிந்தனை யாவருக்கும் ஒரு வியப்பானதாகவே உள்ளது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6.

நெல்லை பண்பலை 102.6 இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாடல் வரி 1, புல்லும் மரணும் ஓர் அறிவினவே, பெறவும் உளவே அக்களை பிறப்பே. இந்த பாடல் வரி புல் மரம் முதலியன ஓர் அறிவே உடையன என்றும், இவ்வாறு ஓர் அறிவே உடையது வேறொன்று உண்டு என்றால் அவை கொட்டி தாமரை என்றும், இதையெல்லாமே உடலால் மட்டுமே உணர்திறனை பெறும் என்று உரையாசிரியர் சொல்கிறார். அடுத்த பாடல் வரியில், நத்தும் முரளும் ஈர் அறிவினவே, பிறவும் உளவே அக்களை பிறப்பே. நத்து என்பது நத்தை, சங்கு, அழகு, நொல்லை என்று கொள்வார்கள். முரல் என்பது சிப்பி, கிளிஞ்சல், ஏரல் என்று சொல்லலாம். இவை ஈரறிவு உயிரினம் என்பதாகும். அதுபோலவே மற்றவையும் அடங்கும் என்றால் அது உடலாலும் வாயினாலும் இரண்டு அறிவினை பெறும் என்று உரையாசிரியர் சொல்கிறார். மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புடன்.

நெல்லை பண்பலை 102.6 இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் தொல்காப்பியத்தில் அறிவியல் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்த ஒரு பாடல் வரி, சிதலும் எறும்பும் மூவறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே. இந்த பாடல் வரியானது கரையானும் எறும்பும் மூன்று அறிவு உடையதென்று சொல்லலாம். இவ்வாறாக வேறு வகைகளும் உண்டென்றால் அவை உடலாலும் வாயினாலும் மூக்கினாலும் அறியும் திறன் பெற்ற உயிர்கள் என்பார்கள். அடுத்த பாடல் வரியோ, நண்டும் தும்பியும் நான்கறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே. இந்த பாடல் வரியில் நண்டும் தும்பியும் நான்கு அறிவு உடையன, அதேபோல் இவ்வாறாக வேறொரு உயிரினங்களும் உண்டு என்றால் அவை உடல் வாய் மூக்கு கண் ஆகியவற்றினால் அறியும் திறன் பெற்றவை என்றே எடுத்துக்கொள்ளலாம். நேர்களே, மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 MHz ஒளிபரப்புடன்.

அடுத்த ஒரு பாடல் வரி, மக்கள் தாமே ஆறறி உயிரே, பிறவும் உளவே அக்களை பிறப்பே. இந்த பாடல் வரியானது மக்கள் ஆறறிவு உயிர்களாகும் என்று குறிப்பிட்டு, அதுபோல வேறு உண்டு என்றால் அவற்றுள் தேவர், அசுரர், இயக்கர் முதலானோர் அடங்குவர். மனிதன் உடல், வாய், மூக்கு, கண், செவி, மனத்தினால் அறியும் பகுத்தறிவு ஆகிய ஆறறிவு உடையவர் என்பார். நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: 102.6 MHz ஒலிபரப்பு.
1: மீண்டும் ஒரு வணக்கம் நேர்களே.
2: புத்தம் புது மலரே, என் ஆசை சொல்லவா.
1: இனிய கீதங்களாய் உள்ளத்தை வருட வருகிறது சுகமான ராகங்கள். இனிய ராகங்களாய் செவிகளை வருட வருகிறது சுகமான ராகங்கள்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இலக்கிய சாரல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை

நேயர்கள் தங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு பெற வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார்.

0: நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்குறாங்க அப்படிங்கிறதே தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: மாநிலம் போற்றிடும் மாவளனாய் நெல்லை பண்பலை 102.6 இருக்கும் அன்பான சோதரர் முத்துக்குமார் சார் அவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லிக்கங்க.
1: மதுரை ஜவஹர்புரத்திலிருந்து உங்கள் அன்பு சோதரன் ஆண்டனி.
0: ஆண்டனி சார் சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல் கேட்கலாம், ஒரு மெலடி பாடலாக கேளுங்க.
1: கண்ணன் ஒரு கை குழந்தை திரைப்படம் சார், அதோட மெலடி சாங்ஸ் வந்து எஸ்பிபியாவும் சுசிலாம் அதை மேகத்தை தூதாக அனுப்புங்க சார் மதுரைக்கு.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய வணக்கம்.
0: இனிய வணக்கம்.
1: எங்கள் வீட்டு பிள்ளை இசையரசன் முத்துக்குமார் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் ஐயா. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லிக்கங்க.
1: உங்கள் அன்புக்கு பாத்திரமான அன்பு நேயர் மருதவளம் வீரபாண்டியன்.
0: ஓகே, என்ன பாடல் கேட்கலாம் சார்?
1: ஆதந்திரா படத்திலிருந்து ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்

0: நேரம் இரவு 10:12. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: இனிய இரவு வணக்கத்தோடு இணைவது வாழ வந்தாபுரம் ரவி டெய்லர் பேசுறேன் சார்.
0: ரவி அண்ணே, சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல் என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு மெலடி பாடலா கேளுங்க.
1: படம் வந்து அரண்மனை கிளி சார். அந்த படத்துல ராத்திரியில் பாடும் பாட்டு.
0: ராத்திரியில தான் பாடும் பாட்டு? ஓ, பாடல் அதானா?
1: ஆமா சார்.
0: சரி, அந்த பாடல் அப்படியே ராத்திரி நேரம் கேட்டுட்டே இருங்க. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நேரம் இரவு 10:17. மத்தியலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக வணக்கம்.
1: இனிய வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம் சொல்லும் சகோதரியின் பெயர் என்னவோ?
1: தேனியிலிருந்து
0: சொன்னது. அனைவரும் நலமாக இருக்கிறோம். அனைவரும் சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்னங்கதையும் சொல்லிருங்க.
1: கேட்ட
0: பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:22. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: அன்பான முத்துக்குமார் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் சார், வணக்கம். சொல்லுங்க, உங்களுக்கான விருப்ப பாடல் என்ன கேட்டலாம்
1: இன்னைக்கு? நான் சார், நான் கேட்க போற அருமையான பாட்டு வான்மதி படத்துல இருந்து வைகை ரயில் வந்ததுன்னா வான்மதி அந்த பாட்டு.
0: ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, உங்களோட சேர்ந்து நாங்களும் அந்த பாடலை கேட்டு. நன்றி, நன்றி.

0: மனதிற்கு இனிய கீதங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் சுகமான ராகங்களில் நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? உடையாம்புலியில் இருந்து கோசலை மேடம், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல்?
1: ஒரு மகனால் செந்தறியாடு அனுபவம்.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:33. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைய வரக்கூடிய அடுத்த நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் பேசுகிறேன் சார்.
0: கற்பகவல்லி மேடம், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல், என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து ஏன் புருஷன் எனக்கு மட்டும்தான் படத்திலிருந்து பூ முடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா அந்த பாட்டு.
0: ஓகே மேடம், நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:38. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளலாம். வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: வணக்கம் வணக்கம், நலமாக இருக்கிறோம். நலம் விசாரிக்கும் நபரின் பேர் தெரிஞ்சுக்கலாமா?
1: நான் புதுக்குடிலிருந்து மோகன் சரஸ்வதி பேசுகிறேன் சார்.
0: வணக்கம் மேடம், வணக்கம். சொல்லுங்கள், உங்களுக்கு விருப்பமான பாடல், ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: இங்க சின்னராசா படத்திலிருந்து கூப்பும் நேரம், இந்த பாட்டு வைங்க சார்.
0: ஓகே மேடம், நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:43. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார். அன்பான சாருக்கு பண்பான வணக்கம்.
0: பண்பான வணக்கம் சொல்லும் நபரின் பெயர் என்னவோ? விருப்ப பாடல் என்ன பாடல்
1: கேட்கலாம்?
0: கேட்டு இணைந்திருங்கள்.

இனிய கீதங்களாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.

0: கொஞ்சம் ஆறுமுகராசா பேசுகிறேன் சார்.
1: எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க?
0: உடையாம்புலி.
1: உடையாம்புலியிலேருந்து ஆறுமுகராசா சார், சொல்லுங்கள், உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல், மெலடி பாடல், என்ன பாடல் கேட்கலாம்?
0: கராட்டிலேருந்து மாங்குயிலே பொங்கிலேன்னு அந்த பாட்டு.
1: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டு இருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: மனதிற்கு இனிய கீதங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்களில். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம். சூரியனும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளும் விழித்திருக்கும் நிசத்தமான இரவில் உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை.

0: திருவாணிச்சாரல் நரசிபுரம் என்கே கந்தசாமி.
1: நரசிபுரத்திலிருந்து கந்தசாமி சார், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் ஒரு பாடல் கேட்கலாம், ஒரு மெலடி பாடல் கேட்கலாம், என்ன பாடல் கேட்கலாம்?
0: ஆமாங்க, சின்னத்தம்பி இருந்து போவோமா ஊர்கோலம் அந்த பாடலுங்க. இனிமையா இருக்குங்க.
1: ரொம்ப நன்றிங்க. நன்றி. அந்த பாடலை நாங்களும் கேட்டு ரசிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மனதிற்கு இனிய கீதங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? தீபா மேடம், சொல்லுங்க. உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் கேட்கலாம்னா என்ன பாடல் கேட்கலாம்? அனைவரும் நலமாக இருக்கிறோம். நன்றிமா, நீங்க கேட்ட பாடல் இதோ வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நெல்லை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக மருமகன் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கிறது. ஒலிக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார். மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் நேர்களே.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு மீண்டும் நாளை காலை மணி 5:50 இனிதே ஆரம்பமாகும். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்டு மகிழலாம். வணக்கம் நேர்களே.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:38. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. இப்போது இடம்பெறுவது திரைகானம். முதல் பாடல் பஞ்சவர்ணக்கிளி படத்திற்காக பி சுசீலா குரலில்.
2: கண்ணே வாடா, கண்மணி வாடா, பொன்னே வாடா, பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா, அருகே வாடா, அன்பே வாடா, முத்தம் தாடா.

அடுத்து ஒலிப்பது படம் படைத்தவன் படத்தில் இருந்த பாடல். குரல் டி எம் சவுந்தரராஜன்.

0: நெஞ்சில் போராட்டம்,
1: கண்ணில்
0: ஒரு நீரோட்டம்,
1: காதல் பொங்கும் முல்லையே, கண்ணில் ஜீவன் இல்லையே.
0: கண்ணை விட்டு ஜீவன் போகும், என்னை விட்டு போகாதே.
1: மானமுடைந்து போகக்கூடும், உள்ளமுடைந்து போகாதே.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திந்திருக்கிட்டு தான் திந்தின்னா நாங்க திந்திருக்கிட்டு தின்னா தின்னா திந்திருக்கிட்டு தான் திந்தின்னா நாங்க திந்திருக்கு.

0: புது நந்தவனமே,
1: ஐயையோ
0: சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்ப சோகமே.
2: ஏன் அக்கா மக?
3: ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
2: யாரோட அக்கா மக டாய்?
1: அண்ணனோட அக்கா மக. அவன் நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு, வள வள வளக்கும்
1: அண்ணனோட பச்சை கிளி அது பறந்து வந்தா.

இரவின் மடிகள் நிகழ்ச்சியில் இதுவரை ஓடங்கள், புன்னகை மன்னன், அம்மன் கோவில் கழக்காலை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.

நேரம் 1:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டில் இப்போது இடம்பெறுவது நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. இதில் நாணல், ஆசை முகம், கன்னித்தாய், பூமாலை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் நாணல் படத்திலிருந்து 3 பாடல்கள்.

வயசு கொஞ்சம் பழக சொன்னது மனசு, பார்த்து நின்னது வயசு கொஞ்சம் பழக சொன்னது மனசு, ஆனா பயம் இருக்குது காரணம் இந்த பாடம் எனக்கு புதுசு காதல்.

உண்டு, அடித்து தின்னும் புலிகளும் உண்டு. ஆண்களுக்குள்ளே மான்களும் உண்டு, அடித்து தின்னும் புலிகளும் உண்டு. யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ்.

பாட்டுக்கு பாரம், சும்மா இருப்பவர் வீட்டுக்கு பாரம். பரவறியாமல் சிலவிடும் மனிதன் தாய்க்கும் பாரம், தனக்கும் பாரம்.

அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்ப

கிரை ஏழைக்காக திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், ஏழை குடிசைக்குள்ளே

தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் அதை எண்ணி பார்த்து நடந்து கொண்டார்

0: சேர்ந்திருக்கோணும், அதில் உண்மை என்று ஒன்று இரண்டு சேர்ந்திருக்கோணும்.
1: வேடிக்கையா?

இரவு நேர இன்னிசை மழையாக வலம் வர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று பிரியாத வரம் வேண்டும் மற்றும் ஆனந்தம் ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதல் பாடலாக தேவன், சுஜாதா மற்றும் குழுவினர் குரல்களில் பிரியாத வரம் வேண்டும்.

நேரம் 2:15:34 நொடி ஒலித்து கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஹரிஹரன் குழுவினரோடு பாடியது.

நேரம் 2:20:27. மனம் விரும்பும் கானங்களை காற்றாலைகளில் இசைத்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வரலதா குரல்களில் அடுத்த கானம்.

மனம் விரும்பும் கானங்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 2:25:36. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் மனோ மற்றும் சுஜாதா ஆகியோர் குழுவினரோடு பாடியது.

இரவின் இனிமைக்கு மேலும் அழகு சேர்த்து கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கிருஷ்ணராஜ், அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ஜெயந்தி ஆகியோர் குரல்களில். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:31.

0: Κρύα.
1: நேரம் 2:35. இதுவரை பிரியாத வர வேண்டும் படத்திற்காக ஒரு சில பாடல்கள் வந்து சென்றன. அடுத்ததாக டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் குரலில் இது ஆனந்தம் வரும் நேரம்.

நேரம் 2:41 ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. இனிமையான கானங்களை தாங்கி ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக உன்னிமேனன் மற்றும் சுஜாதா ஆகியோர் குரல்களில் கானம் காத்திருக்கிறது.

நேரம் 2:46. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஹரிஹரன் குரலில்.

நேரம் 2:51. ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி குரல்களில் அடுத்த கானம் வருகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சியில் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்களின் ஷனா இசை கேட்கலாம்.
2: ஹிந்துஸ்தானி சாஸ்திரிய சங்கீத் கே காரியக்ரம் மே ஆயியே சுன்தே ஹே உஸ்தாத் பிஸ்மில்லா கான் ஔர் சஹகாரியோ த்வாரா பிரஸ்துத் ஷெஹனாய் வாதன். பிரஸ்துத் ஹே ராக் கேதார். விலம்பித் கத் ஏக் தால் மே நிபத்த ஹே, த்ருத் கத் தீன் தால் மே நிபத்த ஹே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரில் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் குன்றத்தூர் டி வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பழையனூர் பி கே வெங்கடேசன் அவர்கள் தவில். முதலில் மாமவத்தசதா வரதே எனத் தொடங்கும் நாட்டக்குறிஞ்சி ராகத்தில் அமைந்த பாடல் ரூபகத்தாழம் சுவாசி திருநாள் கிருத்தி.

அடுத்ததாக சிவ சிவ என ராதா எனத் தொடங்கும் பாடல். பந்துவராளி ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அடுத்ததாக சுத்த தன்யாசி ராகத்தில் அமைந்த நிரதமுகா என தொடங்கும் பாடல் ஆதித்தாழம் ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றியது.

நிறைவாக இன்னமும் சந்தேகம் படலாமோ எனத் தொடங்கும் கீரவாணி தாகத்தில் அமைந்த பாடல் மிஸ்ரச்சாபு தாளம் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்.

0: nail-biting encounter. In the women's doubles, the Indian pair of Tressa Jolly and Gayatri Gopichand will face fourth seeds Jia Yifan and Yang Shuxian of China. The pair defeated seventh seeds Rin Iwanaga and Kei Nakanishi of Japan in straight games 21-16, 21-12 in the pre-quarterfinals. And that is the end of this news bulletin.
1: நேரம் 5 மணி 10 நிமிடம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.

0: புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இனி வருவது புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் மகாகவி காளிதாஸ்.
1: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவ

நேரம் 5:16 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கிறது மற்றும் ஒரு கானத்திற்காக. திரைப்படம் சரஸ்வதி சபதம்.

நேரம் 5:20. அழகான இந்த காலை பொழுதிற்கு மேலும் இனிமை சேர்த்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன் குரலில் பாபு.

நேரம் 5:24. இனிமையான கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். பண்பலை தரும் அடுத்த கானம் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக டாக்டர் கே.ஜே. ஜேசுதாஸ் பாடியது.

இல்லம் நாடி வந்து இனிமையான கீதங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் தென்றலே என்னை தொடு.